0: தடுமாறும் போது இதில் தடுமாறாதே என்ற தலைப்பில் ஊழியர் ஜேக்கப் கோசி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கடவுள் நமக்கு எல்லாருக்கும் உடல் பல உறுப்புகளை தந்தார். ஆனால் இந்த உடலிலேயே மிக முக்கியமான உறுப்பு, ஒரு சின்ன ஃப்ளஷ்ஷு, அதுதான் நம்முடைய நாவு. அந்த நாவு மிக வல்லமையானது என்று பைபிள் நமக்கு போதிக்கின்றது. ஸோ இந்த நாவில் வல்லமையும் இருக்குது, இந்த நாவால் நிறைய பிரச்சனையும் இருக்குது. இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த நாவில் நிறைய வல்லமையும் இருக்குது, இந்த நாவால் பல பிரச்சனையும் இருக்குது. இதை எவர் நன்று கையாள கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எதையுமே சாதிப்பார்கள் என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது. இன்னைக்கு என்னுடைய செய்தி, இந்த நாவை நீங்கள் நல்லா பயன்படுத்தினா அதில் வல்லமையும் இருக்குது, இதை வேற வேண்டாம் மாதிரி பயன்படுத்தினா பல பிரச்சனைகளும் இருக்குது. இதை நீதிமொழிகள் 18 ஞானி இப்படி சொன்னார், த டங் has the power of death and life. இந்த நாவில் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. The tongue has the power of life and death, and those who love it, இந்த நாவின் பேச்சை யார் நேசிக்கிறார்களோ, எந்த விதத்தில் நேசிக்கிறார்களோ, அந்த விதத்தில் அதன் கனிகளை அவர்களே புசிப்பார்கள்.

சோ இந்த டங், இந்த நாவுக்கு ஒரு கெபாசிட்டி இருக்கு. இது ஜீவனையும் மரணத்தையும் பேசக்கூடிய வல்லமை மிக்கது. சில குடும்பங்கள், சில கல்யாணங்கள், சில திருமண வாழ்க்கைகள் நலமா இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்துல வாய மூடிட்டு இருந்திருந்தா அமைனே வரல. சில குடும்பங்கள் உடையாம பொழைச்சு போயிருக்கும். அந்த குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தன் நாவை மட்டும் ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் உடைய வேண்டிய அவசியம் இல்லை. வளர்ந்து வருகிற நம்முடைய நிறைய பிள்ளைகள் சுயமரியாதையோடு, செல்ஃப் எஸ்டீம் இல்லாதவர்களாய் தங்கள் வாழ்க்கையில உடைஞ்சும் நலிஞ்சும் போவதற்கு காரணம், ஒருவேளை பெற்றோர்கள் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட ஒரு காலமும் நன்றாய் சொன்னதே கிடையாது. இன்னைக்கு சொல்றங்க, நம்ம வாயில் ஜீவனும் உண்டு, நம்முடைய நாவில் மரணமும் உண்டு, அழிவும் உண்டு. டெவஸ்டேட்டட் சில்ட்ரனை பார்க்கிறேன். சில பிள்ளைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருப்பதை காணுகிறேன். ஏன்னா அவங்களை நீண்ட காலம் வளர்ந்த குடும்பத்தில் நன்மையான ஒன்றையும் அவர்களை பார்த்து சொன்னதே கிடையாது. கேவலங்களை மட்டும்தான் சொல்லுவார்களோ. இன்னைக்கு ஜெபிக்கிறேங்க, உங்க நாவை இனியாகிலும் நாம பயன்படுத்துகிற விதங்கள் சரியா இருப்பதாக. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போகணும். இந்த நாவில வல்லமையும் இருக்கு, இந்த நாவில அழிவும் இருக்கு, ஆகையால் இதை நான் சரியாகவே பயன்படுத்துவேன். ஆமென். நீங்க பேசும் காரியங்கள் ஜீவனை கொண்டு வரலாம், நீங்க பேசும் காரியங்கள் அழிவை கொண்டு வரலாம். இதை யார் நேசிக்கிறார்களோ, இந்த நாவின் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ, அதனுடைய கனிகளை நீங்கள் புசிப்பீர்கள். அப்படின்னா அதன் பலன்களை நீங்கள் காணாமல் போக மாட்டீர்கள். இன்னிலிருந்து நீங்க தீமையாவே பேசிட்டு வாங்க, கவலையப்படாதீங்க, அதன் கனிகளை தீமையா நீங்க புசிப்பீங்க. கஷ்டமா இருந்தா கூட நீங்க நன்மையாவே பேசிட்டே வாங்க, நன்மையான கனிகளை நிச்சயமாய் புசிப்பீங்க. மீண்டும் சொல்ல, நிறைய குடும்பங்கள் உடையாமல் இருந்திருக்கும், வாழ்ந்திருக்கும், வாய் மட்டும் நல்லா இருந்திருந்தால். நம்ம அன்போலாம் கல்யாணத்தில் ஒரு அறிவுரையை சொல்வது என் வழக்கம். அப்படியே குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு நல்ல ஆயுர்வேத மருந்து தரேன். என்னன்னு என்ன பார்ப்பாங்க கல்யாணத்தில், ஒன்று இல்லை அரை கிளாஸ் தண்ணியை வெதுவெதுப்பாக எடுத்து வாயில் ஊற்றிட்டு ரெண்டு பேரும் அரை மணி நேரம் துப்பாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். பேச்சாலையும் தவறான வார்த்தைகளாலும் கெட்டவர்கள் ஏராளமானவர்கள். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டும், நீங்கள் ஒளிவ கன்றுகள், நீ பிரகாசிப்ப, நீ நீதிமானின் சந்ததி, நீ பலத்த ஜாதி, நீ செம்மையான வம்சம், நீ உயர்ந்திருப்ப. என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். என் பிள்ளைங்க மாதிரி எந்த பிள்ளைங்களும் இல்லைங்க, சொல்ல மாட்டீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரத்தினுடைய 36 வசனம் இப்படி சொல்லுகிறது. But I tell you everyone, but I say to you that every idle word men may speak, they will give account of it in the day of judgment. In our translation, but I tell you everyone will have to give account on the day of judgment for every empty word they have spoken. Okay, இப்படி சொல்றேன். நீங்க ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் அங்கே நிற்கும் போது நீங்க பேசின தேவையில்லாத, நீங்க என்ன சொல்ற என்னை சேர்த்துக்கிறேன், நீங்களும் நானும் பேசின ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைக்கும் உங்ககிட்ட கணக்கு கேட்பாராம். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? We will stand before the judgment day and give account for every drama, for every word that we spoke unwantedly. தேவையில்லாம பேசின ஐடில் வேர்ட், எம்டி வேர்டுக்கு பதில் கொடுக்க வேண்டும். சிலருக்கு ஊழியமே சபிக்கும் ஊழியம். அவங்கள கொஞ்சம் லைட்டாக உரசி பாருங்களேன், உடனே சபிச்சிருவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு உங்கள் காணிக்கை வாங்கிட்டு போகும்போது உங்களையே சபிச்சுட்டு போகிறவங்கள உங்கள் வீட்டில் ஏற்றி உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் உங்களை கேட்குறேன். ஏன்னா நாவில் என்ன இருக்குங்க? மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுகிறது. டோன்ட் அலாவ் தட் சிஸ்டர் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் யூ. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு காணிக்க வாங்கி போகும்போது இந்த வீடை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க துன்பங்கள் நீங்கும் என்று சொல்லுகிறவர்கள் சிலருக்கு அது ஊழியமாகவே மாறிவிடுகிறது. சிலர் பார்வையில் நல்ல மதவாதிகள், ஆனால் வாயை திறந்தா எம்மோய் சகிக்க முடியாத அளவிற்கு பேசுவார்களே. அமீன் சொல்ல மாட்டீங்களா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லைஸ் அண்ட் டிராமாஸ் அண்ட் மெனி டைம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் மெனி டிராமாஸ் பட் ஐ கீப் குவாய்ட் பிகாஸ் ஃபார் எவ்ரி ஐடில் வேர்ட் தட் யூ அண்ட் ஐ ஸ்பீக் வி வில் கிவ் அக்கௌண்ட் டு காட் ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இந்த புறம் கூறுதல்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நான் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன, சம்பந்தமில்லாத ஒருத்தர் சம்பந்தமில்லாத இன்னொருத்தர்கிட்ட சம்பந்தமில்லாதவரை பற்றி, பிரச்சனைக்கு சம்பந்தமில்லாத

அதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியாதவன் பேசிட்டு இருப்பான். நீங்க யாரும் கவனிக்கவே இல்லை. இன்னொரு வாட்டி, சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தர்கிட்ட சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தரை பத்தி, அதுக்கு பிரச்சனைக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இல்லை, அதுக்கு எந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் இல்லை, ஆனா அவன் பேசிட்டு இருப்பான். நான் என்ன சொல்றேன், நம்ம யாரை பத்தி பேசினாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கா? இறங்கி செய்யுங்க இல்லையா? ஓரளவு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. பரவாயில்ல, நான் அமைதி நிலவும் பார்த்து ஆமேன் வருது. யாக்கோபுன்னு ஒருத்தர் பைபிளில், நியூ டெஸ்ட்மெண்ட்ல, அவர் ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்தில் ஒரு அதிகாரம், 3 அதிகாரம், இந்த நாவினுடைய 2 பங்கு எழுதுகிறார். 1, த பவர் ஆஃப் த டங். 2, த ப்ராப்ளம் ஆஃப் த டங். நாவினுடைய வல்லமையும் எழுதுகிறார், நாவனால வர பிரச்சனையும் எழுதுகிறார். நான் உங்களை அதை பாயிண்ட் தருவதை காட்டிலும் நரேட்டிவாக அந்த வசனங்களை மட்டும் காண்பித்து போகிறேன். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 வசனத்தில் இப்படி சொல்றாரு, ஜேம்ஸ் chapter 3 verse 2 இப்படி சொல்றார், ஃபார் வி ஆல் ஸ்டம்பிள் இன் மெனி திங்ஸ். நம்ம எல்லாரும் பல விஷயங்கள் தடுமாறுகிறோம். பட் இஃப் எனி ஒன் டஸ் நாட் ஸ்டம்பிள் இன் வேர்ட், ஆனா தன் பேச்சில் ஒருவன் தடுமாறாமல் இருந்தால், he is a perfect man, able also to bridle the whole body. நல்லா கவனிக்கணும், நான் விளக்கம் சொல்லிடுறேன் அந்த வசனத்துக்கு. நம்ம எல்லாரும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாறுறோம், ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், தடுமாறுவோம், சில தவறுகள் செய்வோம். சோ ஆனால் தடுமாறுகிறவனா இருந்தாலும், தன் பேச்சில் தடுமாறாதவனா இருந்தால், அவன் பர்ஃபெக்ட் மேன், அல்லது அதுக்கு அர்த்தம் அவன் முதிர்ச்சி உள்ளவனாம். அவனா தடுமாற்றங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் தன் வாய் மட்டும் செதறாமல் தடுமாறாமல் பேசுறவனா இருந்தா அவன் பர்ஃபெக்ட் மேனாம். அப்படி பேசுகிறவன் தன் உடலையே கண்ட்ரோல் பண்ணுவனாம். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்ம எல்லாரும் தடுமாறுகிறோம், பல விதங்கள் பல ஏரியாவில் ஸ்டம்பிள் பண்ணுகிறோம். ஆனால் அந்த ஸ்டம்பிள் பண்ணுகிறவன் கூட தன் வாயை ஒழுங்காய் பயன்படுத்தினால் அவன் பர்ஃபெக்ட் மேன், அவன் மெச்சூர் மேன். அவன் மெச்சூர் மேனை இருப்பான், ஆனால் தன் வாழ்க்கையை சீர்படுத்தி அதன் பாதையில் கொண்டு போய் சேர்க்க தன் நாவு தனக்கு உதவி செய்யும். இருக்கீங்களா? நல்லா பேசணும் நீங்கள். ஸோ அவங்க அப்படி பேசக்கூடியவங்களால் தங்கள் உடல் முழுவதையும் ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியுமா? ஆமென். அப்படின்னா என்ன பாச? 2 வசனத்தை உங்க அர்த்தம் சொல்றேன். இந்த நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடலையே கண்ட்ரோல் பண்ணலாம். ஆப்போசிட், இந்த நாக்கை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா இந்த உடல் கண்டதெல்லாம் பண்ணும் என்றுதானே அவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் வளர்றீங்க? போக போக போக போக போக நம்முடைய பேச்சுகள் குறைஞ்சிட்டே வரணும். தேவையில்லாதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, தேவை உள்ளதை மட்டும்தான் பேசணும். அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க யாரா? யாக்கோப் சொல்றார், யூ ஆர் எ பெர்ஃபெக்ட் மேன். நீங்க அந்த மெச்சூர் மேனா இருப்பீங்கன்னா உங்க பாடியே கண்ட்ரோல்ல வரும்ன்றார். சிலர் வாய்க்கு கண்ட்ரோலே கிடையாது. ஆமென். ஏன் சிலருடைய உடலை, தங்கள் செயல்களை தங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா தங்கள் நாவை தங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நாவை மண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த உடலை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமென் வரும்னு நினைச்சேன். எனக்கு அப்படி வருது பாஸ்டர். ஆமே வரும், இதெல்லாம் வரும். தடுமாறும், தடுமாற்றங்கள் வந்தாலும் இது தடுமாறாம இருந்தா சீக்கிரம் உங்க உடலையே அதற்கேற்று நடத்தி கொள்வதற்கு இது ஏதுவாக மாறிவிடுமா? நீங்க நல்லா பேசணும். நாக்க கண்ட்ரோல் பண்றவங்களால உடலையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை சரி பண்ணிட்டா இது சரியாயிடுமா? இது நல்லா இருந்தா இதை இந்த உடம்பு என்ன செய்யும்? ஃபாலோ பண்ணும். இதுதான் ஜேம்ஸ் சொல்லுகிறார். யாக்கோ 3 வசனம் எக்ஸாம்பிள் சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறார் அவரு. இப்படி சொல்றார், 3 வசனம், இன்டீட் வி புட் பிட்ஸ் இன் ஹார்சஸ் மவுத், குதிரையின் வாயில என்ன வைக்கிறோம்? கடிவாளத்தை வைக்கிறோம். தட் தே மே ஒபே அஸ் அண்ட் வி டர்ன் தியர் ஹோல் பாடி. மாம்பெரிய குதிரை, அவ்வளவு மசில் உள்ள, வீரமுள்ள, வேகமுள்ள மிருகம், ஆனா அதன் வாயில ஒரு சின்ன பிட், ஒரு சின்ன கடிவாளம் போல ஒரு கயிறு போட்டு, ஏதோ ஒன்று போட்டு ஒரு லெதரை போட்டு இழுத்தாங்கன்னா அந்த அம்மாம்பெரிய குதிரை லெஃப்ட்னா லெஃப்ட் சொல்ற பிக் பாடி, ஹோல் பாடி, அவ்வளோ பெரிய குதிரை, ஆனால் அந்த நாக்கில் இருக்கிற ஒரு சின்ன கயிறு போட்டு லைட்டாக இழுத்தா லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்டுனா ரைட்டு, குதினா 2 கால தூக்கி நிற்கும், ஓடுனா ஓடும். இது
செய்ய வேண்டியதெல்லாம் அதை செய்ய வைப்பதற்கு காரணம் அந்த நாவில் இருக்கிற ஒரு சின்ன பிட்டு. ஆனா அந்த பிட்டை கழட்டிட்டா அந்த குதிரை எங்க போதுன்னே சொல்ல முடியாதாம். So you can control a muscular horse with your mouth, with a bridle in the mouth என்று சொல்லுகிறார். ஆமென். யாக்கோபு சொல்றார், இப்பவும் உங்களுக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்னும் இல்லஸ்ட்ரேஷன் காட்டுறேன்னு இப்ப சொல்றாரு. நாலாம் வசனம், look at ship, கப்பலை பாருன்றார். They are so large, அவ்வளோ பெரிய கப்பல். They are driven by fierce winds, மிகப்பெரிய காற்றுகள் அதை மோதுகிறது, அதை செயல நடத்துகிறது. But they are turned by a very small rudder wherever the captain desires. அவ்வளோ பெரிய கப்பல், காற்று வீசுது, அது என்னதான் வீசினாலும் சின்ன ரடார்னு ஒரு சுக்கானா ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, அந்த சின்ன ரடாரை வச்சு அந்த கப்பலை எங்க கொண்டு போன நினைக்கிறாரோ அந்த கேப்டனால கொண்டு போக முடியும் என்றால் உங்க நாவாகி இந்த ரடாரை நீங்க பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தினா நீங்க போக வேண்டிய இடத்துல நீங்க போய் சேரலாம். நாவு ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா சீசன்ல கூட அதன் பேச்சுகள் நலமா இருக்கட்டும். Get your mouth in control and you will get the victory. Amen. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலனா திரும்பி எல்லாமே குழப்பமா மாறிடும். ஸோ இந்த முதல் வசனங்களில் யாக்கோபு நாவின் வல்லமையினுடைய ஆழங்களை பேசுகிறார். 5-12 வரைக்கும், திருப்பி 5-12 இந்த நாவின் பிரச்சனையை பேச தொடங்கிட்டார் யாக்கோபு. ப்ராப்ளம் ஆஃப் த டங். ஜேம்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த ப்ராப்ளம் ஆஃப் த டங். டங்குக்கு ப்ராப்ளம் இருக்கு. 5 இப்படி சொல்றாரு, even so the tongue is a little member. இவரு சின்ன மெம்பர் தான் இவரு, ஆனா அம்மா பெரிய பீத்தல் பண்ணுமாம். உடலிலேயே ஸ்மால் மெம்பர், பட் அது பண்ற கூத்து போஸ்ட் இட்செல்ஃப். இப்ப கூட என்ன ஃப்ரீயா விட்டீங்கன்னா நான் இங்க இருந்து என்னை பத்தி அவ்வளவு பீத்திப்பேன். யார் தெரியுமா, நான் அமெரிக்காவில் படிச்சேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியுமா. ஆனா தடுமாறும் போதும் இது தடுமாறாம கண்ட்ரோல் பண்றவன் தான் பெர்ஃபெக்ட் மேன் என்று யாக்கோபு சொன்னதை உங்களுக்கு சொல்லி இருக்கேன். ஒராமே சொல்ல மாட்டீங்களா? சோ சோ டங் இஸ் a small part, small member, boasts great things, and see how great a forest a little fire kindled. அம்மாம் பெரிய காட்ட கூட எரிக்கிற சக்தி இருக்கா இந்த சின்ன மெம்பருக்கு. காடு கூட பத்தி எரியுமாம். சாது மிரண்டால் சிலர் வாயை திறந்துட்டா காடு இல்ல ஊரே பத்தி எரிஞ்சிடும். அவ்வளவு பவர் இருக்கு அந்த நாவுக்கு. ஆமென். சோ ஒரு சின்ன மண்மேடை எடுத்து மலையாய் மாத்தும் சக்தி இந்த நாவுக்கு இருக்கு. ஒண்ணு இல்லாதது இருக்கிறது போல காட்ட இந்த நாவுக்கு வல்லம் இருக்கு. செய்ய முடியாத வாக்குறுதிகளை சொல்லுவதற்கு இந்த நாவுக்கு சக்தி இருக்கு. We can make statements, we can make boast, we can talk so many things. And the rest of the body begins to follow it. Little member, but fire member. Forest ye erikkira vallamayulla member. 6 ipdi solrar, and the tongue is a fire. Indha naavu oru akkini jwalayam. Idha neenga payanpadutha kattukkanonu indha thuvakka nerathil unga kooda innikku pesa vandirken. And says the tongue is so set among our members that it defiles the whole body. முழு சரத்தையும் கெடுப்பதற்கு வேற எதுவும் காரணம் இல்லையா, உங்க நாவு தான் காரணமா. வரேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So what comes out of your mouth can defile the whole body. வாயிலிருந்து வர்ற வார்த்தைங்க உங்க சரத்தையே தீட்டுப்படுத்த முடியும். ஆமேன். உங்களுக்குள்ள உற்சாகத்தை ஊட்ட முடியும். உங்க வாயில வர்ற வார்த்தை உங்களை நல்லா மாத்த முடியும். உங்க வாயில வர்ற வார்த்தை உங்களை கெட்டதா மாத்த முடியும். உங்க வாயில இருக்கிற வார்த்தை ஊரே கெடுக்க முடியும். நீங்கெல்லாம் நீங்க உங்களை சொல்லல, நீங்கெல்லாம் சொல்லும்போது உங்களை சொல்லல, சிலர் வாயிலெல்லாம் பெரிய அக்னி ஜுவாலையே இருக்கு, அது பத்திக்குச்சுன்னா அவ்வளவுதான். 5 சார், டங் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். கடைசியில் இப்படி முடிக்கிறாரு, நல்லா கேட்கணும். அது என்ன சொல்றாரு, இந்த நாவு உங்க சருத்தை கெடுக்கும். அண்ட் இட் இஸ் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். இந்த நாவுக்கு எரிபொருள் ஊட்டுவது வேற யாரும் இல்லையா, நரகமா. கவனிக்கிறீங்களா, ரொம்ப ஆழமான செய்திங்க அது. இந்த நாக்குக்கு பவரை இந்த மாதிரி காட்டையே எரிக்கிற தீமையை உண்டாக்கி சரத்தை கெடுக்கிற பிறரை கெடுக்கிற
அந்த வல்லமை, அந்த ஃபயர் எங்கிருந்து வருதா? நரகத்திலிருந்து வருதா? அப்ப ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னா, நம்ம வித்தியாசம், நல்லா பேசுறாருன்னா அவருக்கு ஃபயர் எங்கிருந்து வருது? நமக்கு நான் பரலோகத்திலிருந்து வருது. அவர் நல்லா பேசலன்னா அவருக்கு ஃபயர் எங்கிருந்து வருதா? நான் சொல்லலைங்க, ஏங்க நான் சொல்லல, ஜேம்ஸ் கேளுங்க, அவர் சொல்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The tongue is set on fire, it is influenced by hell. நரகம் தான் உங்க நாவை நெருப்பூட்டுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ அடுத்த முறை இவ்வளவு நோட்ஸ் எழுதுறீங்கன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறேன். சொந்தம் எழுதுங்க, ஆனா அப்பப்ப படிங்கண்ண. அடுத்த முறை ஏதோ ஒன்று தோணுது, ஒரு தாட் வருது, உடனே வாய் பேசணும்னு சொல்லும்போது நல்ல விசுவாசி வளர்றீங்கன்னா அங்கே நின்று கேளுங்க, இது அங்கேருந்து வருதா இங்கேருந்து வருதா? அது அங்கே வருதா இங்கே வருதான்னு கேட்கறதில்ல, அப்படியே அவுத்து ஊற்ற வேண்டியது. எத்தனை பேரை கெடுக்கிறீங்க, எவ்வளோ பேருடைய உற்சாகத்தை கெடுக்கிறீங்க. ஐ மீன் ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, சத்தியத்தை நான் சத்தியமாக சத்தியம் சொல்லு, சும்மாவே சொல்லிட்டு இருக்காத, ஒரு முறை சொல்லிட்டு விட்டுரு. ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், ஆமா அவர் டெய்லி சொல்ல மாட்டார், ஒரு முறை சொன்னார், அதோட அவர் தம்முடைய ஊழியத்தை செஞ்சாரு. சிலருக்கு விட்டா போதுங்க, டெய்லி அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரிலே சொல்ல மாட்டீங்களா? பிஃபோர் ஐ ஸ்பீக், when a thought comes to my mind, before I speak, I have to ask a question, is it coming from heaven or is it from hell? If it is from heaven, speak it. If it is from hell, shut up. ஒரு அலையிலே வரல. ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா உங்க நாவுக்கு, ஒன்னு நரகம், இன்னொன்று பரலோகம். கொஞ்சம் மாத்தி சொல்லுமா? ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு உங்க நாவுக்கு, ஒன்னு பிசாசு, இன்னொன்று என் தேவன். சோ தேவன் தருகிற செல்வாக்கின் கீழ் தான் உங்க நாவு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி செய்வீர்களானால் யூ ஆர் அ மெச்சூர் மேன். நான் நினைக்கிறேன் என் சர்ச்சில் எங்க வசனத்தை கேட்ட எங்க பிள்ளைங்களாம் பர்ஃபெக்ட். ஆமீன் சொல்லாதவங்கலாம் என்ன என்ன பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பின்னாடி மாறிடுவோம் பாஸ்டர். ஒரு இல்லை சொல்ல மாட்டீங்களா? தோன்றதெல்லாம் பேச முடியுமாங்க? பேசாதீங்க. நிறைய தோணும், இப்போ கூட அங்கே உட்காந்து என்ன தோணுதோ யாருக்கு தெரியும். பரிசுத்த ஸ்தலத்தில் கூட உங்கள் சிந்தனையில் என்ன தோணுது? ஏன்னா சிந்தனை அப்படிப்பட்டதுங்க, அது டக்கு டக்குன்னு அது எங்கெங்கேயோ போகும். தோன்றதெல்லாம் நீங்கள் பேச முடியுமா? அதனால தான் நீதிமொழிகளில் சொன்னார், 29:11 நீதிமொழிகள் ஞானி சொன்னார், Fool uttereth all his mind. Amen. A fool wins all his feelings, but a wise man holds them back. அவர் சொல்றாரு, மதிகேடனுக்கு சிந்தனையில் வரதெல்லாம் பேசுவானா, ஞானமுள்ளவன் சிந்தனையில் வந்தாலும் அதை பின்வாங்கி பிடிச்சுப்பானா. மைண்டில் வரதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. மைண்டில் வரும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், இது நரகம் தருதா இது பரலோகம் தருதா? பரலோகம் தருதான் நீங்க பேசணும். நரகம் தருதுன்னு தெரிஞ்சா நீங்க அதை துறக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது, சபைக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது. சொல்ல மாட்டீங்களா? அந்த சாத்தானுக்கு ஒரு தனி கிருபை இருக்கு, உங்களை பேச வைக்க கிருபை அவனுக்கு நிறைய இருக்கு. நீங்க அப்படி பைபிளை படிச்சுட்டு அவ்வளோ ஆமைன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிங் லாட் போகும்போது ஒரு செருப்புக்காகவே வாயை திறந்து சபிச்சிருவீங்க. அவனுக்கு தெரியும், இன்னைக்கு இன்னும் அப்படி கைத்தட்டி ஆமைன்னு சொல்றியா, வெளியே வா, உன் செருப்பை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன்னு அன்னைக்கு வழியா வந்த உங்க செருப்பை போட்டு போயிடுவான், இந்த சபைக்கு போய் வந்தேனே அப்படின்னு உன் வாயை சொல்ல வைக்கிற திறமை யாருக்கு இருக்கு? அவனுக்கு இருக்கு. அப்பதான் நீங்க நின்று கேட்கணும், ஒரு செருப்பு 300 ரூபா பரவாயில்ல, போனா போகட்டும், ஆனா சாத்தானே நீ சொல்ற பேச்ச நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற. நரகத்திற்கும் பரலோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தின் செல்வாக்கு உங்கள் நாவில் வரும்போது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாதுன்ற நன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா நான் இப்படி சொன்னால் இங்கிலீஷில் புரிஞ்சுப்பீங்க, உங்கள் நாவுக்கு ஒரு ஃபில்டர் வேணும். சிந்தனை 1000 வரும், பல சிந்தனை வரும், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணும், ஒரு ஜல்லடை, ஒரு ஃபில்டரை போடணும். யூ ஷுட் நாட் ஸ்பீக் இட் ஆல் த டைம். இல்லை பாஸ்டர் இது உண்மை, நான் பேசி தான் தீர்வேன், ஒரு முறை பேசிட்டு விட்டுரு, அதையே பேசிகிட்டு இருக்காத, அது உன்னை கெடுத்துரும், சபையை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், சந்ததியை கெடுக்கும். யூ ஹாவ் டு புட் அ பிரிடில் ஆன் யுவர் டங். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்றாரு, யுவர் டங் இஸ் செட் ஆன் ஃபயர் பை ஹெல். 7 வரேன், 6 முடிச்சிட்டோம். 7 ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட், எவ்ரி கைண்ட் ஆஃப் பீஸ்ட், எவ்ரி கைண்ட் ஆஃப் reptile, every creature of the sea is tamed and has been tamed by mankind. என்ன சொல்றறா? திமிங்கலத்தை கூட ட்ரெயின் பண்ணலாமா,
பயிற்சிக்கலாமாம். திமிங்கலத்துக்கு மேல உட்கார்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்கான், ப்ளூ வேலா என்ன வேல் ஏதோ ஒண்ணு. அந்த பையன் அவ்வப்போது போறான், அந்த திமிங்கலம் வந்து கரையில நின்று அவனை பார்த்து முத்தமிட்டு போதுங்க, ஆனா என்ன பார்த்தா முழுங்கிடுங்க. சோ ஒரு திமிங்கலத்தை கூட ட்ரெயின் பண்ண முடியும், பறவைகளை ட்ரெயின் பண்ண முடியும். எங்க வீட்டில் ஒரு பச்சைக்கிளி இருந்துச்சு, அதை மம்மி டேடின்னு அழகா சொல்லுங்க. இட் கேன் பி ட்ரெயின்ட், எவ்ரி கிரீச்சர் கேன் பி ட்ரெயின்ட். சிங்கத்தை பார்க்கிறேன், வாயில பிரெட் வைக்கிறார். அன்னைக்கு பார்க்குற ஒரு படத்தில் சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை வைக்கிறார், அது சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. நான் இல்லைங்க அம்மா. ஹவு கேன் யூ டூ இட்? அவ்வளவு பெரிய காட்டேரியா இருக்கக்கூடிய காட்டு மிருகங்களை கூட பயிற்சித்து அவர்களை டேம் பண்ண முடியும் என்று சொல்லிவிட்டு கீழே அதான் அடுத்த வசனம் சொல்றாரு, ஆனா இதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொல்ல ஜேம்ஸ் சொல்றாரு, என்ன பிரச்சனையும் அவரை தான் நீங்க சந்திக்கணும். பட் நோ, எட்டாம் வசனத்தை சொல்றாரு, பட் நோ ஹியூமன் பீயிங் can tame the tongue, no man can tame the tongue, it is an unruly evil full of deadly poison. என்ன தெரியுமா சொல்றார் ஜேம்ஸ், சிங்கம் திமிங்கலம் டால்பின் டைகரு இதெல்லாம் கூட டேம் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், ஆனா உங்க வாயில ஒன்னு இருக்கே அது ரொம்ப கஷ்டம்ன்றார். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனாலதான் ரெண்டாம் வசனம் சொன்னார், நீங்க பெர்ஃபெக்ட் மேன், நீங்க மெச்சூர் மேன், இதை கண்ட்ரோல் பண்ண உங்க உடலும் மற்ற எல்லாமே அதை தானா பின்பற்ற தொடங்க. எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு இந்த வருஷம் நினைக்கிறீங்க? இன்னிலிருந்து உங்க பேச்சு கரெக்டா இருக்கணுங்க, நீங்க வேண்டாதெல்லாம் பேசக்கூடாதுங்க. பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். நான் வாலல்ல தலையா இருப்பேன், நான் கீழல்ல மேலா இருப்பேன், எல்லாம் முடியும் போது சொல்ல நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. யூ கேன் டேம் ரெப்டைல்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பட் அ மேன் கேனாட் டேம் த டங் என்று சொல்லிவிட்டு, இட் இஸ் அன் அன்ரூலி ஈவில் அப்படின்றார். அன்ரூலி ஈவில் ஃபுல் ஆஃப் டெட்லி பாய்சன். ஒருத்தர் இப்படி ஒரு கோட் சொன்னார், சகோதரிகள் யாரும் கோச்சிக்கூடாது, உங்களை சொல்லலை நான், ஒருத்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். எல்லாமே இன்றைக்கி நான் சொல்லலை, அவங்கவுங்க சொன்னது தான் சொல்கிறேன். மிகப்பெரிய ஒயிட் ஹவுஸின் அரமனையில் பிற்போக்காய் பேசுகிற கெட்ட வாயுள்ள மனைவியோடு வாழ்வதை காட்டிலும் ஒரு கூரை வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு போயிடலான்ட்டு நான் சொல்ல ஒரு பெரியவர் சொன்னார், இதோட சகோதரிக்கு ஓட்டெல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும். He said, I can live in a hut alone than live in a big white house, in a palace with a woman who's got a bad mouth. அப்படி அது திருப்பி போட்டா சகோதரிகள் ஓட்டு எனக்கு போவாது பாருங்க. பெரிய மாளிகையில வாழ்ந்து உரு உருன்னு டெய்லி வாயில கெட்டதே சொல்ற புருஷனோடு வாழ்வதை காட்டிலும் ஒரு கூரை வீட்டில் தனியாய் வாழ்ந்து விட்டு, இதுதாங்க நியாயம். ஒரு ஆணு கை தட்டல, ஆனா எவ்வளவு சகோதரி எனக்கு சகோதரி தட்டுறாங்க. நான் எவ்வளவு முக்கியம் ஒரு குடும்பத்தில். இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் தட் வி ஹாவ் டு புட் அ பிரிடில் ஆன் அவர் டங். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சிலர் பேச தொடங்கிட்டா அதே பிரச்சனையை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசுறது நிறுத்தவே மாட்டாங்க. சில குடும்பத்தில் சகோதரர்கள் லேட்டாக வர்றதுக்கே தான் காரணமாக இருக்குமோ? வீட்டுக்கு போனால் அதே தான் பேச போகிறா. சகோதரிகளே, நீங்கள் வளரணும். இதை கண்ட்ரோல் பண்ணால் உங்கள் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ரிலே சொல்ல மாட்டீங்களா? யூ மஸ்ட் ஷட் த ப்ராப்ளம். நீங்க பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை தான் பேசணும். பட் நோ மேன் கேன் டேம் த டங், இட் இஸ் அ ரெக்லஸ் ஈவில் ஃபுல் ஆஃப் டெட்லி பாய்சன்றார். அடுத்தது இப்படி சொல்றாரு, இந்த நாக்கில் என்ன இருக்கான்? பாய்சன் இருக்கான். விஷம். ஓ தெய்வமே, உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், தன் பேச்சுகளில் கண்ட்ரோல் இல்லாதவன் கிட்ட ரொம்ப நாள் இருக்காதீங்க. அவங்க கூட பேசுறீங்க, அவங்க வேண்டாததெல்லாம் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியும் அதுவும் இதுவும் சாபத்துக்குரியதே பேசுகிறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த நட்பை வெட்ட முடியுமோ வெட்டிடு. அது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை விஷம். நீங்கள் கேட்கும்போது நினைக்கிறீங்க அதனால என்ன ஆகப்போகுது, ஆனால் கேட்க கேட்க விஷம் உடனே சாகடிக்காது. இது சயனைடு கிடையாது, இது எலி மருந்து. இது மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி அப்புறம் லிவருக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ ஆகி மெல்லமா தான் சாவ. ஆனா அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்ட நட்புகளை கொஞ்சம் தூரமா வச்சுட்டு பர்ஃபெக்ட் மென் கூட உங்க நட்பை வைத்துக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்.
இப்படி சொல்ல போறீங்க. இந்த நாவல விஷம் இருக்கு, அதனால நீங்க பேசுற வார்த்தை பரலோகமா நரகமா என்று புரிந்து கொண்டு உங்க குடும்பம், உங்க ஆமீன் சொல்லுங்கள், உங்க பிள்ளைகள், ஏன் உங்களையே பார்த்து, உங்க தொழிலை பார்த்து, உங்க சூழ்நிலை பார்த்து, எல்லாத்தை விட உங்களை பார்த்து நீங்க பேசுற வார்த்தை நலமா இருப்பதாக. தாவீது ஒரு யுத்தத்தை முடித்து வருகிறான், சிகலாக்கில் எல்லாவற்றையும் இழந்தான், வீடு எரிக்கப்படுகிறது, மனைவி பிள்ளைகள் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள், இழந்து நிற்கும் போது சொந்த ஜனங்கள் கல்லறிந்து அவனை கொல்ல வந்த போது அவன் பார்க்கிறான், இந்த நேரத்தில் யாருடைய நாவும் எனக்கு சாதகமா இல்லை, ஆனா ஒன்று பண்றேன், ஏன் நாவால என்னை உற்சாகப்படுத்துகிறேன். தாவீது தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். Encourage yourself with your word. ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? Speak good of you. பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்ல, ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்னு இல்லைனா கூட ஆமான்னு சொல்லாம, இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் சீக்கிரம் நான் வெளியே வருவேன், இந்த துன்பம் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும், இந்த கஷ்டகாலம் நிலைக்காது, இன்னைக்கு என் கையில் பணம் இல்லை அதனால என்னைக்கும் இல்லைன்னு இல்லை, கர்த்தரை நிலைமையை மாற்றுவார், இன்னைக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கலாம், நான் புரிஞ்சுக்கிற நாள் வரும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் நிச்சயமாக முன்னேறுவேன், இன்னைக்கு இருளா இருந்தாலும் எனக்கு தெரியும் காலை விடிவெள்ளி சீக்கிரம் வரும், இன்னைக்கு எனக்கு கஷ்டகாலம் ஆனா என்னைக்கும் எனக்கு கஷ்டகாலமா இருக்கும் என்று என் பைபிள் சொல்லவில்லை, இன்னைக்கு எனக்கு சோர்வு இருக்கு ஆனா என்னைக்கும் நான் சோர்வா இருக்க மாட்டேன் என்று உங்கள் வாய் சொல்லுவதாக. Hallelujah. Speak to yourself. Encourage yourself. Speak blessing to yourself. And stop spewing poison. விஷத்தை துப்புறத இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த பிரசங்கத்தை நெஞ்சில் ஒட்டிட்டு போங்க, ஏன்னா சாத்தா இன்னைக்கே தொடங்கிடுவான், அழகா இதெல்லாம் மறக்க வச்சு சாயங்காலத்துக்குள்ள ஒரு சண்டே உருவாக்கும். அப்பதான் சொல்ல பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பாஸ்டர் கூட சொல்ல, ஜேம்ஸ் சொன்னாரு பைபிள்ல, ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இது அன்டேமபிள், ஃபுல் ஆஃப் பாய்சன். நீங்க நிறைய பேர் நல்லா இல்லாதது காரணம் வேற எதுவுமே இல்லையா, உங்க நாக்கு தான் காரணமா, ஒத்துக்கொள்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்வீங்க. ரெண்டாவதெல்லாம் பேசுறது அப்படியே கோவம் வந்தால் போதுங்க, அப்படி பின்னி வாங்க, விஷம் கக்கிட்டு இருக்கும், அனல் கக்கும் எண்ணெய் குவியல், எருமலை பிளம்பு, வராமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாம், டங் இஸ் ஃபுல் ஆஃப் பாய்சன், இட் கில் ஸ்லோலி. நீங்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து டெய்லி நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருங்களேன், என்னையா பெரிய பெரிய சாமா உனங்களாம் இப்படியே பேசிகிட்டே இறேன், கவலையப்படாத, சீக்கிரம் அதன் கனிகளை நீ புசிப்ப. பிற்போக்கா பேசிட்டே இருங்களேன், இன்னும் உடனே ஆகாது, ஏன்னா அந்த விஷம் வந்து மெல்லமாக தான் ஏறும். ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ எதுவுமே முடியாது. ஆனால் கஷ்ட காலத்தில் முடியும்னு சொன்னீங்க பாருங்கள், இன்றைக்கு முடியாது, ஆனால் ரெண்டு வருஷம் பின்னாடி பாருங்கள் அது முடிஞ்சிருக்கும். ராமேன் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு ஆராதனைக்கு போகிறீங்க, அந்த பீடம் என்பது வல்லமை மிக்க இடம், அங்கிருந்து புறப்படுகிற அங்கே யார் தேவ தூதன் பேசினாலும் அந்த பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவர் தேவனுடைய தூதுவராய் வசனத்தை பேசுகிறாரு, ஆனால் அவர் அனுதினமும் வசனத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உங்களை சபிக்கிறார், உங்களை திட்டுகிறார், நீங்கள் உருப்பட மாட்டீங்க, உங்கள் சந்ததி எல்லாம் உருப்பட மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களே ஆனால். ஆமென். எனக்கு தெரியும், இதை சொல்லும்போது சாத்தானுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சோரக்கூடாது, அது நிறைவுகளுக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. 9 இங்கே கவனிங்க, பசாத்தான் இவ்வளோ அழகாக உங்கள் மொத்த பேர் அந்த பக்கம் திருப்பி பாடுறா அப்படின்னு திருப்பிட்டான் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஆமேன் சொல்ல மாட்டலாம். வித் டங், இப்படி சொல்கிறார், இன்னும் போகிறார், இன்னும் டீப்பாக போகிறார் ஜேம்ஸு. வித் திஸ் டங் வி பிளஸ் அவர் காட் அண்ட் ஃபாதர், நம்முடைய தேவனாகும் பிதாவையும் இந்த நாவை கொண்டு நாம் அவரை ஆசீர்வதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அதே நாவை கொண்டு நாம் பிறரை சபிக்கிறோம் சொல்கிறாருங்க. நீங்க அதே நாவை கொண்டு தேவனை என்ன செய்றீங்க, ஆராதிக்கிறீங்க, அதே நாவை கொண்டு பிறரை நீங்க கெடுக்குறீங்க, நீங்க அதை நிறுத்தணும்ன்றார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, and with it we curse men and we have been made in the similitude of God. அவங்க தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க, நீங்க அவங்களை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. நீங்க தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவங்க, நீங்க அதே வாயில பிறரை தீங்காக்க பேசவே, ஏன் ஆமேனே வரல எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்தா, அது அதே நாவல், நான் சொல்லல, அது எப்படி உன்னால முடியுது அப்படின்னு ஜேம்ஸ் கேட்கிறார். தேவ சாயல்ல நீ இருக்க, உன் சகோதரன் தேவசாயில இருக்காங்க, கை உயர்த்தி அப்படி பரிசுத்தம் பேசி ஆராதிச்ச அதே நாவல உன் சகோதரன் அவளை தீமையா பேசுற, எப்படி உன்னால கூடும்?
அதான் சொல்றார், அவுட் ஆஃப் த சேம் 10 வசனம், அவுட் ஆஃப் த சேம் மவுத் கம்ஸ் பிளெஸிங் அண்ட் கர்ஸ். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், திஸ் ஷுட் நாட் பி சோ. நல்ல 10 வசனத்தை படிச்சுட்டு விளக்கம் சொல்றேன். அவுட் ஆஃப் த சேம் மவுத், என்ன கேட்குறீங்களா இருக்கீங்களா? அதே வாயில ஆசீர்வாதமும் வருது, சாவும் வருது. மை பிரதரன், ஓகே ஆமீனே சொல்ல பரவாயில்ல. மை சிஸ்டரன், தீஸ் திங்ஸ் ஆட் நாட் டு பி சோ. ஒரே வாயில ரெண்டும் வரவே கூடாது. நான் சொல்லல, ஜேம்ஸ் சொல்ற. சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நான் சொன்னேன்னா சிலர் என்கிட்ட கோச்சிப்பீங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவர் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாரு, நிறைய நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்படி சொல்கிறாரு 11 ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டர் ஃப்ரம் த சேம் ஸ்ப்ரிங், தஸ் அ ஸ்ப்ரிங் சென்ட் ஃபோர்த் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் பிட்டர் வாட்டர் ஃப்ரம் த சேம். ஒரே ஊட்டிலிருந்து, ஒரே ஊட்டிலிருந்து நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா கெட்ட தண்ணி தான் வரும். ரெண்டும் ஒரே ஊட்டிலிருந்து வர. அதனால முன்னாடி சொல்கிறார், இங்கே ஆராய்ச்சிட்டு அங்கே போய் சபிக்காத, அதை ரெண்டும் ஒன்றுலேருந்து வரவே முடியாதுன்றார். 12 சார், மை பிரதர் அண்ட் சிஸ்டர், அத்தி அத்தி மரத்தில் ஒலிவ் பழம் வருமா? கிராத்தை செடியில் அத்தி வருமா? உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஒரே வீட்டில் வருமா? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். என்னை கேட்குற அன்பானவர்களே, யாக்கோபு சொல்கிற கருத்து நமக்கு புரியலையா? ஒரே ஊற்று நம்முடைய இருதயம். ஆனால் அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ஒன்று அது கசப்பாக இருக்கும், இல்லைன்னா அது நல்லதாக இருக்கும், ரெண்டும் சேர்ந்து வர முடியாது. ஏதாவது ஒன்றாக இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கசப்பு வராமல் நல்லது மட்டும் வருவதாக. இட் ஷுட் நாட் பி சோ, அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் நம் எல்லாரும் குற்றவாளிகள், நம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். ஏன்னா நம்ம நல்லவன் எல்லாரும் வேண்டாததை நிறைய பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்காவது இந்த செய்திக்கு பின்னாடி நம்ம கர்த்தருடைய நாவை கர்த்தருக்கு கொடுத்து ஒரு சிந்தனை வரும்போது, இது நரகமா இது பரலோகமா என்று கேட்டு, பரலோகம் சொல்லுவதை சொல்லுவோம், நரகம் சொல்வதை சொல்லாமல் இருப்போம். How can bitter water gush out of you? மத்தேயு சுவிசேஷம் வரும்போது ஆண்டவர் 12:34 ஜீசஸ் வந்து பரிசேயர்கிட்ட பேசுகிறார். பரிசேயர்கள் என்பது ஒரு கூட்டம் ரிலிஜியஸ் பீப்புள். அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா மதம் இருக்கும், வேஷங்கள் நிறைய, மத வேஷங்கள் நிறைய இருக்கும். ஆனால் தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்பது இயேசுவே சொன்னார். அதுவும் நான் சொல்லலை, இயேசு தான் சொன்னார். நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஆமீன். அதுக்கப்புறம் சொன்னார், இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அந்த பரிசேயருடைய சந்ததி இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி சிலர் கேட்கல பாருங்க, அந்த பரிசேயருடைய சந்ததிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க. இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அவங்களுக்கு சர்ச் இருக்கு ஆனால் உறவில்லை. அவங்களுக்கு வர்ஷிப் அசைவுகள் இருக்கு ஆனால் உறவில்லை. அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு ஆனால் உறவில்லை. அதனால அவரை பார்த்து இப்படி 12:34 சொன்னார், யூ ப்ரூ விரியன் பாம்பு குட்டிகளே, ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், ஹவு கேன் யூ பீயிங் ஈவில். நீங்கள் உங்களை பற்றி தெரியும், நீங்கள் வேஷபக்தி போடுறீங்க அப்படின்னு அவர் இயேசுநாதர் அவரை சொல்கிறார், அவங்கள சொல்கிறார். நீங்க வேஷம் போடுறீங்க, நீங்க தீமைன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படிடா நீங்க நல்லா பேசுறீங்க? உங்களை பத்தி நான் புட்டு வச்சிருக்க உங்க இருதயத்தை நான் பாக்குறேன், ஒன்னும் எண்ணம் சரியாவே, ஆனா நல்லா பேசுறீங்கடா இருக்கீங்களா? சொல்லிவிட்டு அவர் அத்தை சொல்றாரு, இதுங்கதான் என்னுடைய க்ளோசிங் கன்க்ளூஷன். நீங்க ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்றேன், உள்ளத்து நிறைவு தான். நிறைய விஷயம் அந்த பரிசேரில் பற்றி சொல்லணும், நான் அந்த வம்புக்கு வரல, கர்த்தர் பார்த்து கொள்வார். பட் நம்ம சிந்தனைகளில் பல யோசனைகள் வரும்போது, இது பரலோகமா நரகமா என்று கேட்டுதான் வாயை தொடர்ந்து பேசுகிற ஊழிக்காரனாய், விசுவாசியாய், தகப்பனாய், தாயாய், மனைவியாய், புருஷனாய், பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும். உள்ளத்து நிறைவு தான் வாய் பேசுகிறது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி முடிச்சிடுறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த டங்கை ஒன்றும் பண்ண முடியாது. பைபிளில் எனக்கு அதுக்கு ஒன்றும் கிடைக்கல. இதை வெட்டி விடுவோம் அப்படிலாம் வெட்டினா அவ்வளோதான். இது தேவை. ஏன்னா இதில் நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்குது. அப்போ இது என்ன வேணும் தேவை. இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. இதை ஆப்ரேட் பண்ணால் அப்படிதான் பேசணும். இதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இல்லைங்க, இருங்க. எங்கேருந்து வருது? யார் ஷாபுவா? இது எங்கேருந்து வருதான்? உள்ளத்தின் நிறைவு தான் பேசு.
பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டா பாஸ்டர், ஆனா வருது பாஸ்டர், இது எப்படி மாத்துறது என்றது பதில் சொல்லனா அந்த செய்தி நிறைவாகுதுல்ல. ஆண்டவர் சொன்னாரு, உள்ளத்திலிருந்து தான் என்னவர்தான் வாய் பேசுதான். பரிசேயர்களே, இவ்வளவு தீமை செய்யறவங்களும் எனக்கு தெரிஞ்சு, நீங்க எப்படி அவ்வளவு பாலிஷா பேசுறீங்க, அப்புறம் இப்படி பேசுறீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்க ஹார்ட் கல்லு, உங்க இருதயம் கல்லு. இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் என் ரட்சகர் இயேசு கிட்ட வந்தீங்கன்னா அவர் உங்க நாவை வெட்ட மாட்டாரு. அவருடைய ஆபரேஷன் டேபிள் உன படுக்க வச்சு உன் நெஞ்ச ரெண்டா திறந்து உன் கல் இருதயத்தை எடுத்துட்டு உனக்கு ஒரு மாம்சமான இருதயத்தை கர்த்தர் உள்ள வச்சு ரத்தம் வராம தச்சு பொருத்திட்டு உன் அழகா எழுப்பி அனுப்பிட்டார்னா, இதுவரைக்கும் நீ பேசுனது ஒரு விதம், ஆனா இப்பவும் பேச்சே மாறுகிறது. உங்க மனைவி யோசிக்கிறாங்க, இவரா இப்படி பேசுறாரு. இரக்கம் வருகிறது, அன்பின் பேச்சு, வெற்றியின் பேச்சு, முற்போக்கான பேச்சு, விசுவாசமான பேச்சு. காரணம், நாவை மாத்தவில்லை, கர்த்தர் இருதயத்தை மாத்தி விடுகிறார். உடலே சொல்ல மாட்டீங்களா? You cannot remove the tongue, but my God removes the heart. ஹார்ட் எடுத்துட்டு ஒரு புது ஹார்ட்ட பொருத்தி. சிலரை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்த பிரதர் இன்னைக்கு என்னடா இப்படி இருக்காரு, திட்டினா கூட ஒண்ணுமே தெரியாம போயிடுறாருங்க, எப்படி இப்படி மாறிட்டாரு, என்ன அந்த மனதுருக்கும். ஆண்டவர் இங்க மாத்தினாரு. சத்தத்தை கேட்கிறவர்களே, ஒருவேளை சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உள்ளத்தில் வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது, எரேமியா சொன்னார், உலகத்தில் மனிதனுடைய இருதயம் எல்லாத்திலையும் கபடு உள்ளது. It's a desperately wicked heart. இந்த ஹார்ட்ல இருந்து வர வார்த்தை நல்லாவே இருக்காது. ஆனா அந்த வார்த்தை நல்லா இருக்கணும், ஒரே வழிதான், ஆண்டவர் இந்த ஹார்ட் எடுத்துட்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது ஹார்ட். எப்படி நீங்க இப்படி தீமையை உங்களுக்குள்ள மத தீமையை வச்சுட்டு இப்படி பாலிஷா பேசுறீங்களே, எப்படா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார், உங்கள் உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் தான் மவுத்து பேசுது. இங்க என்ன இருக்கோ அகப்பையில் இருப்பற, சட்டியில் இருக்கிறதான் அகப்பையில் வரும். சட்டியில் இல்லாத ஒண்ணு அகப்பையில வராதது போல, இங்க இல்லாத ஒண்ணு அங்க வராது. இங்க சரியான இங்க சரியாயிரும், இங்க சரியாக்க மனிதனால கூடாது. என் ரட்சகர் இயேசுவுக்கு எத்தனை பேர் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுப்பீர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆண்டவர் உங்களில் கிரியை செய்து முடிக்கும் போது உங்க வாழ்வே மாறிடும், உங்க இருதயம் எளிதாய் மாறிடும், ஜனங்களை புரிந்து கொள்வீர்கள், சகிப்பு தன்மை கர்த்தர் தருவார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்றவங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாத்தட்டும். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு டெஸ்ட் முடிச்சலாம், ஒரு டெஸ்டோட தான் முடிக்கணும் இல்லையா. இப்போ நான் மாறியிருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளேயே. நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்களை உங்களுக்கு ரொம்ப அவனை பார்த்தாவே எரிச்சல் வர்றவனை நல்லா பேசுறீங்கன்னா மாறியிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியல, என்னை ஒரு மாதிரி பார்த்தீங்க பாருங்க. அதாவது அவரை பார்த்தாவே நமக்கு உருன்னு ஏறும் பாருங்க. அவரை பார்த்து கூட, ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்ற அளவிற்கு மாறிட்டீங்கன்னா இங்க மாறியிருக்குன்னு அர்த்தம். அங்க வரும்போதும் வா, நீ எத்தனை நாள் உயிரோடு இருப்ப நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுதுன்னா இங்க இன்னும் நீங்க மாறவே. வீட்டுக்கு இன்னைக்கு போகும்போது உங்களை பிடிக்காதவர் எங்க இருக்காரோ அந்த வழியாக காரை ஓட்டி அவர் வீட்டையே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு, இதை கொஞ்சம் அலசி பாரு, இது நல்லா பேசுதுன்னா ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல். இது அங்க போனோன்னு கொள்ளையடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்க ஆப்ரேஷன் நடக்கலன்னு அர்த்தம். திரும்பியும் வாங்க, ரட்சிக்கப்படுங்க, நான் ஞானஸ்தானம் தரேன். நீங்களும் ஒரு பரிசெயன் தான், உள்ளத்து நிறைவு தான் வாய் பேசுகிறது. ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா? இருந்து நிப்போமா? ஷால்வி. கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட் ஓ காட். இன்னைக்கு கர்த்தர் உங்க இருதயத்தை மாற்றுவாராக. என் வார்த்தைகள் நலமா இருக்கணும். லெட் காட் சேஞ்ச் யுவர் ஹார்ட். என் உள்ள நல்லா இருந்தா என் வாய் நல்லா இருக்கும்.

நாங்க எல்லாரும் இந்த நாவை குறித்து குற்றம் உள்ளவர்கள். ஆனா ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாளில் பேசின எல்லா வேண்டாத வார்த்தைக்கும் நாங்க கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால் a perfect man, a mature man தன் நாவை கண்ட்ரோல் பண்ணலாம். இதை கண்ட்ரோல் பண்ணா பாடியே கண்ட்ரோல் பண்ணலாம், சூழ்நிலைகளை கூட கண்ட்ரோல் பண்ணலாம் என்று யாக்கோபு சொல்லும் அறிவுரைகளை கேட்டு எங்கள் நாவையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுங்கப்பா, எங்க இருதயத்தை மாற்றுங்க, எங்க இருதயத்துக்கு ஔஷதம் தாங்க. எங்க காயங்கள் ஆறட்டும், எங்கள் இதய கசப்புகள் நீங்கட்டும், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்கும் திறனை தாங்க, உங்க அன்பு எங்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் வேண்டி ஜெபித்து எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். நாவில் ஜீவன் உண்டு, நாவில் மரணம் உண்டு, நாவில் வெற்றி உண்டு, நாவில் அழிவு உண்டு என்று புரிந்து கொண்டவர்களாய் இருதயம் மாற, உள்ளத்தின் நிறைவில் வாய் பேச வெற்றியோடு எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலமெல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் நம்மை இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

கொண்டு அந்த ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன் இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழி

நாமத்தினால் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளம் கைகளில் இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையாய்

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம், பத்திரமாக, சேஃப் இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உன் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் தான் சொல்லுகிறது, ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். அமேன். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்று மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பு அல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய், ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபத்திலே 9வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அன்பாவில்லே, இங்கே பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதின அந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறபடியாக ஆகும் என்று சொல்லி ஒரு காரியத்தை, சம்பவத்தை அவர் குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே எழுதியிருக்கிறது, என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்கள், இங்கே தாவீது இங்கு எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தை இன்னைக்கு பவுல் அங்கே சொல்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அன்பாவில்லே, இது எவ்வளோ பெரிய வார்த்தை. அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 10வது, துன்மார்க்கன் அதை கண்டு, எதை கண்டு, இவன் வாரி இறைக்கிறது கண்டு தன் மனமடிவாகி தன் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போகிறான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும் என்று அவர் எப்படியாக சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே பவுல் வந்து கொரிந்திய பட்டணத்து மக்களுக்கு அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 9:9, 2 கொரிந்தியர் 9:9 பார்த்தீங்கன்னா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று. இது ஏன் இந்த வார்த்தையை அவர் இங்கே குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னாக்கா, நேற்று கூட நம்ம பார்த்தோம், அவங்களுடைய குறைச்சலில் 8:14-15 சமநிலை பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த சமநிலை பிரமாணத்தை அந்த கொரிந்திய பட்டணத்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று. அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படியாக, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அட்வைஸ் கொடுக்குறாரு. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால்தான் 9வது அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக எழுத வேண்டியதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன் என்று. அன்பாவில், இந்த கொடுக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால்தான் அந்த இடத்துல அழகாக எழுதுறாரு, என்ன சொல்கிறாருன்னா, 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 9:6, நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அப்போ பாருங்கள், எவ்வளோ சிறுக விதைக்கிறியோ சிறுக தான் இருக்க முடியும், அதனுடைய பலன் தான் நமக்கு வரும். ஒரு 1/2 மூட்டை நெல் நம்ம விதைக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த 1/2 மூட்டைக்கு உண்டான ஒரு 20 மூட்டை நெல் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஈல்டு அறுக்க முடியும். 1 மூட்டை நெல்லை நீ விதைக்கிறேன்னாக்க ஒரு 40 மூட்டை 50 மூட்டை வெளில நம்ம என்ன செய்ய அறுக்க முடியும். அதனால தான் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான் என்று சொல்கிறார். ஆனால் அதை சொல்லி அடுத்தது 7வது வசனத்தில் சொல்கிறாரு, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று. பாருங்கள் அன்பாள், இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம், கொடுக்கத்தக்கதான். நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதுதான் சொல்கிறார், கட்டாயமாயும் அல்லது விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கணும்னு சொல்கிறார். நீ எந்த அளவுக்கு உற்சாகமாய் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்மேல பிரியமாய் இருப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அன்பாவில்லே, இந்த உற்சாகமாய் கொடுக்கிற காரியத்தை குறித்து அவன் நீதிமானாய் மாறுகிறான் என்று சொல்கிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த காரியம் கொடுக்கிற காரியத்தை நம்ம எப்படி கற்றுக்கலன்னா, எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் கொடுக்கிற காரியத்தில் இருக்குது. அது என்னன்னாக்கா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் ஒரு ஒரு தளபதி இருக்கிறார், ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி பேர் கொர்னேலியு. அவர் வந்து புறஜாதி மனுஷன், அவன் யூதர் கிடையாது. அவங்க ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஏசாண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் வந்து ஏற்றுக்கொண்டதுனால அவர் இறுதிப்பூர்வமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதோடு இல்லாமல் தான தர்மம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த 10 அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா நமக்கு தெரியும். 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி ஆகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த மிகுந்த தான தர்மங்களை செய்து ஜனங்களுக்கு அவன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா பாருங்கள், பகலில் ஏறக்கூடிய 9 நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியு என்று பிரதட்சியமாய் அழைக்கவும் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியது. பாருங்கள், அவனுடைய தான தர்மம் இன்னைக்கு ஆண்டுடைய சன்னதியிலே வந்து எட்டியதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி அதுதான் அவனுக்கு நீதிமானாக மாற்றியது. இன்றைக்கி நம்முடைய தர்மம் நம்மளுடைய ஆண்டவருக்காக கொடுக்கறது, இல்லை குறைவாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிற அந்த காரியங்கள், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அது பரலோக கதவை தட்டுகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கிறோம். மத்தேயுல 7:7 பார்த்தீங்கன்னா தெரியும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்னு சொன்னார். என்னத்தை கேட்கணும், என்னத்தை தேடணும், என்னத்தை தட்டணுன்ற ஒரு 3 கேள்வியோடு அதை ஒரு நாள் நான் தியானித்தேன். எதை கேட்க சொல்கிறாரு, எதை தேட சொல்கிறாரு, எதை தட்ட சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ எனக்கு கிடைச்சது கேளுங்கள்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை அவரிடத்துல கேட்கணும்னு சொல்லி கொடுத்தார். அடுத்தது தேடுங்கள்னு சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அடுத்து தட்டுங்கள்னு சொல்கிறார், எதை தட்டணும். அப்போ பரலோக கதவை நம்ம தட்டுறதுக்கு சமம், பரலோக கதவை தட்ட சொல்கிறார். அது போய் பரலோக கதவை போய் நம்ம தட்ட முடியுமானா, முடியாது. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர்ல 10 அதிகாரத்தில் வந்து கொர்னேலியு செய்த தான தர்மங்களும் ஜபங்களும் பரலோக கதவை தட்டிச்சுப்பா அப்படின்னார். அல்லேலூயா. பாருங்கள், அது தட்டுறதுக்கு நம்ம இன்றைக்கி உட்காந்துன்னு அடுத்தவங்க வீட்டில் போய் கதவை தட்டினா தான் அது திறக்கப்படும். இன்றைக்கி தான தர்மம் பரலோக கதவை தட்டுவதற்கு சமமாக இருக்கிறது என்று என்னோடு ஆண்டவர் பேசினா, அதை குறித்து ஒரு ரிட்ரீட்ல நான் தேவ செய்தி கொடுத்துருக்கிறேன். பாருங்கள், அந்த வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அது அவனுடைய நீதியாக நிற்கும் என்று சொல்லப்படுது, என்றென்றைக்கும் நிற்கும். இவன் செய்த தான தர்மங்கள் பரலோக கதவை எட்டியதுனால தட்டியதுனால ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு என்ன செய்கிறார், தேவ தூதர்களுக்கு அனுப்பி அவனை என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். அன்பாவில்லே, இன்றைக்கி நாம் அப்படிப்பட்டதான அந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? இந்த கொரிந்திய பட்டணத்து மக்களுக்கு பவுல் அழகாக எழுதுகிறார். அந்த 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, பல மடங்கு அவர் கொடுக்குறார். இன்றைக்கி பரலோக பேங்கில் தான் வந்து வட்டி ஜாஸ்தின்னு ஒரு நாள் எங்கள் சர்ச்சு டெடிக்கேஷன் அன்னைக்கு எங்கள் தலைவர் ஜோ அங்கிள் வந்து அவர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தார். இன்றைக்கி பாருங்கள், எந்த பேங்குமே 1 வட்டி 2 வட்டி அப்படி 1/2 வட்டி அப்படி தான் உங்களுக்கு கொடுக்கும் டெபாசிட்டில். ஆனால் பரலோகத்தில் நம்ம டெபாசிட் பண்ணால் பரலோக வங்கி, பரலோக வங்கினாக்கா ஹெவன்லி பேங்க் அப்படின்னாரு. இந்த ஹெவன்லி பேங்க் என்ன செய்யுதான், 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு உனக்கு அது வட்டி போட்டு என்ன செய்யுது, தருது அப்படின்னார். எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியல. நீ இன்றைக்கி ஒருத்தனுக்கு 1000 ரூபா கொடுத்தன்னா அது பல 1000, 10000, 1 லட்சமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பரலோகத்திலேருந்து உனக்கு திருப்பி கொடுக்குறார் என்று பார்க்குறோம். அன்பர் அன்பவன்லே, ஆனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது, எந்த அளவின்படி நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நீ அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்தால் உங்களுக்கும் அதே போல போடப்படும் அப்படின்றார். இந்த வார்த்தைகள்லாம் உயிர் இருக்கு அன்பவன்லே. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வறுமையில் இருக்கும்போது 5 லட்சம் ரூபாய், கடன் பிரச்சனையில் இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்பாக 50 லட்சத்துக்கு சமம், அவ்வளோ வறுமையில் இருக்கும்போதும் அநேகருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் நண்பாண்டு. அநேகருக்கு ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், கஷ்டப்பொருளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி ஆண்டவருக்கென்று நான் செய்ய செய்ய ஆண்டவர் எனக்கு அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார், பல மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ அந்த கொடுக்க கற்றுக்கொள்ளும்பொழுது அந்த கொடுக்கறதுடைய பலன், உதவி செய்யறதுடைய பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தேன். ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. இங்கே பேதுரு இது பவுல் வந்து இங்கே கொரிந்திய பட்டணத்துக்கு அழகாக அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த தர்ம சகாய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதிலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கிறது. 12வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த தர்ம சகாயமாகிய பணி, இந்த தர்ம சகாயமாகிய பணி, இந்த கொடுக்கிற பணி என்ன செய்யுதான், பணிவிடை, இந்த பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறது அல்லாமல், பரிசுத்தவான்களுடைய குறைவை நீக்கிறது இல்லாமல் அநேக தேவனை சோத்தரிப்பதனாலே சம்பூர்ணமாக. பாருங்க, இந்த நம்ம கொடுக்கறதுனால அநேக பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், இருக்கிற இடத்துலே கொட்டின்னு இருக்கிறோம், செல்வம் சேர்கிற இடத்துல சேர்ந்துட்டுருக்குது. எந்த கோடி கோடியாக வச்சுக்கிறவங்களுக்கே நம்ம என்ன செய்கிறோம், காணிக்கை அனுப்பிச்சுட்டு கிடக்கிறோம். ஆனால் குறைவுபட்ட அந்த பரிசுத்தவான்களுக்கோ அல்லது விசுவாசிகளுக்கோ நம்ம கொடுத்து உதவுனோம்னா நிச்சயமாக அது பரலோகத்தில் நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு சமம் அப்படின்றார். ஆனால்தான் இப்போ ஆண்டவர் வந்து, நீ இங்கே என்ன செய்கிற, நல்ல பேர் வாங்கிறதுக்கு, அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இப்போ நம்மளுடைய வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாமல் தர்மம் பண்ணுன்றார். அந்தரங்கத்தில் நீ செய்கிற தர்மம் அது வெளியரங்கமாக என்ன செய்யப்படும் தெரியும். ஆனால் இங்கே என்ன செய்கிறோம், டொனேஷனை கொடுத்துட்டு சகாயமாரி அன்பளிப்பு நன்கொடை அப்படின்னு சொல்லி டியூப் லைட்டில் கூட எழுதி வைக்கிறான். எதில் வைக்கிறோம், ஃபேனில், டியூப் லைட்டில், சேரில், உக்காந்துக்கிற சேரில் அந்த குடும்பத்து பேரை எழுதி வைக்கிறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அன்பான ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு நீ என்ன செய்கிற, 10 பேர் பார்க்கணுன்னு சொல்லி எழுதி வைக்கிற, அது வந்து நல்லதல்ல. அதுதான் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறார் மத்தியில், நீ இந்த இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னா உனக்கே உனக்கு தெரியக்கூடாது நீ எவ்வளோ தர்மம் பண்ணுறன்றது. அதான் அர்த்தம். அது உன் கை தான், ரெண்டுமே உன் உடலில் தான் இருக்குது, உன் உயிரில் தான் இருக்குது. நீ செய்கிற அந்த ரைட் ஹேண்டில் கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாது, லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கறது ரைட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்ற. அப்போ என்ன அர்த்தம், கணக்கு வழக்கு இல்லாமல் நீ கொடு, உனக்கே தெரியாது. அது வந்து நான் பல மடங்கு 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்றேன்றார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், எண்ணி கொடுக்குறோம், யோசிக்கிறோம். ஆனால்தான் இந்த வார்த்தை சொல்கிறார், விசனமாயும் அல்ல கட்டாயமாக தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிற அது நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அன்பானே, இன்றைக்கு இதெல்லாம் கொடுக்க நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வறுமையிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். நம்முடைய கடன் பிரச்சனை நம்ம விடுதலை அடையணும்னா முதல்ல உங்ககிட்ட இருக்கிறத கொடு. இன்றைக்கி சாரி பார்த்து விதையை குறித்து நேற்று தியானித்தோம். சாரி பார்த்து விதவை தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சமாக என்ன செஞ்சா, அது இன்றைக்கி தான் நான் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம், அதுக்கு மேலே மாவே கிடையாது பானையில் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதில் கொஞ்சம் எனக்கு கொடு, அடைய சுட்டு எடுத்துடுவான்னு அந்த எலியா சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாக அதில் கொஞ்சம் மாவை எடுத்து அடைய சுட்டு கொடுக்கும்பொழுது அந்த பானையில் அப்பமும் மாவும் என்ன செய்யலை, அந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடவே இல்லையாம், நிறைவாக வந்து கொண்டே இருந்து தான். அதனால தான் சொல்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவேன் நான். இதை என்னது, நீ முதல் கொடுத்தா தான் அவன்ட்டு ஒரு ஆண்டவர் என்ன செய்வார், அவர் கொடுப்பார். நீ எடுக்க தான் பார்க்குற, ஆண்டர்ட்டேருந்து எதா கிடைக்காதான்னு தான் பார்க்குறோம் நம்ம. நாம் ஆண்டருக்காக என்ன செஞ்சோம், ஊழியத்துக்காக என்ன செஞ்சோம், ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக என்ன செஞ்சோம், ஊழியக்காரர்களுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்றத இன்றைக்கி மறந்து போன கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் அன்பாங்களே. இன்றைக்கி அதே வறுமை, அதே கடன் பிரச்சனை, ஆனால் கேட்டால் ஒன்றுமே செய்யலை ஆண்டவர்னு. நீ முதல் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துப்பார் ஆண்டவருக்கென்று, ஆண்டவர் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்பாங்களே. இந்த ரகசியத்தையெல்லாம் நாம் அறியாதபடிக்கு இன்றைக்கு நம்ம கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் வறுமை போகணுன்னா நீ இருக்கிறத கொடுக்க கற்றுக்கொள், அப்பொழுது உன் வறுமை நீங்கும். அன்பாவில்லை, இது அந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த பவுல் அதுக்கு தான் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 9 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்கள் விதையையும் விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதி விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று. இந்த வசனம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நாம் எல்லாரும் உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் அதனால் தான் சொல்கிறான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்று சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறார். நாம் கொடுப்போமா? இன்றைக்கி கஞ்சாமுட்டித்தனத்தெல்லாம் எடுத்து போடுவோம். ஒருத்தர் ஊழியக்கார் நல்லா சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பிரிக்காக்கார் ஒரு மெசேஜ் கொடுத்தார், இன்னமும் எனக்கு நினப்பு இருக்குது. கஞ்சாமுட்டியாக இருக்காத, அள்ளி அள்ளி கொடு. நான் நடு ரோட்டில் பிச்சைக்காரனாக இருந்தேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் கொடுத்தேன், நான் அனாதையாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன், அநாத பிள்ளைகளினுடைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சாட்சி சொன்னார். ஆனால் அவர் இன்னும் மறக்கலை எனக்கு. அதனால் கஞ்சாமுட்டியாக இருக்காதன்னு சொன்னார். இன்றைக்கி நாம் கஞ்சாமுட்டியாக இருக்கிறோமா இல்லை அள்ளி கொடுக்கறவளாக இருக்கிறோமா? யோசனை பண்ணுங்கள், ஜெபிங்க, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம குறைகளை நிறைவாக்குவார். இன்றைக்கி ஆண்டவர் இந்த கொடுக்கிற அந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதன்படி செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த கஞ்சாமுட்டி தனம், அது வந்து ஒரு பிசாசுடைய கிரியை. அதை ஆண்டவரே என்னை விட்டு எங்களை விட்டு இதை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனை விட்டு எடுத்து போட்டு அடுத்த கிறிஸ்தவர்கள், அடுத்த சகோதரர்கள், அடுத்த ஊழியக்காரர்கள், அடுத்த பரிசுத்தவான்கள் குறைச்சலிலே நாங்கள் ஆண்டவரே எதையாவது கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அதை ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே அந்த மனசை தாங்க, இருதயத்தை தாங்க. ஆண்டவர் உற்சாகமாய் கொடுக்குற இருதயம், ஆண்டவரே கட்டாயமாக இல்லை, விஷனமாக இல்லை, ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான்னு பார்க்குறோம். அது பரலோகத்தின் கதவை தட்டுகிறதாய் பார்க்குறோம். ஆண்டவரே அப்படிப்பட்டதான கிருபையை எனக்கு எங்களுக்கு தாங்க, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தாங்க. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் உதவி செய்யும்போது அந்த வறுமை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆயிரம் மடங்கு அல்ல ஆண்டவரே, நீர் அவளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாக்கிய இயேசுவே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிருபையாய் இறங்கி வந்தார். பிலிப்புவை கண்டு அவனை அழைக்கிறார். இயேசுவை கண்டு அவருடைய அழைப்பை கேட்டு அவர் பின்னே சென்று அவரை அறிந்து கொண்ட பிலிப்பு அவனுடைய சிநேகிதனான நாத்தான் வேலை கண்டு நாத்தான் வேலுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாத்தான் வேலுக்கு அறிமுகப்படுத்துகிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த வேதத்தில் யாரை குறித்து எழுதியிருக்கிறதோ அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எழுதியிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றை யார் வாசிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அவர்கள் கண்கள் யாரை காணும் தெரியுமா? இதில் யாரை குறித்து எழுதியிருக்கிறதோ அவரை காணும். இயேசுவை காணவும் இயேசுவை அறிந்து கொள்ளவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிதான் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தைகள். எழுதியிருக்கிறவரை கண்டோம், எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று உறுதியாய் பிலிப்பு சொல்ல காரணம் என்ன? அவன் எழுத்தை பார்த்தான், வார்த்தைகளை பார்த்தான், வார்த்தைகளை தியானிக்கிறவனாயிருந்தான், வார்த்தைகளை கேட்கிறவனாயிருந்தான், வார்த்தைகளை தன் இருதயத்திலே உடையவனாயிருந்தான். யாருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறதோ அவர்களே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்கிறார்கள், அவர்களே கிறிஸ்துவை காண்கிறார்கள். நமக்கு தெரியும், ஆபிரகாம் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட வேலைக்காரர் ரெபேக்காளை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்போது வழியிலெல்லாம் தன் எஜமானை குறித்து, ஈசாக்கை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். எத்தனை பேர் வழியிலே பார்த்திருப்பார்கள், ஒருவரை பார்த்தும் ரெபேக்காள் இது யாருன்னு கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த வேலைக்காரர் சொன்ன வார்த்தைகளுக்கும் வழியிலே பார்த்த மற்ற நபர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனால் எப்பொழுது ஈசாக்கை கண்டாலோ அப்பொழுது கேட்கிறாள் இது யார் என்று. ஏனென்றால் அவள் கேட்ட வார்த்தைகளுக்கும் அவருடைய சாயலுக்கும் ஒத்திருந்ததை அவள் பார்க்கிறாள். அப்பொழுது சொல்லுகிறாள், இதுதான் எஜமான் என்று. உடனே அவள் என்ன செய்கிறாள்? அவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறாள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளவும் கண்டு கொள்ளவும் நமக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? இதை யார் கவனிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை கவனிக்கிறார்கள். இதை யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை தியானிக்கிறார்கள். இதை யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள். இதை யார் காண்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். எழுதியிருக்கிறவரை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பி வாசிப்போம், இதில் எழுதியிருக்கிறவரை காண்போம். கர்த்தர் அந்த கிருபையை நம் அனைவருக்கும் தருவாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீது செபித்தாரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும் என்று அப்படியே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் திறந்தருளுமை காண கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கைதான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சங்கீதம் 145:3. மிஷனரி ஒருவர் மிகவும் நேர்த்தியாக உடுத்தியிருந்த ஒரு வாலிபன் அருகில் உட்கார்ந்து ஆகாய விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். மிஷனரி அந்த வாலிபனிடம், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், நான் மிகப்பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். அதை கேட்ட மிஷனரி, நானும் தான் என்றார். பின்பு அந்த வாலிபன், என்னுடைய பிசினஸ் பல தேசங்களில் பரவி இருக்கிறது என்றான். அதற்கு அந்த மிஷினரி, மிகவும் நல்லது, நானும் என்னுடைய பிசினஸ் விஷயமாக உலகம் முழுவதும் பயணிக்கிறேன் என்றார். பின்பு அந்த வாலிபன், நான் என் தகப்பனோடு பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மில்லியனர் என்றான். அதற்கு மிஷினரி பிரதியுத்தரமாக, நானும் என் தகப்பனோடு தான் பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மல்டி மில்லியனர் என்று சொன்னார். வாலிபன் மீண்டும், எங்களுக்கு பல தேசங்களிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் என்றான். அதற்கு அந்த மிஷினரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றனர் என்றார். என்னடா இது, நாம் நம்முடைய பிசினஸ் தான் பெரியது என்று நினைத்தோம், ஆனால் இவர் தன்னுடைய பிசினஸை பற்றி மிக அதிகமாக சொல்கிறாரே என்று நினைத்து அந்த வாலிபன் பொறுமை இழந்தவனாக மிஷினரியிடம், நீங்கள் அப்படி என்னதான் பிசினஸ் பண்ணுகிறீர்கள், உங்கள் தகப்பன் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த மிஷினரி, தான் ஆராதிக்கும் தேவனை பற்றியும் தான் செய்யும் சுவிசேஷ பணியின் மேன்மையை பற்றியும் அவனுக்கு விளக்கி சொன்னார். அதை கேட்ட அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் செய்வது பெரிய வேலை அல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை, நீங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகச்சிறந்தவர் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் சேவிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், செயல்களிலே வல்லமை உள்ளவர், 1000 10000களில் சிறந்தவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் அந்த தேவனின் சொந்த பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டால் நம் பேச்சு மாறும், நடை மாறும், உடை மாறும், நம் பேச்சில் நம்பிக்கை உருவாகும். ஆம், நம் தேவன் மிகவும் பெரியவர், நாம் அவருக்கு செய்யும் ஊழியம் உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை, நாம் அவருக்கு ஊழியம் செய்தால் தேவன் நம்மை நிச்சயம் கனம் பண்ணுவார். அகாஸ்வேரு ராஜா தான் கனம் பண்ண விரும்பிய மொர்தெகாய்க்கு சிறப்பான ஆடையும் தேசத்திலேயே சிறந்த வாகனமும், அதாவது தான் ஏறுகிற குதிரையையும், மிக உயர்ந்த பதவியும் அதிகாரமும், தங்க மிகப்பெரிய மாளிகையும் கொடுத்தது உண்மையானால், நமது ஆண்டவர் தம்மை உண்மையாய் சேவித்து தமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனம் பண்ணி ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன? அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் உங்கள் வேலைகளின் மத்தியிலோ அல்லது முழு நேரமாகவோ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களானால் தேவன் தரும் கனத்தையும் உயர்வையும் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். என கண்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. நீங்கள் கடக்க முடியாதபடி யோர்தானை போன்ற கவலைகள் பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள் என்றால் அவற்றை இன்றைக்கு நீங்கள் கடந்து போகும்படி செய்கிற ஒரு நாள். கர்த்தர் இன்றைக்கு தம் வார்த்தையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் தடைகளையும் கடந்து போகும்படி துணை செய்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3:7 உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவிடம் வாக்கு பண்ணுகிறார். அதே நாளில் யோசுவாவின் புஸ்தகம் 4:14 யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வாசித்த வசனத்தில் உள்ளதின்படி ஒரே நாளில் தம் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கே அற்புதங்களை செய்ய போகிறார், பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இங்கு யோர்தான் என்பது வாக்குத்தத்தத்திற்கும் அது நிறைவேறுவதற்கும் தடையாய் நடுவில் உள்ளது. யோசுவாவின் புஸ்தகம் 3:15 யோர்தான் அறுப்புக்காலம் முழுவதும் கரை புரண்டு போம் என்பது மனுஷ ஆலோசனை, காலம் காலமாக நடந்து வருகிற ஒரு செயல். ஆதலால் மனுஷர்கள் யோர்தானை கடப்பது அரிது என்று ஆலோசனைகளை கூறலாம். ஆனால் தேவனோ அற்புதம் செய்தார் தாமதத்தை விரும்பவில்லை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தை பெற்ற நீங்கள் யோர்தான் போன்ற பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அதை பார்த்து பார்த்து பயந்து போய் அநேக மனுஷ ஆலோசனைகளை கேட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷனுடைய ஆலோசனைகள் விருதா? நானே பதில் செய்கிறவர். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் உண்டு. அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருந்தாலும், திருமண தடை, குழந்தை வேண்டி காத்திருத்தல், வியாதியில் விடுதலை, குடும்பத்தில் ரட்சிப்பு, பொருளாதார பிரச்சனை போன்ற எந்த யோல்தானாக இருந்தாலும் இன்றைக்கு அற்புதத்தின் நாள். யோசுவாவை பார்த்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன அதே நாளில் மேன்மைப்படுத்தினார். உங்களையும் அப்படியே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வார்த்தையை விசுவாசிங்கள், வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காரலாம். இந்த நாளிலே உங்களோடு கூட வைக்கும்படியாக தேவனை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் 1 யோவான் 3:12.
1: பொல்லாங்கானால்
0: உண்டாயிருந்து
1: தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்.
0: போதும். வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிய வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம், காயினை போல இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவனோடு சேர்ந்து நீ போகாதே, இவனோடு சேர்ந்து ஊர் சுற்றாதே, அவனிடத்தில் நீ சவகாசமாய் இராதே என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். வேதமும் சிலரை அடையாளம் காட்டி கொடுத்து அவனை நினைத்துக்கொள், இவனை நினைத்துக்கொள் என்று சிலரை வித்தியாசமாக நமக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் யோவானை கொண்டு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவாம்? காயினை போல இருக்க வேண்டும். உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன், முதல் மனிதன், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். முதலாவது ஆதாமை உண்டாக்கினார், பின்பு ஆதாமில் இருந்து ஏவாளை அதே நாளிலே உண்டாக்கினார் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இரண்டு பேரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் இரண்டு பேருக்கும் பிறந்தவன் முதல் மனிதன் என்று சொன்னால் காயின். முதல் ஆராதனை செய்தவன் காயின், முதலாவது பலிபீடம் கட்டினவன் காயின், முதற் பேரானவனை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொள்வார் என்று சொல்லுகிற அந்த காரியத்திற்கு தகுதியானவன் காயின். உலகத்தில் பட்டணம் என்று சொல்லுகிறதை கட்டினவன் காயின். இன்னைக்கு நரேந்திர மோடி ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்கிறார். சிட்டிகளிலே வாசம் பண்ணுவதற்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டிய முயற்சிகள் ஏராளமாய் நடக்கிறது. 12 இடத்தை தெரிந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மாத்திரம். நான் வாழ்கிற பீகாருக்கு 2 தான் கொடுத்தார்கள். நாங்கள் 13 கோடி பேர் இருக்கிறோம், எங்களுக்கு 2 தான் கொடுத்தார்கள். 7.5 கோடி இருக்கிற உங்களுக்கு 12 கொடுத்தார்கள். ஏன் என்று தெரியாது. ஜெயலலிதா அம்மாவுடைய சாகசமோ அல்லது நரேந்திர மோடியோடைய இழுப்போ தெரியாது எனக்கு. நன்றாய் கவனியுங்கள். We are particular about making cities. Who was the man who made the cities? Cain. ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார், தோட்டத்திலே குடியிருக்க வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினார், ஆனால் அதை பட்டணமாக மாற்றுகிற முதல் முயற்சியில் ஈடுபட்டவன் காயின். தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அடையாளமிட்டார். இவனை யாரும் தயவு செய்து கொன்று போடாதீர்கள் என்று சொன்னார் முதல் மனிதன் காயின். நல்ல கவனிங்க, நான் சொல்ல போறதை சொல்லணும் தெளிவாக கவனிங்க. வேதம் அறிந்த மக்களோடு கூட பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். வேதத்தை தியானிக்கிற வேதக்காரர்கள் என்று பெயர் பெற்ற பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற மக்களோடு கூட பேசுகிறேன். ஆகையினாலே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறேன். இப்படி எல்லாவற்றுக்கும் முதன்மையானவன் என்று பெயரிட்ட அவன் சொன்னான், நீர் நட்ட சந்தனை என்னால் சகிக்க முடியாது என்று அலறின போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளம் இட்டார். எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அதுதான் நெற்றி. அதனால தான் காயினுடைய வழியிலே வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு வர்றவங்களை நீனும் வச்சுக்க அப்படின்னுட்டு தான் போட்டு அதை வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிற பிரசங்கிமார்கள் உண்டு. அதனால்தான் ஆதி மிஷினரிகள் நமக்கு வந்தபோது நாம் சாபத்தை செவந்து சொல்லக்கூடாது என்று அதை எடுக்க சொல்லி விட்டார்கள். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் வைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது வருகிற பிரசங்கியார்கள், நவீன நூதனவார்கள், அவர்களுக்கு இதனுடைய ரூட் தெரியாது. அடையாளத்தை ஏந்தி செல் என்று பிரசங்கிக்கிறவர்கள் பெந்தகோஸ்த சபையிலும் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு நெத்தியிலே அடையாளம் விட்டு இவனை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுவது போல கவனிக்க வைத்தது காயின். அப்படி எல்லாத்திலையும் ஃபர்ஸ்டா இருக்கிறவனை சாயர்புரத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற போப் ஸ்கூல்ல எழுதி போட்டுப்பாங்க, முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு.
2: அப்படிதான் எழுதி போட்டிருக்காங்க, என்னமோ சாயல் வரம் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்களே என்ன. நான் திருநெல்வேலி பக்கத்தில் தானே இருக்கேன், என் பிறந்த ஊருங்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன். ஜி யூ போப் ஸ்கூலில் எழுதிப்பட்டுப்பான், முதல்வனாக இரு அல்லது ஆண்டவர் இவனை பார்த்து இவனை மாதிரி இருக்காதடான்னு சொல்கிறாரு. வாட்ஸ் த ரீஸ், என்னையா ஆச்சு, முதல்வனாக இருலைன்னா முதல்வனோடு இருனா இவனோடைய தானே இருக்கணும், எதுக்கையே இவனை மாதிரி இருக்க வேண்டான்னு சொன்னார். நன்றா கவனிங்க, அதை நான் குறித்து கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவர் இன்னும் ரெண்டு பெண்களை பார்த்து சொன்னார், அவங்கள பார்த்து சொன்னார். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி விட்டு போக விரும்புகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு தெரியும், என்றாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:32
0: லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ பேர் என்னம்மா?
2: ஹலோ, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நான் அதை இங்கே சொல்லவில்லை. சேர்ந்த இரண்டும் என்று நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் குடும்ப வாழ்க்கைக்காக, அதிலே அதை குறித்த காரியத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். லோத்தினுடைய மனைவி பெயரை ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று எழுதியிருக்கேன். வேண்டுமென்றால் அந்த புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள்.
0: லோத்தின் மனைவியை வேதத்தில் நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவளை போல இருக்க வேண்டாம் சொல்லல, நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன்னா கையை பிடிச்சு தேவ தூதன அழிவு நின்று வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாலும், பின்னால பார்க்காத அம்மா அப்படி என்று சொன்னாலும், நம்முடைய வேலையே அதுதான். அங்கே துப்பாதே என்றால் அங்கதான் துப்புவோம். அது நமக்கு

கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிறது. மரணம் அறியந்தான் கீழ்ப்படிந்தார் என்று இருக்கிறது. நீங்க முதலாவது ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்களா இல்ல ரெண்டாவது ஆதாமுக்குள்ள வந்துட்டீங்களா? முதலாவது ஆதாமை கீழ்ப்படியாமை என்று சொல்கிறது. இரண்டாவது ஆதாமை மரணம் அறியந்தான் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரணம் அறியந்தான் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லுது. அப்ப நான் இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவை தரித்த கிறிஸ்தவன் என்று சொன்னால் எனக்குள்ள முதல் காரியம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அது மட்டும் செய்ய மாட்டோம். இந்த அம்மாவை ஆண்டவர் நினைச்சுக்கிடுங்கன்னு சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? கைய பிடிச்சு நான் வெளியிழுத்து கொண்டு வந்து விட்டான்பா. ஏன்னா விடிய போகுது, அழிக்க போறேன்னு சொல்லிட்டேன். அழிக்கிறதுக்குள்ள என்னுடைய மக்களை காப்பாற்றணும்னு வந்து நான் நிக்கிறேன். அங்க லோத்துவும் அவனுடைய மனைவியும் ரெண்டு பெண் பிள்ளைகளும் காலதாமதம் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு சகோதரன் ஒரு பெரிய சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் மிஷன் லீடர் என்கிட்ட சொன்னதை சொல்றேன். பிரதர், தனியா இருக்கும்போது ரொம்ப ஓடுனேன். கல்யாணம் ஆனதோ உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ தெரியல, கால் கட்டு போட்டான். அதை இழுத்துட்டு போறதுனால முதல்ல 8 மணி சர்வீஸுக்கு 7:45க்கெல்லாம் போய் நின்னேன். ஏன்னா சிங்கிளாக இருந்தேன். இப்போ கால் கெட்டு போகிறதுனால 8 மணி சர்வீஸில் 8:30 போகிறேன். நான் நினச்சேன் சிங்கிள் வீலில் இவ்வளோ போயிடுறோம், டபுள் வீல் ஆச்சுன்னா 2-வீலர் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரே கல்ல ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, அதனால 4-வீல் டிரைவ் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் இப்ப வேகமா போலான்னு. இப்ப ஆமேன் போடுறதுக்கு போறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாத ஜெபத்துக்காவது போயிடணும்னு தலையை காட்டுறதுக்கு போறேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு மனைவி லோத்து. தேவத்து சொல்றான், மிரட்டிக்கிட்டே இருக்கிறான், போவோம் போவோம்ட்டு. ஆனா லோத்து காலதாமதம் பண்ணும்போது இந்த அம்மா என்ன செய்தார்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறேன். அத்தான் கொஞ்சம் இருங்க, நம்ம எவ்வளவு தூரம் போறோம்னு தெரியாது. லிப்ஸ்டிக் காயாம இருக்கணும், பவுடர் ஓடி போகும்போது வேற வேலை கரைஞ்சி போகாம இருக்கணும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, ஆமா, உலகத்தின் சிநேகம் அவளை இழுக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது அவளுக்கு எளிதாகிவிட்டது. ஏன் ஐயா இன்றைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? தேவ ஜனம் தேவ வார்த்தைக்கு காரியங்களை அறிந்திருந்த போதிலும், காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு கீழ்ப்படியாம போவதற்கு காரணம் என்ன? உலக சிநேகம் பிடித்து இழுக்கிறது. அவள் பின் திரும்பி உப்பு தூணாள் ஆனாள் என்று வேதம் சொல்லுவது நமக்கு தெரியும். அவளை நினைச்சுக்கிங்க. எதுக்கு நினைக்கிறது? ஞாபகார்த்த சர்வீஸ் கொண்டாடுறதுக்கா, இல்லைன்னா நவம்பர் 2 கல்லறையில் போய் மாலை போடுறதுக்கா? ஹலோ, 1 ஆல் செயின்ஸ் டே, 2 ஆல் சோல்ஸ் டே. அதனால இந்த ஒளிஞ்சு போனாலும் அவங்களுக்கு மாலை போடுறது நமக்கு வழக்கம். என்ன, குடியிலே செத்தவருக்கும் RIP தான் எழுதியிருக்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ். நான் சொல்லுவேன் RIPP, ரெஸ்ட் இன் பீஸ் பீஸ். எதுக்கு ஆண்டவர் நினைச்சுக்கிட்ட சொன்னாரு?

அடியில் அடிமையாக்கப்பட்டவன். அதுதான் அவளுடைய கதை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, அடிமையாயிராத, உலக சிநேகிதத்துக்கு அடிமையாயிராத. அவளை நினைக்கும் போதெல்லாம் இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல். இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று எழுதின பாடல் எப்படி வந்தது என்று ஒரு சிலருக்கு தான் தெரியும். அது எப்படி வந்தது தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களிலே மிஷினரி ஒருவர் வேல்ஸ் ரிவைவலினாலே உந்தப்பட்டு, அதாவது ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெயர்பெற்ற எழுப்புதல் பிரசங்கியினுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று இதுவரை அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு நான் போகிறேன் என்று சொல்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வடகிழக்கு பகுதிகளிலே ஆட்களை பிடித்து சாப்பிடுகிறார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும் அங்கே சொன்ன தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த அறிவித்த மனுஷன் போய்விட்டாரால் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். கணவன், மனைவி, இரண்டு பிள்ளைகள். அந்த ட்ரைபல், அந்த குழுவினுடைய தலைவர்கள், நீங்கள் நார்த் ஈஸ்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பழைய காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நார்த் ஈஸ்டில், அதாவது வடகிழக்கு மாநிலங்களாகிய இந்த செவன் சிஸ்டர்ஸ் என்று சொல்கிற ஸ்டேட்ஸ் இருக்கிறது, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம் பகுதிகளில் போய் பார்த்தால் ஒன்று காரியம் தெரியும், தங்களுடைய வீட்டின் கூரையில் வெளியே எத்தனை தலை ஓட்டை மாட்டி வைத்திருக்கிறானோ அத்தனை அதிகம் உள்ளவன் தான் தலைவனாவான். ஏனென்றால் அவர்கள் எதிர்த்த தங்களுடைய எதிராக இருக்கிற கோத்திரத்தாருக்கு, ஜாதிக்கு விரோதமாய் போய் அவருடைய தலையை கொய்து விட்டு தங்களுடைய வீடுகளிலே மாட்டி வைத்திருக்க வேண்டும். அந்த பகுதிகளிலே நான் ஊழியத்திற்கு நான் கடந்து சென்றதனால் தைரியமாக சொல்கிறேன், கவனியுங்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இருந்த தலைவன் இவனை, இயேசுவை உள்ளே விட்டு விட்டால் நம்முடைய பழக்கங்கள் போய்விடும், நாம் சண்டையிடுகிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும், நாம் சமாதானமாக வாழ்ந்து விடுவோம், நான் தலைவனாக இருக்க முடியாது என்கிற காரியத்தினால தலைவன் தன்னுடைய மக்களோடு கூட சேர்ந்து இந்த ஒரு குடும்பத்தை, இயேசுவை அறிந்த குடும்பத்தை முன்னதாக நிறுத்தி விஷம் பாய்ந்த அம்புகளை கையிலே வைத்துக் கொண்டு சொல், இயேசுவை மறுதலிக்கிறாயா இல்லையா? அவர் சொன்னார், முடியாது, முடியாது. உடனடியாக அந்த விஷ அம்புகள் குட்டி பிள்ளைகள் ரெண்டு பேர் மேலே நேரடியாக வந்து பாய்ந்தது, செத்து உடனடியாக மலர்ந்து விட்டார்கள் பிள்ளைகள். அப்பொழுது அந்த தலைவன் கேட்டான், நீ இப்பொழுது சொல், உன்னால் முடியுமா? இயேசுவா அல்லது நம்முடைய ஜனமா, நம்முடைய கோத்திரமா, நம்முடைய குலமா, எது வேண்டும்? அவன் சொன்னான், என்ன நடந்தாலும் இயேசுவை மறுதளிக்க முடியாது. இப்பொழுது அவனுடைய மனைவியை நோக்கி அந்த விஷ அம்பு வந்தது, மனைவியும் அந்த இடத்திலே துடி துடித்து செத்து போனாள். இப்பொழுது தலைவன் கேட்கிறான், நவ் யுவர் ஆல் அலோன், யுவர் ஆல் அலோன், தனியாக நிற்கிறாய், நீயும் இதே மாதிரி சாக வேண்டுமா அல்லது உன்னை வெட்டி கொள்ள வேண்டுமா என்று சொன்னபோது அவன் சொன்னான், எனக்கு ரெண்டு நிமிஷம் மாத்திரம் கொடுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு விடலாம். அப்பொழுது அவன் சொன்னதுதான், உல

0: இந்த பாடலை தான் சாது சுந்தர் சிங் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கேட்கும்படியாக செய்தார். அருமையானவர்களே, இன்றைய ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஆங்காங்கு நடந்து கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில இதை செய்ய வேண்டியதற்குரிய வைராக்கியம் தைரியம் வர வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். You have to deny the world, in denounce the world. உலகம் என் பின்னே திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த கவனிங்கள், இன்னொரு பெண்ணையும் பார்த்து அவளையும் நினைத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் உபாகமங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம். இவளையும் குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் காயினுடைய காரியத்திற்கு வருகிறேன். உபாகமம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். உபாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: நீங்கள்
0: எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை
0: நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றாய் கவனியுங்கள். இங்கேயும் ஒரு மனுஷிக்கு செய்ததை ஆண்டவர் நினைவு கூற சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், எண்ணாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மோசேக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினார் என்று யாராயிலும் தவறாக போதித்தார்கள் என்றால் தயவு செய்து வேதத்தை வாசிக்க சொல்லுங்கள். The intention is not regarding Moses. மோசேக்காக தேவன் யுத்தம் பண்ணினதை போலவும் ஊழியக்காரனை கொடுத்து பேசினா உனக்கு நீ குஷ்டரம் வந்துடும், கைகால் உளுந்து போயிரும் என்று தவறு செய்துவிட்டு தவறை சுட்டி காட்டுவதற்கு தன்னை நிலைத்து நிற்க கூடாத சில ஊழியர்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஊழியக்காரர் சரியான வழியில் நடந்தான்னா சோத்துறோம், சரியான வழியில் நடக்கனா கழுத கூட பேசும், கழுத கூட தடுக்கும், மறந்து விடாதீர்கள். இந்த ஊழிய இந்த வசனங்களை வைத்து ஊழியக்காரர்கள் சிலர் நேரங்களில் மிரட்டுவது வழக்கம். இவர் எங்கேயாவது போய் சோமாறிட்டு வந்திருப்பாரு, அதை நீங்க சொல்லி காட்டினீங்கன்னா ஊழியக்காரர் கொடுத்து பேசாத, அடே நீ போன இடம் சரியில்லையப்பா, எனக்கு கெட்ட பேர் அதனால்தான், அநேகர் இவர் வந்தாலே திட்டி தீத்துருவாருன்னு சொல்லி ஒரு பட்ட பேரை கொடுத்திருக்கிறார்கள். நான் அதை தான் கிட்ட இதிலிருந்து விலகி வாழ் என்று சொல்கிறேன். அவ்வளவுதான், நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இங்க சொல்ல வந்தது என்ன, மீரியாமுக்குள்ள இருந்த என்ன பதவி ஆசை எங்களுக்கு வெளிப்படவில்லையா, மோசையிடத்துலதான் பேசினாரா, எங்களுக்கு ஆண்டவர் பேசலையா, எங்களை கொண்டு கிரியை நடப்பிக்கவில்லையா என்கிற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறத பார்த்து சொன்னார். இது இருந்து உனக்கு குஷ்டம்தான், பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், போட்டி போட்டு மற்றவங்களை கீழே தள்ளுறதுக்கு உடனே யாரோ ஒருத்தர் சொல்ற, எங்க ஊ எங்க சபைகள் எல்லாம் ஓட்டு வரும்போது இதுதான் நடக்குது, கடத்துறான், காசு செலவழிக்கிறான், எங்கேயோ கொண்டு போறான், அப்ப அவங்களுக்கெல்லாம் அதுதான் வருமா, உள்ள வருது வெளியே தெரியல அவ்வளவுதான். ஆமா போட்டி, அவன் மட்டும் பேசினான், என் கூட பேசலையா ஆண்டு, உன் கூட பேசலையா, எங்களை மட்டும் விட மாட்டேங்கணும், எல்லாரையும் மோசை பண்ணால போறீங்க, என்னடா அவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவ சபைக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள போட்டி போட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்குள்ள கடக்கிற போட்டியை பார்த்து செய்ததை நினைச்சுக்க. அல்லேலூயா. ஆனால் இவங்களெல்லாம் பார்த்து நினைத்துக்கொள் என்று சொன்னாள். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு பெண் தன்னுடைய பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். ஆண்டவர் சொல்கிறார், இவள் செய்ததும் நினைக்கப்படும். சுவிசேஷங்கள்லாம் பிரவேசிக்கலாம். ஆண்டவர் தவறை மாத்திரம் காட்டிவிட்டு இதன் நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு சரியான காணிக்கை செலுத்துகிறவர்களையும் பார்த்து இதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா? Yes, God is not a partial God. He shows goodness and he shows the mistakes. அங்கு தவறையும் சுட்டி காட்டுவார், அங்கு தவறையும் காணிவினார். ஆனா இந்த மனுஷனை மாத்திரம் பார்த்து இவனை மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா, இவனை மாதிரி இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம். What is that? நான் முதல்ல சொன்னபடி முதல்ல பிறந்த மனுஷன், முதல் பேரானவன், முதல்ல பலிபீடத்தை கட்டினவன், முதல்ல காணிக்கை கொண்டு வந்தவன், முதல்ல ஆராதிக்க வந்தவன், முதல்ல பட்டணத்தை கட்டினவன், முதல்ல அடையாளம் பெற்றவன் இவனை மாதிரி இருக்க வேண்டாம் ஏன் ஆண்டவரை சொன்னீங்க என்று சொல்லுவதற்கான சில காரணங்களை வேகமாக நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம். இந்த தெரிந்த வசனங்கள் தான் என்றாலும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான்.
0: அவள்
2: கர்ப்பவதியாகி
0: காயினை
2: பெற்று
0: கர்த்தரால்
2: ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்.
0: நல்ல கவனிங்க, நான் சொல்ல போகிற காரியம் அங்கே நான் காண்பித்து கொடுத்த 1 யோவான் 3வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்ற வார்த்தையை பார்த்து சில வேத புரட்டர்கள் இப்படி சபையையே உருவாக்கி இருக்கிறார்கள் உலகத்தில். விசேஷமாக வில்லியம் பிரனஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத புரட்டை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதனாக இருந்து பின்னதாக வழுகி போன அவர், நான் பெயர் சொல்லிதான் சொல்றேன், வில்லியம் பிரனஹம் என்று சொல்கிற மரியாம் வில்லியம் பிரனஹம் என்று சொல்லப்படுகிற அந்த பிரனஹம் கூட்டங்களிலே இவைகள் பிரகடனப்பட்டன. என்ன சொல்லப்பட்டது? காயின் ஏவாளை அறியும் முன்னதாக சாத்தான் ஏவாளை அனுபவித்து விட்டான். ஆகையினாலே பிறந்ததுதான் காயின். ஆனால் அதற்கு பின்னதாகத்தான் ஏவாளை ஆதாம் அறிந்தான். ஆகையினால உண்டானது ஆபேல் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி இந்த பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்கிற வார்த்தையை குழப்படி செய்து இஸ்லாமியர்கள் நினைக்கிற காரியத்திற்கு முத்திரையிட்டார் வில்லியம் பிரனஹம். காயல் பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறீர்கள், ஆகையினால இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவர்கள் நம்புகிற காரியம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக தைரியமாக பேசுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இஸ்லாமிய முகமதிய அந்த முல்லாக்களையும் பார்த்து பேசுகிறோம். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு 6 குடும்பத்தை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மௌல்வீகள் என்று சொல்கிற முஸ்லீம் மத பிரச்சாரகர்களை போதகர்களை உருவாக்குகிற அந்த கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் நடத்தி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தார். அவருடைய பேர் இஸ்ரேல் அகமத். நல்லா கவனிங்க, அது நான் எளிதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மனிதன் என்னோடு கூட போராடுறதுக்கு இவ்வளோ புஸ்தகம் தூக்கிட்டு வருவார். நானும் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு 6 மாதம் தினந்தோறும் 1.5 மணி நேரம் சண்டை போட்டோம். அவருடைய நோக்கம் அகஸ்டின் ஜபக்குமாரை எப்படியாவது முஸ்லீம் ஆக்கிரணும், என்னுடைய நோக்கம் அவரை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ள கொண்டு. ரெண்டு பேரும் போட்டு ரெண்டு பேரும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். என் மனைவி கேட்பா, உங்களுக்கு வேலையே இல்லை, 1.5 மணி நேரம் கிடந்து போராடுறீங்களே. இல்லைப்பா, அவர் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள. இஸ்ரேல் அகமது உத்தரப்பிரதேசத்தில் சந்தவுளி என்று சொல்லி இன்றைக்கு ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத்தினுடைய தொகுதியில் இருந்தவர். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய சண்டை அடிப்பார். ரெண்டு பேரும் ஒரு நாள் 6 மாதம் வச்சு காய்ச்சல் வந்தது. அவர் இந்த கிரேக்க வைத்தியமும் பார்க்கிறபடினால கொஞ்சம் துளசி இலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, பிரதர் உங்கள் வீட்டுக்காரமாட்ட சொல்லி ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அந்த துளசி இலையிலன்னு சொன்னார். நான் போய் என்னுடைய மனைவி இடத்துல, ஏமா அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கன்னா, அவள் டீயை போட்டு என்கிட்ட கொடுக்கல, நேரம் வந்து அண்ணாச்சி குடிங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். எனக்கு விளங்கலை, என்னடா அவர் சொன்னார், இதுதான் கிறிஸ்தவனா, நான் இன்னைக்கே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன், அடே ஒரு டீ போட்டே இவனை கிறிஸ்தவன் ஆக்க முடியும், நான் என்னைக்கோ போட்டு கொடுத்துருப்பேனே. நான் கேட்டேன், அவரை பார்த்து கேட்டேன், என்னையே ஆச்சுன்னா அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் அவருக்கு அந்த நேரத்தில் 50 வயதை தொட்டு கொண்டிருந்தார். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் என்னை அண்ணாச்சின்னு சொன்னது ஒரே பணிவை தான். இவ்வளோ உரிமையாக வந்து எனக்கு தீ கொடுத்துட்டா, நான் இன்னும் உங்களுக்கே பண்ணி எங்களுக்கு ஓடு சேர்ந்து ஊழியம் செய்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரிடத்தில் போய்விட்டாலும் கூட அவர் நல்ல கவனிங்க. அதனால் நாங்கள் எல்லாரோடையும் உட்கார்ந்து போடுறதில்ல. அவருடைய கொள்கை என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதாம் ஏவாளை அறிய முன்னதாக சாத்தான் ஏவாளை கெடுத்து விட்டான். அதற்கு அவர்கள் ஒரு வசனத்தையும் சொல்வார்கள். 2 கொரிந்தியரில் நான் அதையெல்லாம் பேச வரவில்லை. லிசன், ஆனால் வேதத்தை அறிந்திருக்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம்.
2: ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான்.
0: அவள்
2: கர்ப்பவதியாகி
0: காயினை பெற்று
2: கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்.
0: அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது, ஆதாம் மனைவி அறிந்தான், அவளும் கர்த்தரால். அப்ப காயின் கர்த்தரால் ஆதாம் ஏவாளுக்கு தரப்பட்ட மனுஷனே. லிசன், உண்மையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். It's not because of their efforts. அவங்களுடைய முயற்சியில பிறக்கல, தேவனே அவர்களை நம்பி தந்திருந்த ஒரு பொக்கிஷமாக்கும் காயின். காயின் சொன்ன உடனே நம்ம அவனை குறித்து தவறுதலாக தான் நினைத்து கொண்டிருப்போம். வேதம் சொல்கிறது, ஏவாள் முதல் ஆண்டவுடைய சத்தத்தை தோட்டத்திலே தினந்தோறும் கேட்ட ஏவாள் சொல்கிறாள், கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிறார், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றுதான் அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காயினையும் சத்ருவாய சாத்தான் விடவில்லை. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்று சொன்னால் இடையிலே இந்த காயினுக்குள் அவன் செய்கை செய்து விட்டான் என்று நான் சொல்லுவேன். இதை புரிந்து கொள்வதற்காக புதிய ஏற்பாட்டிலே நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்ட முறைக்கு கொஞ்சம் திருப்புங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்கிற முறையை எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 12, 13, 14 வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது 12, 13 வசனங்களை வாசிக்கலாம்.
2: அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி,
0: ஆண்டவனாகிய இயேசு ஜபம் பண்ணும்படி
2: ஒரு மலையின் மேல் ஏறி
0: ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்.
2: பொழுது விடிந்த போது
0: அவர்
2: தம்முடைய சீஷர்களை வரவழைத்து
0: அவர்களில்
2: 12 பேரை தெரிந்து கொண்டு
0: அவர்களுக்கு
2: அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்.
0: நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இரவு முழுவதும் ஜபம் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட் தயார் பண்றாரு. சீஷர்களெல்லாம் வரவழைத்து 12 பேரை பிதாவினுடைய துணையோடு கூட தெரிந்து கொண்டதிலெல்லாம் யூதாஸ் காரியத் என்கிறவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனே. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6 வசனத்தை வாசிக்கலாம்.
2: நீர் உலகத்தில்
0: நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த
2: மனுஷருக்கு
0: உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
2: அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள்.
0: அவர்களை எனக்கு தந்தீர். போதும். அப்ப யூதாஸ் காரியத்தை இயேசுவுக்கு கொடுத்தது யாரு? என்ன, யார் கொடுத்தது? பிதாவாய தேவன் உலகத்திலிருந்து தெரிஞ்செடுத்து இயேசு விட்ட கொடுத்தாரு. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன, நீங்க முழிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. The Father God choose these 12 to be with Jesus. It's not Jesus' choice. Father, நீங்க தான் தாமி தெரிந்து கொண்டீங்க, நீங்க தான் சூஸ் பண்ணீங்க, நீங்களே எனக்கு தந்தீங்க. அவங்களுக்கு நான் உங்களுடைய வசனத்தை சொல்லிக் கொடுத்தேன். இப்ப பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லணும். பக்கத்தில் கையை பிடிங்க, முகத்தை பாருங்க. உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இயேசுவின் கையில் கொடுத்தார். நம்புறீங்களான்னு கேளுங்க. நமக்கு பிரச்சனையா தானே. நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகையினால் தான் இயேசு சொல்லும் போது சொன்னா, நான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தானா? நம்புறவங்க மாத்திரம், என்னை மட்டும் உலகத்திலிருந்து தனியா எடுத்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க மாத்திரம் கையை வைத்து அலையிலு சொல்லுங்க. நாங்க எங்கெங்க தெரிஞ்சவங்க? தாத்தாக்கு தெரிஞ்சு கொண்டாரு, பிறந்துட்டேன், வேற வழி இல்லாம சர்ச்சுக்கு வரி கொடுக்குறேன், அது போதும், சந்தா கொடுக்குறேன், ஓட்டு கிடைக்குது போடுறதுக்கு ஒன்று, கல்ற செத்தை கண்டிப்பா போட்டுருவாங்க. அது கூட முதல்ல செத்துட்டார்னு சொன்ன உடனே கோயில் குட்டியார் எடுத்து பார்க்குற சந்தா ஒழுங்காக கட்டியிருக்கிறானா? ஏன்னா கோயில் குட்டியார் சந்தா கட்டலைன்னா புதைக்க விட மாட்டார். உடனே ஐயட்ட போய் சொல்லு, ஐயா ஐயா ஐயா கல்ற தோட்டத்தில் இவனுக்கு இடம் கிடையாது, முதல்ல கெட்ட சொல்லுங்க, நீ செத்தாலும் சரி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு சாவு. எங்களுடைய மிஷினரி ஒருத்தர் பாகல்பூரில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கிறார். இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருந்துட்டு வேலை வேண்டாம் கத்தரணியை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி எங்களோடு கூட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறார். மோகன்தாஸ்னு, மோகன் ராஜ்னு அவருக்கு பேர். மோகன் ராஜ் அவர் ஊழியத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்துட்டு தூக்கி போட்டுட்டு அவர் வந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் கொஞ்சம் வியாதியாக இருந்தான். அவன் 22 வயது வாலிபனாக இருக்கும்போது இறந்து போனான். பாகல்பூரில் வட இந்தியாவினுடைய ஒரு டயோசிஸ், சிஎன்ஐ சர்ச், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவினுடைய டயோசிஸினுடைய பிஷப் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் தான் மாடரேட்டர், பிலிப் மராண்டி என்று சொல்கிறவர் மாடரேட்டர். அந்த மராண்டி எங்கள் ஊழியத்தில் வந்து, ஜெம்ஸ் ஊழியத்தில் வந்து நர்சிங் ஸ்கூல் கிராஜுவேஷனில் என் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்து கொண்டு ஆச்சரியப்பட்டு விட்டு போன 6வது மாதத்தில் இந்த மிஷினரியுடைய பிள்ளை இறந்து விட்டான். கவனியுங்கள், சபையினுடைய பொல்லாத காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சபையிலே ஒரு பெரிய சீர்திருத்தம் வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளை இறந்த உடனே, ஐயா கலர தோட்டம் மிஷினரிங்க வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல, வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்களா, அது இருக்குதுயா, என் பிள்ளை இறந்துட்டு புதைக்கணும்னு சொன்ன போது அவர் சொன்னார், 20,000 கட்டினால்தான். மிஷினரிட்ட காணாம 20,000 கிடையாது. அவர் கெஞ்சி கேட்டிருக்காரு, அண்ணன் ஜபக்குமார் உங்களுக்கு தெரியும்ல, அண்ணனை தெரியுமோ ஜேம்ஸை தெரியுமோ, அதை கதை இல்லை, கட்ட வேண்டிய பணத்தை கட்டு புதைக்கலாம். யூ கம் அண்ட் சி பாகல்பூர். அதனுடைய அந்த கல்லற தோட்டத்துக்குள்ள அநேக யாதவர்கள் தங்களுடைய மாட்டை கட்டி வளர்க்குற, அவனை விரட்டுறதுக்கு தில் இல்லை, ஆனால் மிஷினரி பிள்ளையை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன் ஐயா, நாங்கள் ஏதோ அங்கே ஊழியம் செய்கிறதுனால எங்களை எல்லாம் தூக்கி தலையில் வைக்கலை. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த மாடரேட்டராக இருக்கிற பிலிப் மராண்டி ஆபீஸ் 20,000 கட்டு. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார், அண்ணா என் பிள்ளையை புதைக்க முடியல, நான் போக முடியல. பாட்னாவில் இருக்கிற ஒரு என்னுடைய ஊழியக்காரர் ஒருவரை, நாசரத்தை சேர்ந்த ஒருவரை எப்படியாவது கொண்டு போய், நான் அவர் பாட்னாவிலிருந்து பணத்தை கொண்டு போய் கட்டின பிறகு தான் மண்வெட்டியை வச்சு குழி தோண்ட விட்டாங்க. இதுதான் நிலைமை, இதுதான் வட இந்திய திருச்சபைகளுடைய நிலைமை. Because they don't understand what we are. உலகத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை மறந்து விட்டோம். கர்த்தரே தந்தார், இவங்க வாங்கல அந்த நிலத்தை, ஏதோ மிஷினரி கண்ணீர் விட்டு கவேர்வ சிந்தி வாங்கின நிலத்துல புதைப்பதற்கு, ஒரு மிஷினரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர் மகனை புதைக்கிறது கூட இல்லையா. என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, தேவன் தந்தா, ஆனா என்ன நடந்தது, இந்த யூதாசை தேவனே தந்திருந்த போதிலும் ஒரு காரியம் வாசிக்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: சீமோனின்
0: குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து
2: அவரை காட்டி கொடுக்கும்படி,
0: அவரை

தாத்தாக்கு இருந்தோம். எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஆபிரஹாம் ஆபிரஹாம்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவரு காலையில 5 மணிக்கு ஆராதனைக்கு போவார், டெய்லி போயிடுவார் பேட்ரிக் சர்ச்சுக்கு. நாங்களும் அந்த சபையில் தான் இருந்தோம். பேட்ரிக் சர்ச்சு காலையில 5 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவார். எங்க பாட்டி அவட்ட கேட்டாங்க, என்ன ஆபிரஹாம்னாச்சு இவ்வளோ குளிர் நேரத்தில் மார்கழி மாசத்துல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஆலயத்துல போயிடுறீங்களே, என்னாச்சு அவ்வளோ பக்தியா இருக்கிறீங்களா அப்படின்னா, போங்கக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஒயின் கிடைச்சதுன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சின்ன வயசுல நான் கேட்டதை தான் சொல்றேன் உங்ககிட்ட. கம்யூனியன் சர்வீஸ்க்கு எப்போ மாதிரி இப்போ தான் மது, அப்போ கொஞ்சம் மது விளக்கெல்லாம் இருந்தது, அப்போ பாண்டிச்சேரிக்கு தான் போய் குடிக்கணும். இவர் தினந்தோறும் போய் கொஞ்சம் கொஞ்சம், அப்போ இவர் எப்படி கையேற்றந்து குடுங்கி குடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியுது. லிசன் சார், லிசன், சம் பீப்புள் சே, அதனால தான் சிலர் ஐயா ஐயா சாவ போறாரியா வந்து கம்யூனியன் கொடுத்துருங்க, ஏன்னா கம்யூனியன் கொடுத்தா பரலோகத்து போயிடுவார் நினைப்பு. கம்யூனியன் கொடுத்து பிசாசு உள்ள போன ஆட்களும் உண்டு, யூதாஸ் காரியத்து. அப்ப எப்ப சாத்தான் நுழைஞ்சான், எப்ப தூண்டுனா, எப்ப நுழைஞ்சான், ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் தான் தந்தார், ஆனால் பிசாசு உள்ள நுழைறதுக்கு இடம் கொடுத்து விட்டான் காயன். இதைத்தான் யோவான் சொல்கிறான், உண்டாயிருந்து. தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை புரிந்து கொண்ட, அதற்கு ஏற்றார் போல் என் வாழ்க்கைக்கு சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்து, பிசாசு என்னை தூண்டி எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு.

0: ஆறாம் நான்காவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்கலாம்.
1: சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
0: இன்றைய ஊழியக்காரருடைய மனநிலையோடு கூட இதை வாசிக்கட்டுமானால், சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். என்ன சிரிக்கிறீங்க? சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். கரும்பு, மஞ்சள்

0: நெல் இந்த காணிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கு செலுத்தினான். அதுதான் பொங்கல்னு சொல்லி நம்ம இப்ப பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்ற பெரிய வாதம் தமிழ்நாட்டை பிடிச்சு ஆட்டுது. ஹலோ, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க மக்கர் சங்கராந்தி, தமிழர்களுக்கு அல்ல எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க. சூரிய கடவுளே நீ என்ன இதை விளைய வச்சேன்னு சொல்லி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதற்கு மகர சங்கராந்தின்னு சொல்லி பொங்கல் கொண்டாடுறாங்க. அதுக்கு நீங்க பொங்கலோ பொங்கல்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. எங்க வீட்டில் டெய்லி பொங்குறோம், அதுவும் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுது. அன்னைக்கு சொல்றது இல்லை, இது தமிழர் திருநாள், அதனால நாங்கள் வாத்தனும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாடணும் சொல்றது முட்டாள்தனமான ஒரு தெளிவு. ஏன்னா எங்க வீட்டில் டெய்லி பொங்கல். I am thankful to the Lord. It is not harvest festival. It's not a harvest festival. Please understand that. It's not a harvest festival. Harvest festival குறித்து தேவத்தில் ஏராளமான அழகான விளக்கங்கள் உண்டு. அதை நமக்கு தகுந்தார்போல் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.
1: பாகம் இரண்டினை மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியிலே பிரியப்படுகிறார்.

தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த மாலை விடலை தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லா மாத்திமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல ஒருவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டோம்.

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், சகல

பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீ பரிசுத்தர், நீ நல்லவர், உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், ஹல்லேலூயா. ஓ பாபா பாபா லாஷே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.

ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

அழகிலும் ஆழமான அன்பு நான் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு, அந்த

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கு

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவோப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இவர் எத்தனை மேன்மை உள்ளவர், இவர் எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரே பார்த்து.

உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, மனதார நேசிக்கிறோம், முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு சமையல் அறையில் சென்று தனக்கு ஒரு காஃபி போட்டு கையில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தாள் சாந்தி. அந்த அறையில் முக்கிய சுவரில் மாட்டப்பட்டிருந்த கையால் வரையப்பட்ட அந்த படத்தை பார்த்து கொண்டே காஃபி குடித்தாள். அடே அப்பா, இந்த படம் எத்தனை தத்ரூபமாக இருக்கிறது! அழகான ஒரு தோட்டம், கொத்து கொத்தாய் பூத்து கிடக்கும் ரோஜா மலர்கள், ஆங்காங்கே பறந்து செல்லும் இரண்டு மூன்று வண்ணத்து பூச்சிகள். எத்தனை வருடங்களாக இந்த படம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டே அறையின் மற்ற பகுதிகளையும் எட்டி பார்த்தாள். ஏதோ ஒரு தச்சு ஆசாரியின் கைவண்ணத்தில் உருவான வளைவுகளும் நெளிவுகளும் உள்ள ஆனால் உறுதியான அந்த மர நாற்காலி, பல ஊர்களிலிருந்து வாங்கி வந்த சிறிய சிறிய பொருட்களை அந்த காட்சி அலமாரியை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பொருளை அவள் பார்க்கும் பொழுதும், இதை இத்தனை அழகாக செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ கடவுளே, அவர்களை ஆசிர்வதியும், அவர்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டுமே என்று மனதில் ஜபம் செய்தாள். இப்படி ஜபிக்கும் பொழுதே தன்னையும் இத்தனை அருமையாக படைத்து தனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. நாம் நம் கண்களை திறந்து எங்கு பார்த்தாலும், இயற்கையை பார்த்தாலும், மனிதர்களின் கைவண்ணங்களை பார்த்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தாளந்துகளை அவர்களுக்கு கொடுத்த கடவுளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அல்லவா? ஆம், நாம் இருக்கும் சூழலை சுற்றி சுற்றி பார்ப்போம். தங்கள் கைவண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கும் நபர்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்மையும் அற்புதமாய் படைத்து பாதுகாக்கும் கடவுளுக்கு ஒருமுறை கூட நன்றி சொல்வோமா?

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 19 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத் ஜெருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய ஜெகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய ஜோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றார். ஜோசபாத் ஜெருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைத்தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் ஜூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது ஜோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாத படிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் ஜூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனாகிய பேதுருவை பார்த்து, நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்ற கேள்விக்கு பேதுருவனுடைய பதிலாக இந்த பாடல் அமைகிறது. கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இதனால உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
2: கண்டிப்பா.
1: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
2: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்க
1: மராட்டி பிராமின்
2: குடும்பம், ரெண்டு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, நான் தான் மூத்த பெண்ணு. அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்க வந்து சென்னையில நாங்க செட்டில் ஆயிட்டோம்.
1: எத்தனை வயசுல ஆண்டிங்க?
2: ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம்.
1: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
2: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தால் கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ, வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தா. எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படிதான் இருந்தது.
1: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படிதான்.
2: ஆமா,
1: உயர்ந்த ஜாதி நாங்க அப்படின்னு சொல்லி
2: வேற ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்க அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்களை பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
1: நீங்களே பேசிடுவீங்க?
2: ஆமா, ஏன்னா நான் ரொம்ப திமிரு பிடிச்சவள இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம்
1: அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்து.
2: நிச்சயம்.
1: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சுக்கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம், அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோட தான் நான் வளர்க்கப்பட்டேன். செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். சோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நானு, ரொம்ப ஆணவம் பிடிச்சவன். மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்னு கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
1: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவ?
2: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா பாக்குறீங்க, எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். சோ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்ப எங்க அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதனா பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது.
1: சின்ன வயசுல இருந்து
2: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோடு வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பாத்துட்டா நின்னு இதுங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
1: எத்தனை வயசு வரலாம்?
2: என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான்

0: ஆமா, ஜாதி வைராக்கியம்னு சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனா என்னுடைய 20வது வயசுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, விடமாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. சோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து ஆமா.
1: சரிங்க ஆண்டி, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மூலமா கர்த்தர் உங்களை எப்படி பெற்றாரு அது கொஞ்சம் சொல்லுங்க.
0: அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவ யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும்
1: உங்களை குறிச்சு.
0: ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்த அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறேன்.
1: முதல்ல நடந்திருக்கேன், பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாக்கு. அந்த அம்மா வந்த அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க, வாசல்லயே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளா தான் அவங்க ஊழியம். நான் காலையில எத்தனை கலர்ல பொட்டு இருக்கோ அத்தனை பக்க கலர்ல பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதுல விழணும்னு. எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டால் இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினைச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். என்ன அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமா படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டா பேப்பர் கிழிச்சு வச்சிருப்பாங்க, கையில எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளா இருந்தா எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுரு பிடிச்சவன், நான் மெதிச்சு அதை சாக்கடையில போட்டு போவேன், வேத வசனங்களை மெதிச்சவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யல, 30 days 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பாக்குறதா வேலை. ஆமா, என்ன பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியா உட்காந்துருக்காங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, என்ன பார்த்தாதான் எல்லாம் செய்வாங்க. அப்ப எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமா கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசல்ல நின்று எவ்வளவு திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளவு திட்டினேன். திட்டும் போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும், கோபம் வரும். நான் அவ்வளோ திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பாக்குது, திரும்ப திட்டமும் இல்ல. திட்டும் போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் அன்ப அந்த முகத்துல என்னால பாக்க முடிஞ்சது,
1: அந்த நேரத்துல பாக்க முடிஞ்சதுன்னு இப்போ அதை உணர்றீங்களா?
0: இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே. ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு, ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா பதிலே பேசல. திட்டு திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்ல. சோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுக்கிட்ட நானு வரமாட்டேன், 2 நாள்ல உன் ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் இயேசு ஒன்னு தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில உட்காராது, ஆனா அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க.
1: மறுபடியும்
0: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறது. சோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன். இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சும்மா போகும்போது வரும்போது நம்மள பார்த்து திட்டினா எவ்வளவு கோவம் வரும், ஒரு மனுஷனா இருந்தா கோவம் வரும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றத இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போது எல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமா பேசுவேன், காரி துப்புவேன் பார்த்து. எவ்வளவு கேவலமான ஒரு செயல், ஏன்னா அவங்க சண்டை போடணும், என்கிட்ட சண்டை போட்டா அசோசியேஷன்ல சொல்லி காலி பண்ண வச்சிடலாம், ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. அந்த

0: என்கிட்ட வாயை திறந்து பேசவே
1: நான்
0: என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபான்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
1: 3 மாசமா இந்த பிரச்சனை போச்சு.
0: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணும்போது என்ன திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 months பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல்ல இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்ட் எல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான். ஒண்ணு கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த அம்மாவை காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியா இருக்கன்னு என்ன இன்னும் ஏத்தி விட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஊருக்கு போறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பாரு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்ன யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளவு திமுரு பிடிச்சவெல்லாம் நான்
1: வளர்ந்துருப்பேன்.
0: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்கள்.
1: ஆமா,
0: அவ்வளவு வெறி எனக்கு
1: பிடிக்காது.
0: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்க கூடாது. அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது. அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ஒளியும் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போ கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு. உடம்பெல்லாம் அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்ல வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி.
1: உடம்புல இருக்கிற
0: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்க ஒண்ணுமே யாராலையும் பண்ணவே முடியல. என்ன எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, என்ன கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ள தெருவுல இருந்தவங்க எல்லாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்க அம்மா அப்பாக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாவது தான் நீங்க பார்க்கணும், அதனால ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும். பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது, நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானாக நின்றுடும். ஏன் வருது நிற்குதுன்னு டாக்டர்ஸால் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல. ஃபோர் ஹவர்ஸும் ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோன்னா நிறைய செலவாகும் நாங்கள். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப், அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான், அவர் சொன்ன வார்த்தைனா நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ரிப்போர்ட் என்னன்னா உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸுன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு, நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கட்டாங்க.
1: அவ்வளவுதான்.
0: ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு, என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான், வலியில நானு கத்துறேன், இப்ப என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன்னு அழறாங்க. ஒரு பக்கம் எங்க பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டா நான் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னை சுத்தி எல்லாரும் செத்துருவேன்னு அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேல வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால் அப்ப எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்றாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க, அந்த வேர்டு மட்டும் என் காதல விழுது. அப்பவும் சாகுற நேரத்துல என் திமுர் என்னை விட்டு போகல. நான் நினைச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓன் வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னோட சிச்சுவேஷன், செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம். இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடு. போவே மாட்டேன் இந்த அம்மா. எங்க அப்பா அம்மா புடிச்சு தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்னு 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க. உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன் சாகும் போது இயேசு பேரை கேட்டு சாகக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும்னு நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசுதான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன். அந்த வேர்டை சொன்ன 5 மினிட்ஸுக்கெல்லாம் என்னோட கை எல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம். எதுவுமே இல்ல, அதே டாக்டர்ஸ் அங்கேயேதான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல கர்த்தர் செய்தார். 1/2 hour பிறகு நானா எழுந்து உக்காந்தேன். உட்காந்தவொடனே எங்கள் அம்மா பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவேன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க. எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசு ஏற்றுக்கல. என்னோட ஒரு குவஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னு டாக்டர் ஓடி வந்தார். நல்லா உட்காந்து நல்லா பேசுறேன் நானு, எல்லாம் நல்லா இருக்கேன். எங்க அப்பா சொன்னா நல்லா ஆயிட்டால என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார். என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸ் எல்லாம் பிழைக்காது. அப்ப நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்க அப்பா டாக்டர் கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க, 1 hour 2 hours முன்னால எடுத்து அதே சேம் டெஸ்ட அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும் போதே அவரு டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவரு கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நேரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, மெடிக்கல் மிராக்கல்
1: அப்படின்னாங்க.
0: நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்துல நான் கதறியால ஆரம்பிச்சேன். ஏசுன்ற பேரை சொன்னா நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுன்ற பேரை சொல்லி தான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும், ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது தான். ஆனால் அதற்கு பிற்பாடு உங்களை உங்க குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
0: கண்டிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஆனா அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது, ஏன்னா எங்க வீட்டுல மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு, வேற எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் ஒன்றா அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றை மட்டும் படிப்போம், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுறதே எங்கள் அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லலை, நான் பைபிள் வச்சிருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லலை. நான் நினச்சேன் சரி ஓகே இப்படியே நம்மளை விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழித்து எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட நிதானமாக சொன்னார், செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நாங்கள் அம்மன் இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்க பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
0: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்றேன்.
0: ஆமா, தூக்கி போட்டுறன்னார். இதுவரை எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்போ பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
0: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சுது.
1: கிறிஸ்துவுக்குள்ள வைராக்கியம்
0: கூட ஆரம்பிச்சுது. ஆனால் எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ண ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லேயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்க ரட்சிக்கப்பட்ட
0: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியா இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாசம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினைச்சார் தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தேன்னா எங்கள் அப்பா சுத்தமாக எங்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவொடனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாசத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாசமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்தது எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவனான எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு. எங்கள் அம்மா என்னை ஒரு கொலைக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்கள் அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதில் விழுந்து செத்துரு, இதெல்லாம் என் உயிரோடு இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனால் என் மைண்டு வந்து எங்கள் அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு என்னை நேசித்தார் எங்கள் அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில் எல்லோரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால் தான் உங்கள் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும். அதுதான் உங்கள் அப்பாவுக்குன்னு செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசிச்சு சொல். அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ. நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல. அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போகிறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க. அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார். இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன். ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசுவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தானே, இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு, ஆனால் நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்கு, அவர் பேசுவாருன்றது அப்போதான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படிச்சு அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்னைக்கு ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து
1: நிற்கிறேன்,
0: ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன அப்ப இன்றைக்கும் சொல்லணும் போல இருக்கதே, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், அப்படிதான் சொல்ல, அப்போ இன்றைக்கும் இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வாய்ஸில் ஒரு மெலோடி எனக்கு. அப்போ நான் நினச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்னை திரும்பி பார்த்துருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்கு நம்ம கிட்ட,
1: தெரிஞ்சிச்சு
0: ஆமா இது ஏதோ கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு, ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு அடுத்து பேசுவார் அப்படின்னு நினைச்சேன். அப்போ பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படிச்சு பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படிச்சு பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அணிலிருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் எனக்கு டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 ஹவர்ஸும் பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை. சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே
0: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: 3 நாள் ரூமை விட்டு
0: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல, ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க,
1: ஏன்னா உங்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டது.
0: அப்போ 4வது நாள் எங்கள் அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்கள் அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்போ நீ பைபிளாவது படி என்னமாவது பண்ண, ஆனால் சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்போ நான் நினச்சவங்க 3 நாள் பைபிள் படித்ததுக்கு அம்மா வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ இது கடவுள் செய்கிறது போல இருக்குது அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த 7 நாளில் அந்த 6 நாளில் நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்கள்
0: எதுவுமே எடுக்கலை. 7வது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்னை நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும் நீனு, உங்க அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்பதான் அவரோட ஆத்மாக்கு நீங்க நன்மை செய்யற மாதிரி. அப்பவே நான் பதில் சொல்லல. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ள ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ள ஒரு வைராக்கி, அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். அம்மா எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னா பரவாயில்லன்னு. எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்க அப்பா
1: தான்.
0: அப்ப அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு. அப்ப வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தா எங்க அம்மா அப்பா தங்க, எங்க அம்மாக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்க அப்பாவோட இது எதுவுமே. எங்க அம்மா ஒரு பொண்ணை தனியா விடக்கூடாதுன்னு என் பின்னால வந்தாங்க. இயேசுவை ஏத்துக்கல. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவுல நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவுல இருக்கும்போது நான் சொன்னேன், என் இயேசு ரொம்ப நல்ல வருமானன்.
1: நடுத்தெருவுல இருக்கும்போது
0: இன்னைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அவர் நல்லவராகவே தான். எங்க அம்மா என்னை பார்த்து கிண்டலா கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவரா இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன், அவரே அப்பாவா இருந்து நடத்துவாரு, உங்கள் உயிர் போகிற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன்னு. எங்கள் அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றினேன். என் கணவர் எங்கள் அம்மாவை அவரோட அம்மாவை போல பார்த்துக்கிட்டேன். இது வரைக்கும் காப்பாற்றுறேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனாக இருந்து என்னை நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க, சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க, இதன் மத்தியும் நீங்க இயேசுவை தேடுங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார். எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்னே ஒன்றுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனே எல்லாம் செய்திட மாட்டார். ஆனா இன்னைக்கு எப்படின்னா, தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, இல்ல காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
0: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சிருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்குறார். என்னை முதல்ல காரி துப்புன அதே ஜனம்தான் இன்னைக்கு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம். வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இனி ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால் இத்தனை வருடம் ஊழியத்தில் கர்த்தரைங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்கார்.
2: பாடுபட்டு பணத்தை சே

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமொழிகள் 29:26. போலந்து நாட்டைச் சேர்ந்த பிரபல இசைக்கலைஞர் பெடராஸ்கி முதன் முறையாக தன் தேசத்தை விட்டு லண்டன் சென்றார். அங்கு சென்று இசைக்கச்சேரி நடத்த சென்றிருந்தார். தான் முதல் முறையாக லண்டன் செல்வதால் தன்னுடைய இசை திறமைகளை குறித்து யாராவது ஒருவர் சிபாரிசு கடிதம் கொடுத்தால் அறிமுகத்திற்கு நலமாயிருக்கும் என்று அவர் நினைத்தார். எனவே மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவரிடமிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தை பெற்றுக்கொண்டு சென்றார். லண்டனில் இருந்த முன்னணி இசை கலைஞர்களுக்கு தன் திறமைகளை சொல்லத்தான் அந்த அறிமுக கடிதம். அந்த சிபாரிசு கடிதத்தை எழுதியவர் அதை ஒரு கவருக்குள் வைத்து ஒட்டி அதை பெடராஸ்கியிடமே கொடுத்து அனுப்பியிருந்தார். எனவே பெடராஸ்கி எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்று நம்பி பரம திருப்தியோடு லண்டன் சென்றார். அவர் எதிர்பார்த்ததை விட நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைந்தது. அவரை குறித்த சிறப்பான அறிமுகம் கிடைத்தது. ஆகவே அந்த சிபாரிசு கடிதம் அவருக்கு தேவைப்படவே இல்லை. எனவே அதை அவர் யாரிடமும் கொடுக்காமல் தன் வசமே வைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து முக்கியமான பேப்பர்கள் வைக்கப்பட்டிருந்த ஃபைலை திறந்து ஒரு பேப்பரை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மூடிய உரையில் இருந்த சிபாரிசு கடிதம் கண்ணில் பட்டது. அதை திறந்து அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பெடராஸ்கி படித்து பார்த்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதம் பியானோ இசைக்கலைஞர் பெடராஸ்கியை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எழுதப்பட்டது. ஆனால் அதில் அவருக்கு சொல்லிக் கொள்ளத்தக்க சிறப்பான திறமைகள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம்பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் யாருடைய சிபாரிசாவது இருந்தால் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை அந்த சிபாரிசு கடிதங்கள் நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம். அந்த கடிதங்கள் தேவைப்படாமலேயே நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்த நம் தேவனால் மட்டுமே முடியும். எனக்கு உதவி செய்து கை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று கலங்காதிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த அறிந்திருக்கிறார். எத்தனை சிபாரிசுகளை நீங்கள் வைத்திருந்தாலும் தேவனால் மட்டுமே நாம் உயர முடியும். செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் யோசேப்புக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை தந்திருந்தார். ராஜாவின் பிரதானிகள் இரண்டு பேரும் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை எழுந்தபோது அவர்கள் முகம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. எனவே யோசேப்பு அவர்கள் இரண்டு பேரின் கவலைக்கான காரணத்தை விசாரித்தார். அவர்கள் இருவரும் கண்ட கனவுதான் கலக்கத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த கனவுகளுக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஒரு பிரதானி தூக்கிலிடப்பட்டார். மற்றொருவர் தன் வேலைக்கு திரும்பினார். யோசேப்பு ராஜாவிடம் மீண்டும் வேலைக்கு சென்ற அந்த பிரதானியிடம் தான் ஒரு நிரபராதி என்று தன்னை குறித்து ராஜாவிடம் பேசி தன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தனக்காக ராஜாவிடம் பேசும்படி சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த பிரதானியோ யோசேப்பை மறந்தே போனார். அந்த பிரதானி சிபாரிசு செய்ய மறந்திருந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்திலே உயர்த்தினார். பார்வோனின் சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னதால் ராஜா யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். முழு எகிப்துக்கும் அதிபதியாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உயர்வுக்கு மனித ஒத்தாசைகளை நாடாதிருங்கள். கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும்.

0: ஃபேன் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போற செய்தி, தேவனுக்கு கீழ்ப்படிவதில் புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியம். செய்தி வழங்குபவர் ஊழியர் அகஸ்டின் பாலன். பாகம் ஒன்று.
1: கண்ணில் மூடுவோம், கண்ணை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை குட்டி சேர்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டுமே, அந்த நோக்கத்தை இந்த நாளிலே முழுமையாய் நிறைவேற்ற என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வேதத்தில் அடிக்கடி ஒரு புதிய குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இந்த மறுபடியும் என்று ஒரு வார்த்தையை கவனிப்போம். மறுபடியும் என்றால் நமக்கு தெரியும், திரும்ப செய்கிறது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அகைன், திரும்ப. ஆனால் எவர் கிரேக்க மொழியில் பாலின் என்ற வார்த்தை, மறுபடியும் பாலின். பாலின் என்றால் மல்யுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் என்றால் அர்த்தம் என்ன? இப்போ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பிளீஸ் சொல்லுவோம், மறுபடியும் வந்திருக்கிறேன், மல்யுத்தம் பண்ணத்தான், ஒரு கை பார்த்துறது தான், சரியா? அன்புக்குரியவர்கள், உங்கள் நடுவில் இருப்பது உண்மையில் ஒரு பெரிய சந்தோஷமான நேரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியமாக நான் இதை கருதுகிறேன். இந்த நாளில் நம்மளுக்கு பேச விரும்புகின்ற வார்த்தை, கர்த்தர் வருகை தாமதித்தால் இன்றைக்கு நாளை காலையில் மாலையில் நாளை மாலை மூன்று வேளையும் எழுப்புதல் என்ற வார்த்தையை கொடுத்து தான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்கிற சத்தம் எழுப்புதல் தான். சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. வசந்தத்தை காட்டையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. பள்ளத்தாக்கெல்லாம் காட்டையும் காணல, மழையும் காணல, பள்ளத்தாக்கையும் காணலப்போம். ஸோ அந்த இடத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை எழுப்புதல் தான். ஆனால் எழுப்புதல் என்பது வெளியிருந்து வராது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் நமக்குள்ளே தான் உருவாக்க வேண்டும். எனக்குள்ளே நமக்குள்ளே உருவானால்தான் எழுப்புதல் சரியாக இருக்குமே தவிர, ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் வேகமாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுனால இல்லை ஒரு ஊழியக்காரர் வல்லமையாக பேசுகிறதுனால வருவதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காது. எனக்குள்ளே நமக்குள்ளே வர வேண்டும். இதுக்கு அடிப்படையாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற வசனம் சங்கீதம் 85:6. சங்கீதம் 85:6 இப்படி சொல்லுகிறது, உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா வில் தவ் நாட் ரிவைவ் அஸ், எங்களை நீங்கள் உயிரடைய செய்ய மாட்டீரா? சங்கீதம் 85:6 உமது ஜனம் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி. அப்படியானால் நீங்கள் நானும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களை என்னையும் எழுப்பவரிடைய செய்தால்தான். எத்தனை மேன்மைகளை கர்த்தர் கொடுத்தாலும், எத்தனை கிருபைகளை கொடுத்தாலும் அநேகர் இன்றைக்கு அந்த மகிழ்ந்திருக்கின்ற அனுபவம் அநேகருக்கு இல்லை. ஆவிக்கிற உலகத்தில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு வருகிறேன், சத்தியத்தை கேட்கிறேன், ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் இருப்பது போல் அநேக வாழ்க்கையில் இல்லை. ஜஸ்ட் புல்லிங் ஆன், அவ்வளோதான், போயிட்டே இருக்குது வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆலயத்துக்கு வருகிறோம், வழக்கத்தின்படி எல்லா ஆவிக்குரிய பயிற்சிகளையும் செய்கிறோம், ஆனால் ஒரு சந்தோஷத்தோடு அதை செய்கிறோமானா கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு தெரியும் அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம், தானியம், ஆடு மாடு ஒன்றும் இல்லைனாலும் கர்த்தருக்குள் அது இருக்குல்ல. நமக்கு நீ கர்த்தருக்குள் மீதி எல்லாம் இருக்குது. அத்திமரம் இருக்குது, ஒலிவ மரம் இருக்குது, திராட்சை இருக்குது, தானியம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, நம்ம மாத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம் வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு சரியான எழுப்புதலை தர வேண்டும். இதை குறித்து தான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். அதுக்கு ஆதாரமாக நான் வேறு வேத பகுதியை சுட்டி காட்டுகிறேன். யாத்ராகமம் 35:1, எக்ஸடஸ் சாப்டர் 35:21, 21 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
2: பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ.
1: கவனிச்சீங்களா எழுத்தில் எப்படி எங்கிருந்து வருது? எவர்களுடைய இருதயம் அவர்களை எழுப்பினதோ, யாருடைய ஆவி அவர்களை ஏவினதோ. கர்த்தருடைய காரியத்துக்கு நீங்கள் நானும் முழு மனதோடு ஈடுபட வேண்டுமானால், இது ஒரு கடமை அல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை அதுதான். இது வந்து ஒரு கடமை, ஒரு ஆவிக்குரியவர்கள் இப்படி செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இட் இஸ் அவர் வே ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கை முறையை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆவியை வந்து நம்ம ஆவி நமக்குள்ளே எழுப்புதல் அடையணும், நம்ம ஆவி நம்ம ஏவ வேண்டும். 29 வசனம் அதே 35 29
2: செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும்.
1: கவனிச்சீங்களா எங்களது உற்சாகம் அவர்களுக்குள்ளதான் வருது. நான் தான் சொன்னேன் முதல்ல, ஒரு தேசமாக ஒரு இனமாக இல்லை ஒரு சபையாக எழும்புவது என்பது அடிப்படை எங்கே இருக்குன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்குள்ளும் அந்த எழுப்புதல் வந்தால்தான். ஆகவே என்ன வேண்டும் இங்கே போட்டிருக்குது, மனம் உற்சாகம் அடைய வேண்டும். 30-35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாத்திராகும் 30 முதல் 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கர்த்தர் ரெண்டு பேருடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறார். நமக்கு தெரிந்தவர்கள் பெசலியேல் அகோலியாப், இந்த ரெண்டு பேரையும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வேலையை அவர்கள் யூகித்து செய்வதற்கு. பார்த்தது மோசே, செய்ய போகிறது அகோலியாவும் பெசலியேலும். பார்க்காத ஒன்றை இவர்கள் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு தான் செய்யணும். பார்த்தவர் ஒருவர், அவர் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாரோ தெரியாது, அதைத்தான் இவர் சொல்லுவார். ஆனால் இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், மலையில் எப்படி காட்டப்பட்டதோ அப்படியே இவங்க செய்யணும். அதுக்கு என்ன வேண்டும், அது நம்ம உற்சாகத்தில் வராது, கர்த்தர் கொடுத்தா தான் வரும். எழுப்புதலின் ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால், நமது இருதயம் எழுப்புதல் அடையணும், நமது ஆவி நம்ம ஏவ வேண்டும். அடுத்தது நீங்கள் நானும் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் யூகித்து செய்தால் சரியாக வராது, நம்ம விருப்பத்துக்கு செய்தால் சரியாக வராது. என்ன வேண்டும், பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட இருக்குது, அந்த அடித்தளத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்ன செய்ய வேண்டுமோ அதை எஜுகேட் பண்ணுறாரு. பாருங்களேன், போட்டிக்கின்ற வரத்தை கொடுக்குறாரு, அதை யூகித்து செய்கிற வரத்தை கொடுக்குறார், அதுக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுக்குறார். பாருங்களேன், அப்படியானால் எழுப்புதல் என்பது ரெண்டு பக்கத்து, ஒன்று நமது உற்சாகம் அல்லது நமது பகுதி, அடுத்தது கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தர் ஒரு வித்தியாசமாக வழி நடத்துகிறார். சரியா, இதுதான் இந்த எழுப்புதலுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் அடிப்படைன்னு சொல்லப்போனால், எழுப்புதல் என்பதற்கு வேற சுட்டி காட்ட வார்த்தை தெரியுங்களா, ரென்யூடு ஜீல். ஒரு வைராக்கியம் இருக்கு எல்லாருக்குமே, அது என்ன ஆகணும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ரினியூட் சீல் டு ஒபே காட். எழுப்புதல் என்றால் அதுக்கு சரியான அர்த்தம் வேறு முடியும். என்ன சொன்னால், நமக்கு இந்த ட்ரம் அடிக்கிறது, கையை தட்டுறது, குடிக்கிறது, ஆவி நரம்புது, இதை நாம் எழுப்புதல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் என்பது நம்முடைய வைராக்கியம் இருக்கு தெரியுங்களா, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். ரினியூட் சீல் டு ஒபே காட், தட் இஸ் ரிவைவல். எழுப்புதல் என்றால் என்னுடைய ஆவி என்ன செய்யணும், தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பு என்ன செய்யணும், வைராக்கியம், ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்தில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தெரியுங்களா, அப்போது தான் எழுப்புதல் உண்டாகும். அப்படின்னா தனிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வர வேண்டியது மிக அவசியமானது. இந்த அடிப்படையில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இதற்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் ரோமர் 12:1. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அப்படி இருக்க ரோமர் 12:1.
2: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
1: எழுப்புதலுக்கு அந்த ரெண்டு வசனத்திலிருந்து 5 கருத்துக்களை எடுத்திருக்கிறேன். நாளைக்கு ராத்திரிக்குள்ளே முடிச்சிடலாம்னு நம்புகிறேன். சரியா, முடிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா, நீங்கள் தொடங்கி பாதியில் விட்டு போவீங்க, எங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி. சரியா, அந்த ஏன் பாதியில் விடலன்னு சொன்னால், ஒரே ஒரு காரணம், ஒவ்வொன்றுக்குள்ளும் நிறைய சொல்லணும்னு விரும்புகிறேன். வசனத்தை மாதிரி தான் தொட்டுட்டு போயிட்டு இருந்தால் எளிதாக முடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் எந்த இடத்துல நிறுத்துறேனோ அங்கேயே நின்றுவாங்க ஆளுங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க. ஒரு வசனத்தை விளக்கினால், எக்ஸ்போன் அதை விரிவாக்கினால் எந்த இடத்துல நடத்துகிறானோ அங்கேயே நிற்பாங்களே தவிர அதை தாண்டி போவதில்லை. நமக்கு தான் ஸ்கூல்லேயே ஹோம் ஒர்க் வேண்டிய பழக்கம் இல்லையே. அப்புறம் இப்போ மாத்திரமா ஹோம் ஒர்க் பண்ண போகிறோம், வீட்டில் போய் என்ன தான் சொன்னாலும் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம், நமக்கு அது தெரிந்தது தான். ஆகவே கொஞ்சம் உள்ளே போகும்போது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். கடற்கரை ஓரங்களில் கொஞ்சம் நேரம் அந்த அலை அடித்து வருது இல்லையா, அதில் நம்ம வீரர்களை பார்த்துருப்பீங்க, அது மகா அலெக்சாண்டருக்கு மேலே வீரர்கள். இந்த கடல் எல்லாம் உள்ளே போக தெரியுங்களா, அப்போ பெரிய வீரர் மாதிரி அப்படி மார்பு தள்ளிட்டு போவான் பாருங்களேன், அதை திரும்ப வரணும்னு ஓடி வருவான் பாருங்கள். கடைக்கு தான் நம்ம ஆள் வீரம், வீரன்னா சாதாரண வீரம் இல்லை. அந்த கடற்கரை இன்றைக்கி அந்த கடற்கரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை அப்படி போகும்போது இப்படி போவார், அது ரோல் ஆச்சுன்னு வச்சிங்களேன் ஒரே ஓட்டம் தான் திருப்பி. இவன் ஓடினா பரவாயில்ல, குழந்தைங்களையும் சேர்த்து வாழ்த்து ஓடுவான் பாருங்களாள். இப்படி ஓடிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கீழே ஹெம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். ஏன்னா அந்த அலை அடிக்க அடிக்க என்ன ஆகும், காசில் மண்ணில் தான் சேரும். அந்த அலையை தாண்டி போனீங்கன்னா தான் முத்துக்கள் கிடைக்கும். கடற்கரையில் எத்தனை வருஷம் விளையாடினாலும் முத்து கிடைக்காது, அது இருக்கிற இடத்த தேடி போனால் தானே முத்து கிடைக்கும். நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, அந்த மயில் பூச்சாக அல்லது இந்த நுனிப்புல் மேய்வது போல் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அலைகள் அடிக்கிற இடத்துலையே விளையாடிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி போக வேண்டாமா, கண்டிப்பாக தாண்டி போக வேண்டும். அதுக்குள்ளே போகும்போது சில நேரத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாகிடும். இந்த இடம் நான் தீர்மானித்திருக்கிறேன், அந்த அஞ்சையும் சொல்லாமல் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சரியா. இன்னும் கூட பாருங்களேன், நான் எதை சொல்லி முடிக்க நினைக்கிறேனோ அது வரைக்கும் உங்களை வீட்டுக்கு விட மாட்டேன் சரியா. நாளைக்கு நாங்கள் காலையில் ஆராதனைக்கு வருவோம்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியுமே. சரி, ரோமர் 12:1 முதலாவது ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன், நீங்களும் நானும் எழுப்புதல் அடைய வேண்டுமானால், முதலாவது ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு சரியாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் மை காட், எனக்கும் என் ஆண்டவருக்கு என்ன இருக்கணும், அந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அதான் ரோமர் 12:1-2 அந்த ரோமர் அந்த 16 ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். முதல்ல 9:8 வரைக்கும் ஒரு பகுதி, 9, 10, 11 ஒரு பகுதி, 12:16 வரை இன்னொரு பகுதி, அதுக்குள்ளே நான் போகலை சரியா. ஆனால் ஒன்றை கவனித்துக்கள், இந்த 12 எதுக்குன்னு சொன்னால், நமக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும், அடுத்தது நமக்கும் நம்மோடு சேர்ந்த கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கும் உள்ள உறவு தான் 12. ரோமர் 12 ரெண்டு பகுதி தான், ஒன்று எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, இரண்டாவதாக எனக்கும் என்னுடைய சக விசுவாசி என்னோடு சேர்ந்த கர்த்தரை ஆதரிக்கிறாங்களே அவர்களுக்குள்ள உறவு, அதுதான் ரோமன் 12. நான் இந்த முதல் பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ரோமன் 12:1-2 வாசித்தோம், அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்ய தகுந்த புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள்
2: மனம் புதிதாகிறது
1: மறுரூபமாகுங்கள் சரியா. இந்த 2 நான் உங்களோடு அந்த எழுப்புதல் அடைய வேண்டுமானால் உங்களுக்கு எனக்கு தேவையான முதலாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், பிரசன்ட் யுவர் பாடி. 12:1 உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், கருத்து சொன்ன தேவனுக்கு எனக்குள்ள உறவு சரியா இருக்குன்னா என்ன செய்ய வேண்டும், என்னுடைய சரீரம் என்னுடையதல்ல அது கர்த்தருடையதுன்னு எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்பொழுது தான் நம்முடைய வைராகியம் ரென்யூ ஆகுது. நான் சொன்னேன், வாட் இஸ் ரிவைவல், ரென்யூட் ஜீல். ஒரு வைராக்கியம் எல்லாருக்குமே இருக்குது, எப்போது வரும் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய அந்த வைராக்கியம் இருக்கு தெரியுங்களா, அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த புதுப்பிக்கப்படாமல் நீங்களும் நானும் தேவனுடைய எழுப்புதலை பெற்றுக்கொண்டோம் இல்லை தேவனுக்கு பயன்படுவோம் என்பது முழுமையான அளவுக்கு பயன்படுவதற்கு வாய்ப்பில்லை. வேணும் சுட்டி காட்டுகிறது, முதல் அம்சம் பிரசன்ட் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது அவன் உடம்பு தான். ஹலோ, நமக்கே நல்லா தெரியும், கண்ணாடி முன்னாடி எவ்வளோ நேரம் இருக்கு நமக்கே தெரியுவேன், எத்தனை டைரக்ஷனில் பார்த்தாலும் திருப்தி வர மாட்டேங்குது. அது வேறுமே சொல்லுது, கண்ணாடி முன்னாடி தாண்டி போனால் மறந்து போய்டும்னு போட்டிருக்குல்ல, அது நமக்கு நினைவில் இருந்து அப்புறம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல கண்ணாடியை. ஆனால் என்ன பண்ணுவோம், திரும்ப திரும்ப பார்ப்பது நம்ம உடம்பு தான். ஒரு மனிதன் தன்னுடைய அதிகமாக நேசிப்பது தன்னுடைய உடலைத்தான். ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன், யோபியின் புஸ்தகம் 2 புக் ஆஃப் ஜோப் சாப்டர் செகண்ட் வெர்ஸ் 4 and 5. 4, 5 வசனத்தை கொஞ்சம் வாசிய.
2: சாத்தான்
1: கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக
2: தோளுக்கு பதிலாக தோளையும்,
1: தோளுக்கு பதிலாக தோளையும்,
2: தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான்.
1: என்ன பண்ண, ஒரு மனுஷன் கேட்டா என்ன செய்வானா? தோளுக்கு பதிலாக தோலை கொடுப்பானாம். நமக்கு தோல் என்றால் மேல இருக்க தோல் தானே. ஆனா யோபின் புத்தகத்தை வாசித்து பண்ண, தோல் என்பது முழு உடலையும் குறிக்கின்ற வார்த்தை. ஸ்கின், நாட் ஓன்லி ஸ்கின், அங்க இருக்கிறது தோலுக்கு பதிலாக தோல் போட்டிருக்கு இல்லையா, அது நீங்க ஆங்கிலத்தை படிச்சு பாருங்க. சுதாரணமாக யோபு 18 யோபு 18:13 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க போடுறதுக்கு டிவோல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ் ஸ்கின், தமிழ்ல அவன் அங்கம்னு போட்டிருக்கோம்,
2: அது அவன் அங்கத்தின் பலத்தை பற்றி.
1: 18:13 பார்த்தீங்கன்னா, அது அவன் அங்கத்தின் பலத்தை பற்றிக்கும், பயங்கரமான மரணம், மரணமே அவன் அவயவங்கள் போட்டு தெரியுங்களா, ஆங்கிலம் பண்ணா தோல் இருக்கிறாங்க, ஸ்கின். எதை பற்றிக்குமா? தமிழ்ல நமக்கு அங்கம் என்றால் ஆர்கன்ஸ், உடலுடைய உறுப்புகள். ஆனால் அதுக்கு மூலமல்ல பார்த்தீங்கன்னா தோல் என்று இருக்கிறது. அப்படியானால் அந்த வசனத்தின்படி பார்த்தால் தோல் என்பது, சாத்தான் சொன்னாங்களா, தோலுக்கு பதிலாக தோல். இந்த தோலுக்கு பதிலாக தோல் என்பது ஒரு எபிரேய பழமொழி. சாத்தான் சொல்றது கூட பாருங்களேன், சாத்தான் கூட எபிரேய மொழி பழமொழி சொல்றான் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு தான் எபிரேய பழமொழி சொல்லுவார். லூக்கா 4:23 வைத்தியனை உன்னையே குணமாக்கி கொள்ளந்த பழமொழின்றார். இவர் சொன்னா அவனும் ஒன்று சொல்லி வச்சிருக்கான் பாருங்களேன். என்ன சொல்றான்? தோலுக்கு பதிலாக தோல். இட்ஸ் அ பாவர் ஆஃப் தி ஜூஸ், யூதர்களுடைய ஒரு பழமொழி. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், லிம்ப் ஃபார் லிம்ப், அல்லது ஆர்கன் ஃபார் ஆர்கன், பாடி ஃபார் பாடி. இந்த தோலுக்கு பதிலாக தோல் இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன? சில உதாரணங்களை புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு கேன்சர் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த கேன்சர் என்ன பண்ணோம், அதை எடுக்கணும்னு சொன்னால் அந்த இடத்த ஆம்பியூட் பண்ணுறாங்க இல்லையா, ஏன் அதை வெட்டுறோம்? மற்ற பகுதிகள்லாம் உயிரோடு இருக்கணுங்கிறது தானே, அதை தான் சுட்டி காட்டுகிறது. என்ன பண்ணுவேன், ஒரு அவயவத்துக்கு பதிலாக இன்னொரு அவயவத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருப்பேன். அதுதான் ஸ்கின் டு ஸ்கின் ஃபார் ஸ்கின் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? உடம்புல உடம்புல பிரச்சனை வந்து விட்டால், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கால்கள் நசுங்கி போச்சு, ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு நிலை வேண்டாம், என்ன பண்ணுவோம், ஆம்பியூட் பண்ணுறோம்ல, அதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறான். தோலுக்கு பதிலாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், ஏன் உயிரோடு இருக்கணுமே, உயிரோடு இருக்க வேண்டுமானால் ஒரு அவயவம் போனால் பரவாயில்ல, அதுதான் தோலுக்கு பதிலாக தோல். ஆனால் அதுக்கு அடுத்த ஒன்று சொல்கிறாரு, ஜீவனுக்கு பதிலாக எது கொடுப்பானா? ஆஸ்தியெல்லாம் கொடுத்துருவானா? ஆனால் எதை கொடுக்க மாட்டான்? அதான் அதுதான் இப்போ நாமும் இன்றைக்கு கர்த்தருக்காக ஆஸ்தியை கொடுக்க தயங்க மாட்டோம். தசமாக கொடுப்போம், அதுக்கு மேலேயும் கொடுப்போம். கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவதற்கு எந்த எக்ஸ்டெண்ட்டும் போய் என்ன பண்ணோம், எந்த நிலைக்கும் போய் நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம்ல. ஆனால் உடம்பு அது எனக்கு மாத்திரம்தான், அது வேற யாருக்கும் இல்லை. இந்த உடம்பை சீராட்டுவதற்கு எவ்வளவு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கு சரியான எழுப்புதல் இருக்குது என்றால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ப்ரெசன்ட் யுவர் பாடி, உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். எதை போல, ஒரு தோலுக்கு பதிலாக ஒரு தோலை கொடுக்கலாம் இல்லையா தமிழில், ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு ஆர்கனுக்கு பதிலாக இன்னொரு ஆர்கன், ஒரு லிம்பில் இன்னொரு லிம்பை கொடுக்கலாம். ஒரு உடலின் ஒரு பொறுப்பு, ஒரு பகுதியை காப்பாற்றுவதற்காக இன்னொரு பகுதி இலக்க மனுஷன் ஆயத்தமாக இருக்கான்ல. ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கு ஏன் ஆயத்தமாக இல்லை? நாம கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க முடியல. செல்ஃபோன் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நெட்டில் எவ்வளோ நேரம் இருக்குது, கம்ப்யூட்டரில் எவ்வளோ நேரம் இருக்குது, டிவியில் எவ்வளோ நேரம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு மாத்திரம் நமக்கு நேரம் இல்லைல்ல. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு புஸ்தகம் படித்தால் ஆடியோவும் படித்தால் 50 ஒரே நேரத்தில் படிக்கணும். ஆடியாகவும் படித்தால் 50 ஒன்றா படித்தால் தான் ஓரளவுக்கு விகவ ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். இல்லைன்னு இப்போ நான் சொன்னேன், ரோமர் சொன்னேன், 14 அந்த 3 பகுதியை எப்படி பிரிக்க முடியும் என்றால், ஒன்றா படித்தீங்கன்னா தான், ஓஹோ முதல்ல 8 மற்ற மனுஷனை பற்றி, 9-11 யூதர்களை பற்றி, 12-11 சபையை பற்றி. ரோமர் 16 3 வேட் பண்ணிங்கன்னா, முதல் 8 யார் பண்ணால் டோட்டல் மேன்கைண்ட், மொத்த மனித குலத்துக்கும் சொல்லக்கூடிய கருத்து. 9, 10, 11 பார்த்தீங்கன்னா விழுந்து போன அல்லது பின்வாங்கி போன யூதர்களை பற்றிய கருத்து. 12-16 வரை சபைக்கு சொல்லப்பட்ட கருத்து, அவ்வளவுதான். அப்படின்னா அது ஓவராலாக படிக்கும்போது என்ன உண்டாகும்னு சொன்னால், வில் ஹாவ் எ வெரி குட் ஐடியா. வேதத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஸோ எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நேரம் இல்லை. சரியா, நமக்கு நேரம் இல்லைல்ல, இதுதான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல. சாதாரணமாக பாருங்களேன், மேரேஜுக்கு நம்ம போக மாட்டோம், ரிசப்ஷன் தானே போவோம். ஹலோ, ஏன்னா மேரேஜில் ஈட்டிங் கிடையாது இல்லை, ரிசப்ஷன்லாம் ஈட்டிங் இருக்குது, இங்கே ஈட்டிங் கிடையாது இல்லை. அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 4 மணிக்குன்னு கல்யாணம் போடுவாங்க பாருங்களேன். சரியா, 4 மணிக்கு காற்று கூட வராது சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும் பாருங்களேன், சபை ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பையனை கொண்டு பரிதாபமாக உட்கார வச்சுருவாங்க. அவன் அன்னைக்கு உட்காரதான் காத்திருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்து காற்று கிடக்கணும். மனைவிக்காக உட்காந்துருப்பா, அப்புறம் பிள்ளைகளுக்காக பஸ் ஸ்டாண்டில் காலேஜ் கேட்டில் காற்று கிடப்பேன். காற்று கிடக்காது அவனுக்கு வேலையாக போயிடும். யோசித்து பாருங்கள், ஒரு 5:30 to 6 மணிக்கு மேரேஜ் முடிஞ்சால் ரிசப்ஷன் 8 மணிக்கு தானே வராங்க ரெண்டு பேரும். மறுபடியும் எங்கே போகிறாங்க? புது மேக்கப் போகிறாங்க, புது பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. சரியா, ஏற்கனவே பெயிண்ட் அடித்து தானே கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த காஸ்ட்யூமில் மாற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் நிறைய வந்துச்சு, ஃப்ராக் தான் போடுறாங்க கல்யாணத்துக்கு. பார்த்துருக்கீங்களா? திருச்சியில் இன்னும் வரலையோ? ஓ, நான் கெடுத்துருவோம் போல இருக்குது. அவங்கள கவனித்து கொள்ளுங்கள். அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துச்சு இல்லை, எல்லாருமே ஒயிட் கவுன். சரியா, நல்லா தான் இருக்குது, அழகாக இருக்குது பிள்ளைங்களே. ஆனால் அப்படியே ரிசப்ஷனில் மட்டும் உட்கார வைக்கலாம்ல. ஆமாம், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சாரிக்கு மாற்றுறாங்கல்ல. அப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது பரிசுத்த ஜாதி வெள்ள, ரிசப்ஷனில் என்ன ஜாதி? ஹலோ, இதுதான் நம்ம கணக்கு. என்ன சொன்னேன்னு, அதாவது டோட்டல் அந்த பெண்ணோட முகத்தோட நிறத்தை கூட மாற்றுறாங்க. திருமணத்தில் ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் பார்த்தா ரெட் கலர் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக தான் கலர் வருது. ஹேர் ஸ்டைல் மாறுது, எல்லாமே மாறுது இல்லை. யோசிச்சு பாருங்கள், 2 மணி நேரம் 1000 பேருக்கு மணியை சாவடிக்கிறோம்ல, 1000 பேர் காத்து கிடக்கிறான்னு, இந்த 2000 மணி நேரத்தை யார் கொடுப்பாங்க? அவர் நமக்கு அடுக்க முடியுதுல்ல நேரம், இது படிக்க நமக்கு நேரம் இல்லைல்ல. ஸோ வி ஃபெயில் டு ப்ரெசன்ட். கத்தருக்குன்னு கொடுப்போம். நம்ம ஏன்னா வேண்டியவங்க, பொண்ணு மாப்பிள்ளை வந்து அவங்க கேக் வெட்டுறது பார்க்காம போகிறான்னா மரியாதையாக இருக்காது, உட்காந்துருக்கோம்ல, சாப்பிட்றமோ இல்லை. ரெண்டாவது, அந்த பெண்ணு மாப்பிள்ளை வர வரைக்கும் காத்து கிடக்கிறோம்ல, அடக்கு கொடுக்குற நேரம். ஏன் கத்தருக்கு கொடுக்க முடியலையே? கேட்டால் சொல்கிறாங்க, கல்யாண நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வருதுப்பா. அன்னைக்கு அவர் ராஜா, இவர் ராணி, இந்த அம்மா. சரியா, அவங்க என்ன பண்ணாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அதில் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம், அது எங்களுக்கு ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி கல்யாணத்தை போய் உட்காந்து கிடக்கணும்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், எது எதுக்கும் நேரத்தை வீணடிக்கிறோம்ல. ப்ரெசன்ட் யுவர் பாடி, உங்கள் உடலை கத்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். இன்னைக்கு நம்மால் கொடுக்க முடியலை. நான் சொன்னேன் தெரியுங்களா, யோபு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். நமக்கு தெரிந்த வசனம் யோபு 19:26 பார்த்து பார்த்தீங்கன்னா, இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் சொல்கிறார் இல்லையா. நமக்கு தெரிந்த வசனம், அதாவது இயேசு வருகையில் யோபு என்ன பண்ணுறாரு, இந்த தோல்லாம் அழுகி போய்டும் சொல்லா தெரியுங்களா. இது தமிழில் தான், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் அழுகி போயிடும். அங்கே தோல் போட்டுருக்கு தெரியுங்களா, தோலும் இருக்குது மாம்சமும் இருக்குது தமிழில். ஆனால் எவ்வளோ மண்ணில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மாம்சம் முதல்ல அழுகி போயிடும். ஆனால் என்ன பண்ணுது, மாம்சமும் எனக்கு இருக்காது, ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுவேன், இயேசுவை பார்ப்பேன். அப்படின்னு தோல் என்பதற்கு சரிதான், சாத்தா நம்ம அழகாக பயன்படுத்தினான், தோலுக்கு பதிலாக தோலை கொடுப்பான், தன்னுடைய ஜீவனுக்கு பதிலாக எல்லா ஆஸ்திகளையும் கூட மனுஷன் கொடுத்துருவான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விற்று மருத்துவத்துக்கு கொடுக்குறோம்ல, காப்பாற்றுவதற்காக கொடுக்குறோம்ல. ஆனால் இந்த உடம்பை கத்தருக்கு கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? முதல்ல ப்ரெசன்ட் யுவர் பாடி. நீங்கள் நானும் எழுப்புதல் அடைந்தவர்கள் என்றால் இந்த உடம்பு இருக்குது தெரியுங்களா, இது கத்தருக்கு தான், எனக்கு இல்லை. அந்த இடத்துக்கு வருவதற்கு எழுப்புதல் மிக மிக அவசியம். இன்னைக்கு இந்த ரோமர் 12:1 எந்த குழந்தைய கடன் டக்குன்னு சொல்லும், அப்படி இருக்க சகோதரி உங்களுக்கு கடை கடை கடை கடை கடன் போகுது இல்லை. என்னைக்காரு கொஞ்சம் நின்று அதை என்னன்னு யோசித்து பார்த்துருக்குறோமா? ப்ரெசன்ட் யுவர் பாடி, உங்கள் உடலை, ஆஸ்தியை கூட கொடுத்துருவான் ஒரு மனுஷன், தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியை கூட கொடுத்துருவான், அந்த உடல் மீதி உடல் ஒழுங்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் எழுப்புதல் அடைய வேண்டுமானால் முதல் அவசியமானது தெரியுங்களா, ப்ரெசன்ட் யுவர் பாடி. இன்னும் சொல்ல போனால் இந்த தோல்னு சொன்னால் தெரியுங்களா, இது ஒரு மனிதனுடைய ஒரு கவர்னு சொல்லலாம். நமக்கு தெரிந்த ஒன்று எளிமையாக 13:23 பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால், அதுக்கு அர்த்தம் என்ன, தோல் என்பது எங்கே உருவாகுது? தாயின் கருவில் உருவாகக்கூடிய ஒன்று. மனிதனுக்கு நிறம் எங்கேருந்து வருது? பிறப்பிலே, தாயின் கருவில் உருவாகக்கூடியது. அதை யாரும் மாற்ற முடியாதுல்ல, கவனித்துக்கள். அப்படின்னா தோல் என்பது கத்தனை தெரியுங்களா, ஒரு மனிதனை முழுமையாக்குன்னு சொல்ல போனால் ஒரு என்வலப், ஒரு கடிதத்தை எழுதி ஒரு கவர்களை போட்டு சீல் பண்ணுறது தெரியுங்களா, அதே மாதிரி கத்த உடம்பை உருவாக்கிட்டு மேலே தோலை போட்டு மூடினார். அவ்வளவுதான். எசேக்கியேல் 37 எசேக்கியேல் 37 8 வசனம் பார்த்தீங்கன்னா, கத்தர் அவன் 7-8 வசனங்களை பாருங்க. என்னாச்சு? நரம்பு, முதல்ல எலும்புகள் ஒன்று ஒன்று இசைந்தன, அடுத்தது நரம்பு. நரம்பு அல்ல, தமிழில் நரம்பு குறைந்த மொழியாகும், தசை நார்கள். ஹலோ, 37 8 பார்த்தீங்கன்னா, பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்பு, நரம்புன்னா சதைக்குள்ள ஓடுறது. இங்கேதான் இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். பார்த்து உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், ஆட்டுக்கறி வாங்கினீங்கன்னா இந்த ஒயிட்டாக ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது தெரியுங்களா, அது ஸ்னியூஸ். அது இட் இஸ் நாட் நர்வ், ரத்தம் ஓடக்கூடியதான் நர்வ், இது வந்து ஸ்னியூஸ் தான், தசை நார். அதாவது அந்த பந்துக்கிண்ண மூட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இது சும்மா இப்படி சாக்கெட்டுக்குள்ளே தானே போட்டு வச்சுருக்குது, இது வெளியே வராமல் இருக்கணும்னா இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த ஸ்னியூஸ் போகுது. யாக்கோவை கத்தை தொடைச்சந்த நரம்பு தொட்டார் இல்லையா, நரம்பு அல்ல, அந்த ஸ்னியூஸை தான் தொட்டார் கத்தை. என்னாச்சுன்னா அவனுடைய இந்த தொடையில் உள்ள அந்த பால் என்ன பண்ணிட்டுனா வெளியே வந்துட்டு, இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு சிலருக்கு ஷோல்டர் தானாக கீழே இறங்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, கையை தூக்கி ஆடி மாட்டி வச்சுருவாங்க. நம்மகிட்ட கில்லாடிலாம் இருக்காங்க, கொஞ்சம் வலிக்குமே தவிர என்ன பண்ணி மாட்டிடுவாங்கள்ல. யாக்கோவுக்கு நடந்தது அதுதான். அப்படின்னா எலும்புகளை ஒன்றோடு ஒன்று இசைந்தன, அடுத்த மேலே என்ன வருது, ஸ்னியூஸ் வருது, அதுக்கு மேலே மாம்சம் வருது, அதுக்கு மேலே தோல் வருது இல்லையா, ஒரு கவர் போட்டு மூடுறாங்க. அப்போ தோல் என்பது ஒரு மனிதனுடைய முழு சரீரத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. இந்த இரவு வேளையில் எழுப்பு அடைகிறோம் என்றால் முதலாவது என்ன இருக்கணும் தெரியுங்களா, இந்த உடம்பு என்னுடையது அல்ல. ஏன் என்னுடையது அல்ல என்றால் நமக்கு தெரியும், தாயின் கருவில் உருவாக்கினது அவர் தானே, தாயின் கருவில் அவர் உருவாக்கினது அவர் தானே. அப்படி இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அந்த உடம்பை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. என்ன வேண்டும், எழுப்புதல் பெற வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டியதுங்களா, இந்த உடம்பு என்னுடையது அல்ல, இந்த உலக சுகத்தை அனுபவிப்பதற்கு அல்ல. உங்களுக்கு தெரியும், 1 Corinthians 7:29-31 பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை அனுபவிக்க என்ன பண்ணக்கூடாது, தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு உலகத்தின் வேஷம் கடந்து போகுது என்ன பண்ணுமா, நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று 1 Corinthians 7:31 சொல்லுது. அப்படியான எனக்கு அன்பானவர்களே, இந்த ராத்திரியில் கொஞ்சம் கவனித்துக் கொள்வோம், என்னுடைய உடம்பு என்னுடையது, என் உடம்பை நான் அலங்கரிப்பேன், நல்லது தான், அதுக்காக ஷாபியாக அழுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசமாக தான் இருக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உடம்பை இவ்வளவு கவனம் எடுக்கிறேன்ல, இந்த உடம்பை கர்த்தருக்கு கொடுப்பதில் அந்த கவனம் இருக்குதா, அதுதான் முக்கியமானது. இப்போ ப்ரெசன்ட் யுவர் பாடி என்றால் ஒன்று என்ன, என்னுடைய வாழ்க்கையில் என் உடம்புக்கு இருக்கிற முதல் வேலை என்ன, கர்த்தரை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான், தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான், அதுக்கப்புறம் தான் மற்றவைகளுக்கெல்லாம், சரியா? ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், அதே ரோமர் 12:1 த ப்ரெசன்ட் யுவர் பாடின்னு சொன்னேன் இல்லையா, உடலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், லூக்கா 2:22 22-24 பார்த்தீங்கன்னா, நம் ஆண்டவராக இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு எருசலேமுக்கு கொண்டு வருவார்கள் 40 லூக்கா 2:22-24 உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது அதில் 3 அற்புதமான கருத்தை கொண்டு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி 22 23 கர்த்தருடைய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, 24 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி இருக்கும் பாருங்களேன். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா 3 accordings, அதாவது ஒப்பு கொடுப்பதற்கு 3 விதமான சட்டங்களுக்கு சொல்ல பாருங்களேன். 1 மோசேயினுடைய பிரமாணம், 2 கர்த்தருடைய பிரமாணத்தினுடைய எழுதப்பட்ட வடிவம், 3 பேசப்பட்ட வடிவம், சொல்லப்பட்ட வடிவம். இந்த 3 கருத்துக்களையும் சொல்லுகிறார் 40 ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கும்போது. அந்த ஒப்பு கொடுக்கும்போது 22 பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் அந்த குழந்தைய இயேசுவை கொண்டு கொடுக்கும்போது தே பியூரிஃபை, என்ன பண்றாங்க? 21 பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் போட்டிருப்பாருங்களேன். 23 கடைசி பகுதியை அவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க. 24 பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்றாங்க. தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல. என்ன பண்றாங்க? குழந்தையை பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது பதிலாக என்ன பண்றாங்க? ஒரு ஜோடி காட்டு புறா, ஒரு ஜோடி புறா அல்லது ரெண்டு காட்டு புறாக்களை கொண்டு போய் என்ன செய்யணுமா? அந்த குழந்தைக்கு பதிலாக என்ன பண்றாங்க? அது கொடுக்குறாங்கல்ல, அர்ப்பணித்தல் என்றால் 3 வார்த்தைகள் இருக்கு அதுல. ஆண்டவர் இயேசுவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எப்படி ஒப்பு கொடுத்துருக்காங்க? முதல்ல அதை சுத்திகரிக்கிறார்கள். மோசையின் பிரமாணம் என்ன சொல்லுது? 40 நாள் தாய் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆலயத்துக்குள்ளே வர முடியும். அப்படின்னா பிரசன்ட் பண்ணுறதுன்னா முதல்ல தானே தெரியுங்களா? சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம். இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேசுறது கூட்டங்கள் குறைந்து கொண்டே வருது. இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அதை கேட்பதற்கு சபைகளும் குறைஞ்சிட்டு வருது. இன்றைக்கு சுத்திகரிப்பை பற்றி பேச வேண்டுமானால் ஆளை தேட வேண்டியதாக இருக்குது. வசனத்தை மாத்திரம் சொல்கிற ஆளுங்க வேணும்னு யாராவது கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கிடைக்காது. இப்போ வருகை தாமதித்த ஒருவேளை இன்னொரு தலைமுறை இருக்குமானால் வசனத்தை சொல்ல ஆள் இருக்குமான்னு சந்தேகம் வருது. போலாம் அந்த அளவுக்கு வசனம் இன்னைக்கு அந்நியமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த வசனம் ஏசாயா 59 15 வாசித்து பார்த்தீங்கன்னா சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டுன்னு கத்த கண்டாராம். ஆடி தள்ளுபடி நமக்கு தெரியும், வசனமே தள்ளுபடி ஆகுது. 51 சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். இதை கட்ட பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவனாரான் போட்டிருப்பாருங்களேன். வசனத்தை தள்ளா கத்த விசனம் அடைகிறார். இன்றைக்கு அந்த இடத்துல தான் நீங்களான இருக்கிறோம். அப்படின்னா ப்ரெசன்ட் யுவர் பாடி என்ற முதல் அர்த்தம் என்ன? இட் மஸ்ட் பி பியூரிஃபைடு. என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது 23 வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ப்ரெசன்ட் இருக்குது தெரியுங்களா? ப்ரெசன்ட் என்பதற்கு அதாவது ஒப்பு கொடுத்தான் தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட். அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை பாரிஸ்டமி. பாரிஸ்டமி என்றால் ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் சேர்ந்தது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஒரு குழந்தை கொண்டு இயேசுவின் கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்துட்டு என்ன செய்யணும்? ஸ்டாண்ட் பிசைடு. பாரிஸ்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இது ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு நிற்காத, இடத்த காலி பண்ணு. ஸ்டாண்ட் பிசைட், தள்ளி நில்லு. இது கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன், மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன்? உரிமை கொண்டாட மாட்டேன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர் கலிலேயிலிருந்து யூதேயாவுக்கு வருகிறார். வந்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வீட்டுக்கு போகலை. ஹலோ, அப்பா அம்மா பிள்ளை தேடி வந்தபோது கூட பார்க்கல. யாருந்தான் கேட்டார்களே தவிர வெளியவே பார்க்கல. தாய்க்குழமை என்ன ஓடினார், ஓடலையே. அப்படின்னா ஒரு முறை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அதை நோ டேக்கிங் பேக். இன்னைக்கு நம்மளை யோசித்து பாருங்க, வருஷ கடைசியில் இல்லை வருஷ தொடக்கத்தில் எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஒரு வாரத்தில் கன்வீனியாக தேக்கி போனாடி பாக்கெட்டில் வச்சு பாருங்களேன். வருஷம் தொடங்கும் போது என்ன பண்ணுறோம்? எல்லாருமே புது பொருத்தனைகள், புதிய முயற்சிகள். நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுறோம் இல்லை. ஆனால் எத்தனை நாள் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணுறோம்? எத்தனை நாள் அதில் நிலை நிற்கிறோம்? இல்லையே. பாரிஸ்டமி என்றால் அதுக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் இந்த ப்ரெசன்ட் யுவர் பாடின்னு சொன்னேன், சாதாரணமானதல்ல. கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்து விட்டால் நோ டேக்கிங் பேக், திரும்ப எடுப்பது. ஏன்னா ஸ்டாண்ட் பிசைட், தள்ளி நில். இது உன்னுடையதல்ல, கர்த்தர். இந்த உடம்பு கர்த்தருக்கு என்று சொன்னோம் என்று கொடுத்து விட்டால் அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? இது ஏன் உடம்பு, இது ஏன் கண், இது ஏன் கையே, நான் பார்ப்பேன், நீ என்ன கேட்கறது? சான்ஸே இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அப்படியே நான் ப்ரெசன்ட் யுவர் பாடி என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்ஸ் ஃபார் ஆல் கேவ், கொடுத்து விடு. இதுக்கு நல்ல உதாரணம் நமக்கு தெரிந்தது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24 வசனம் பார்த்தீங்கன்னா அன்னாள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாமுவேல் ஸ்டில் எ சைல்டுன்னு வாசிக்கிறோம். அவன் இன்னும் குழந்தையாக இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறான்? அவனை பால் மறக்க பண்ணிட்டா பாருங்களேன். அவனை பால் மறக்க பண்ணி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்ததுன்னு போட்டிருப்பாருங்களேன். மாத்திரமல்ல 28 1 Samuel 1:28 பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தேன் சொல்றாங்க. இப்போ உயிரோடு இருக்கும் நாளும்
2: சகல நாளும்
1: கவனிச்சிங்களா எப்படி ஒப்பு கொடுக்கறாங்க பாருங்க. பிரசன்ட் யுவர் பாடிக்கு அது நமக்கு அற்புதமான உதாரணம் சொல்றாங்க தெரியுங்களா. அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று கர்த்தம் என்ன திரும்பி எடுக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். சரியா, நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள். அன்னால் கொண்டு போய் கொடுத்தாங்களே தவிர 28 பார்த்தீங்கன்னா அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்னு போட்டிருக்குது. அப்படின்னா பால் மறப்பதற்கு முன்னமே அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு கற்றுக் கொடுத்து கொடுக்குறாங்க பாருங்களேன். கர்த்தருக்கு தானே ஒப்பு கொடுக்குறோம், அதான் கர்த்தர் சபையில் பார்த்துப்பாங்க, அதான் ஏலி இருக்காரில் பார்த்துப்பார், அப்படியே கொடுத்தாங்க. ஷீ ட்ரெயின் ஹிம், அவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு போய் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னால் இந்தா வச்சுக்கப்பா அப்படி கொடுப்பது அல்ல, தகுதியோடு ஒப்பு கொடுப்பது, ட்ரெயின் பண்ணி ஒப்பு கொடுக்குறாரு பாருங்களேன். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல திருப்பி அதை எடுக்கலை பாருங்களேன். 1 Samuel 2:11 பார்த்தீங்கன்னா அவன் ஏலிக்கு கீழே தங்கியிருந்து கர்த்தருக்கு ஊழியம் பண்ணான்னு போட்டிருப்பாருங்களேன். அதே நாள் ஒப்பு கொடுத்த அதே நாளில் அவனுக்கு என்ன தெரியுது, How to worship the Lord, how to work for the Lord. ஆராதிக்கவும் உனக்கு தெரியுது, கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரனுக்குள்ள அடங்கி இருந்து ஊழியம் செய்யவும் கற்றுக் கொடுத்துட்டாங்கல்ல, எப்படி பயிற்சி கொடுத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 Samuel 2:19 பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அவள் தான் பிள்ளையை பார்க்க வந்தாலே தவிர பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு போகல பாருங்க. சாமுவேலை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளையானவர் நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் சிங்கமாக நிற்கலாம் பாருங்க. ஒரு கழுதை ஒரு எருது நான் எடுத்தது உண்டா, சாமுவேலுடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தில் கேட்குறாரு, நான் எடுத்தது உண்டா, அநியாயமாட்டே வாங்கினது உண்டா, இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்க ஆளுங்க. ஏன்னா அவள் கொடுத்த பயிற்சி, அந்த இளம் வயதில் கொடுத்த பயிற்சி. அப்படின்னா கத்தருக்கு நம்ம உடலை ஒப்பு கொடுக்குறோன்னு சொன்னால் சும்மா அப்படி ரா வாழ்ந்த வச்சுங்க அப்படி கொடுப்பதில்லை. கே ஹிம் ட்ரெயின்டு, ஆராதிக்க கற்றுக் கொடுக்கிறாள், ஆண்டவருக்கு பணிவிடு செய்ய கற்றுக் கொடுக்கிறாள், வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காள். ஒரே குழந்தை அப்போ அவளுக்கு, அப்புறம் கர்த்தர் 5 கொடுத்தார், அது வேற. ஆனால் அப்போ இருந்து அவளுக்கு ஒன்று தானே, கர்த்தர்கிட்ட போராடி பெற்ற ஒரு குழந்தைய வாழ்க்கை முழுதும் போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த போது அவளுக்கு கர்த்தரை நினைக்கிறார் பாருங்களேன். அவள் நமக்கென்று கொடுத்துட்டா அவள் நாம் ஏதாவது கொடுக்கணுமா கர்த்தருக்கு, அவளுக்கு கொடுக்கணுமே. அன்புக்குரியவர்களே, என்ன வேண்டும் அவசியம் என்றால் ஒன்றை கர்த்தருக்கென்று கொடுத்தால் அதுக்கு பேர் கர்த்தருக்கு பரிசுத்தம், கொடுத்ததை நமக்கென்று எடுத்தால் அதுக்கு பேர் சாபத்தீடு. இந்த உடம்பை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்குறோம்ல, கொடுத்த பிறகு அதை திரும்ப கொடுத்தால் அது கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலி அன்டு காட். அதை திருப்பி நமக்கென்று எடுத்தால் அக்கர்ஸ்ட். நல்ல உதாரணம் யோசுவா 6 யோசுவா 6 கொஞ்சம் அதை ஆழ்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா 18:19 பாருங்கள். யோசுவா 6:18-19
2: சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான்.
1: கர்த்தருக்கு பரிசுத்தமானது எங்க சேரணும், அவர் பொக்கிஷத்துல, நம்ம பொக்கிஷத்துல இல்ல. நாம் கொடுப்பது போல கொடுக்கிறோம் அப்படி எடுத்துக்கிறோம்ல, உங்களுக்கு தெரிந்ததுதான். அவர் கேத்தலிக் குடும்பத்தை சார்ந்தவன், ஆனால் ஏறக்குறைய அந்த ஹிந்து பழக்கங்கள் தான் என் குடும்பத்தில் இருந்தது. இந்த வயல் அறுத்து புதுசாக நெல் வருது இல்லை வீட்டுக்கு வரும் இல்லையா, வரும்போது அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பாட்டி அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பெரிய இலை போட்டு என்ன பண்ண, ஒரு குத்து விளக்கு கொளுத்தி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமையல் பண்ணது எல்லாம் இருக்கும். பக்கத்தில் எங்கள் பாட்டிக்கு எங்கள் அம்மா ஒரு சாரி வாங்கி வச்சுருப்பாங்க, புது சாரி அதையும் வச்சுருப்பாங்க. சரியா, அப்போ கேட்பாங்க, யாரும் தொடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் சாப்பிடணும். இந்த கேட்போம், இந்த சாரி யாருக்கு, பாட்டிக்கு வச்சுருக்கோம். சரி, பாட்டி எடுத்துகிட்டு போவாங்களா, ஹலோ பாட்டி என்னைக்காவது வந்து எடுப்பாங்களா? எடுத்தாங்கன்னா வைக்க மாட்டாங்க, அது வேறு இருக்கு. பாட்டி மாத்திரம் வந்து ஒரு நாள் சாரி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பாட்டிக்கு சாரியே கிடையாது. அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஏமாத்திரம் பாருங்களேன், செத்து போன மனுஷனை ஏமாத்துறோம், ஜீவனுள்ள தேவனையும் இன்னைக்கு ஏமாத்துறோம்ல. அவங்க அறியாமை, செத்து போன ஒரு பாட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, வைக்கிற மாதிரி எடுத்து இவங்களே கட்டிப்பாங்க அப்புறம், சரியா? ஆனால் நாம் இன்றைக்கு கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ எடுத்துடுறோம்ல. கத்தருக்கு நினைந்து கொண்டது கத்தருடைய பொக்கிஷத்தில் சேரணுமே தவிர நம்ம பொக்கிஷத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் அது சாபத்தீடுன்னு வேதம் சொல்லுது, அக்கர்ஸ்ட். ஆனால் கத்தருக்கு கொடுத்தது கத்தர் பொக்கிஷம், இட் இஸ் ஹோலி அண்ட் டு காட். கத்தர்

0: வார்த்தை மன்னித்து கொள்ளுங்கள். பேதுரு சொல்றாரு, நாய் தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுமா? நான் சொல்ல சரியா, நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. வசனம் அப்படி சொல்லுது, நாய் தான் என்ன பண்ணுமா, கக்கினதை திரும்பி சாப்பிடுன்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு தானே கீழே இறங்கி போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் யுவர் பாடி, நீங்கள் நான் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பர்சனல் எழுப்புதல், பர்சனலாக வந்தாதான் ஆஸ் அ சர்ச் வரும், அப்புறம் ஆஸ் அ நேஷன். ஒரு தேசமாக எழுப்புதல் வர வேண்டுமானால் தேசத்தில் மொத்தமாக வராது. ஒரு தனிப்பட்ட தேவ பிள்ளையில் ஆரம்பிக்கிறது, ஒரு தேவ மனிதனில் ஆரம்பிக்கிறது, அது ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை பிடிக்கிறது, அது அப்படியே தேசத்தை பரவி போகும். அதுதான் எழுப்புதல். அப்படின்னா நானே இன்னைக்கு ஆயத்தமாகாமல் நான் எப்படி இன்றைக்கி எழுப்புதலை பற்றி எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். இப்போலாம் பாஸ்டர் செமினார் போனால் கூட எழுப்புதலை பற்றி பேசுங்க தான் சொல்கிறாங்க. பாஸ் நான் நினைப்பேன், சரி பாஸ்டர்ஸே எழுப்பல வேண்டிய நிலைமையில் தான் இருக்காங்க போல நினச்சிப்பேன். நான் நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள், என்ன அவசியம் இன்றைக்கி எழுப்புதல் வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும், ப்ரெசன்ட் யுவர் பாடி. சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் அப்பப்போ எடுத்துக்கொள்கிறோம்ல. எஸ்து பாருங்க, இந்த கண்களை கத்தருக்கு எத்தனை முறை ஒப்பு கொடுத்துருக்கோம். யோ பக்தன் சொல்கிறான், என் கண்களை ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அந்நிய பெண்களை நான் பார்க்க மாட்டேன்றார். நம்ம அந்நிய பெண்களை டிவியில் எத்தனை பேரை பார்க்குறோம், நாங்கள் நியூஸ் தான் பார்க்குறோம். நியூஸுக்கு நடுவில் எத்தனை அந்நிய பெண்கள் வராங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஆம்பளை பார்த்தீங்கன்னா ஃபுல் சூட்டில் நிற்கிறான், கூட நிற்கிற பெண்கள் தான் அறையும் குறையமாக நிற்கிது பாருங்களேன். புரியலை இல்லை, அது நம்ம கண்ணாக தானே பார்க்குது. நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் தானே பார்க்குறோம், நடுவில் அப்படி வந்து அதுக்கு நாங்கள் என்ன, அதுக்காக டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியும் அப்படி தானே சொல்கிறோம். இன்றைக்கி கண்களை கத்தருக்கு ஒப்பு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் வசதியான இடங்களை திரும்ப எடுத்துக்கிறோம்ல. இது ப்ரெசன்ட் யுவர் பாடி இல்லை. இந்த ப்ரெசன்ட் யுவர் பாடியில் மூன்று வார்த்தைகள் திரும்ப சொல்லுகிறேன். ஒன்று பியூரிஃபை, ரெண்டாவது ப்ரெசன்ட், ரெண்டாவது என்ன சொல்றத அர்ப்பணிக்க வேண்டும், மூன்றாவது ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன் ப்ரமோட். என்ன பண்ணணும், நான் மனிதன் குழந்தையை கொடுத்தாச்சு, இந்த குழந்தையை திருப்பி எடுக்கணும்னா என்ன பண்ணுமா, பறவைகளை கொடுக்கணும். கற்று சொல்ல இப்படி கொடுத்து நினைச்சா பிள்ளைய எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கும்போது என்னாகும், ஞாபகம் இருக்கும். ஒரு ஆடு, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வச்சிங்களேன், அதில் தலையிட்டு கத்தருக்கு சொந்தம், கத்தருக்கு கொடுக்க அந்த ஆடு கொண்டு போகணும். கொண்டு போனாலும் என்னாகும், அந்த ஆட்டை கத்த சமூகத்தில் கொண்டுடுவாங்க சரியா. தலையிட்டு என்னாகும், கத்த சமூகத்தை வளர்க்க முடியாது, அதை கொல்லத்தான் வேண்டும். ஆனால் கத்தர் அவங்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார், ஒருவேளை நீ கொடுத்த ஒரு பொருளை திரும்ப மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யலாம், ஒன் ஃபிஃப்த், ஐந்தில் ஒரு பங்கு சேர்த்து கொடு. ஒரு ஆடு விலை 500 ரூபான்னு சொன்னால் என்ன பண்ணு, நீ 600 ரூபா கொடுத்துரு, ஐந்தில் ஒன்று 100 ரூபா, 600 ரூபா கொடுத்து என்ன செய்யலாம், அந்த ஆட்டை மீட்டுக்கொள்ளலாம். மீட்டுக்கொண்ட பிறகு மற்ற ஆட்டுக்கெல்லாம் 500 ரூபா, இதுக்கு 600 ரூபா ஆயிடுச்சு பாருங்களேன், ப்ரமோட் ஆயிடுச்சு. அது மீட்டுக்கொள்ளப்பட்ட ஆடு என்ன ஆகுது தெரியுங்களா, அதைத்தான் இயேசுக்கு செய்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, பியூரிஃபை, சுத்திகரித்தார்கள். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, கத்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். மூணாவது என்ன தெரியுங்களா, அதை பறவைகளை கொண்டு அதை மீட்கிறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகுது, அந்த விலை கூடி போகுது பாருங்களேன். இந்த ராத்திரி வேலை இந்த மூணு வார்த்தைகளும் மிக அவசியமானது. ஒன்று பியூரிஃபை, ரெண்டாவது ப்ரெசன்ட், மூணாவது ப்ரமோட், உயர்த்தி விடு. அதன் தரம் உயர்ந்து போச்சு, கத்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, தரம் உயர்ந்து போனது. இந்த மூன்று மிக மிக அவசியம் ப்ரெசன்ட் யுவர் பாடியில். சரி, ஏன் இந்த உடம்பு ஒப்பு கொடுக்கணும்.
1: பாகம் இரண்டினை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: Praise the Lord.
1: வாருங்கள் நாம் சேர்ந்து ஆராதிப்போம். 66 சங்கீதம் 12 வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. அருமையாய் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீ போன்ற தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து. தீயும் தண்ணீரும் இருந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் இன்றைக்கு எங்களை செழிப்பாய் மாற்றி வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கப் போகிறோம். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமைப்பு

எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் உடம்புல உயிரிருக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம், நாங்கள் உம்மை சேவிப்போம். எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிற நாளெல்லாம் உம்மை மாத்திரம் உயர்த்துவோம். எத்தனை பேர் உண்மையாய் ஆராதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கே எல்லா தண்ணீரும் எல்லா தீயை போன்ற அனுபவங்களை என் கர்த்தர் மாற்றி செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணத்தோடு பாடுபடுத்தலாம்.

சோதனைதான். சீக்கிரம் கவிதை வாழ்க்கையை மாற்றி ஆண்டுகளை கடப்போமா மாட்டோமா என்று எழுதிய வேலையிலே எங்களை கடக்க பண்ணி, எங்களை தாண்ட பண்ணி, எங்களை ஆசீர்வதித்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.

ஆராதிக்கிற ஆண்டவரே, எங்களை தாண்ட பண்ணி கடக்கப்படி நாங்கள் கடந்ததல்லப்பா, நீர் எங்களை கடக்க பண்ணினீர். நாங்கள் தாண்டவில்லையப்பா, நீர் எங்களை தாண்ட பண்ணினீர். நாங்கள் இதுவரைக்கும் வந்ததல்லப்பா, நீர் எங்களை கொண்டு வந்தீரே, எங்களை கொண்டு வந்தீரே. நன்மையால் நிரப்பி ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிற மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்ப்பா, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுகிறோம்.

உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையில அக்னி போன்ற பிரச்சனை வழியாய் கடக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, தண்ணீரை போன்ற பிரச்சனையை கடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரசனம் இன்னைக்கு கடந்து சொல்வதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுவார்களாக. அக்னியின் பிரச்சனையின் மத்தியிலே நான்காவது நபராய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடுவில் இறங்கி வந்த தேவன் இன்றைக்கு உடைய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் போராட்டங்கள் மத்தியிலே, உடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதையிலே நான்காவது நபராய் நீர் இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுக்கு செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. இந்த ஆராதனை வேளைகள் தாமே வியாதி என்கிற தண்ணீர் மாறி போகட்டும், பிரச்சனை என்கிற அக்னி மாறி போகட்டும், ஓ போராட்டம் என்கிற அக்னி மாறி போவதாக, விடுதலை சம்பவிப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. என்னென்ன பிரச்சனையில் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையின் மத்தியிலே விடுவிக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை தருகிற தெய்வீக பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. என் கர்த்தர் விடுவிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் அற்புதம் நடக்கட்டும். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. அவர்கள் தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், ஓ தீ போன்ற பிரச்சனைகள் மாறுவதாக, மாறுவதாக. என் கர்த்தர் அப்படியே உடைய பிள்ளைகளை தொட்டு கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை தொட்டு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுவிக்கப்படட்டும் ஐயா, சுகம் பெறட்டும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே.

நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு சமையல் அறையில் சென்று தனக்கு ஒரு காஃபி போட்டு கையில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தாள் சாந்தி. அந்த அறையில் முக்கிய சுவரில் மாட்டப்பட்டிருந்த கையால் வரையப்பட்ட அந்த படத்தை பார்த்து கொண்டே காஃபி குடித்தாள். அடே அப்பா, இந்த படம் எத்தனை தத்ரூபமாக இருக்கிறது. அழகான ஒரு தோட்டம், கொத்து கொத்தாய் பூத்து கிடக்கும் ரோஜா மலர்கள், ஆங்காங்கே பறந்து செல்லும் இரண்டு மூன்று வண்ணத்து பூச்சிகள். எத்தனை வருடங்களாக இந்த படம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டே அறையின் மற்ற பகுதிகளையும் எட்டி பார்த்தாள். ஏதோ ஒரு தச்சு ஆசாரியின் கைவண்ணத்தில் உருவான வளைவுகளும் நெளிவுகளும் உள்ள ஆனால் உறுதியான அந்த மர நாற்காலி, பல ஊர்களிலிருந்து வாங்கி வந்த சிறிய சிறிய பொருட்களை அந்த காட்சி அலமாரியை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பொருளை அவள் பார்க்கும் பொழுதும், இதை இத்தனை அழகாக செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ கடவுளே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டுமே என்று மனதில் ஜபம் செய்தாள். இப்படி ஜபிக்கும் பொழுதே தன்னையும் இத்தனை அருமையாக படைத்து தனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. நாம் நம் கண்களை திறந்து எங்கு பார்த்தாலும், இயற்கையை பார்த்தாலும், மனிதர்களின் கைவண்ணங்களை பார்த்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தாளந்துகளை அவர்களுக்கு கொடுத்த கடவுளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அல்லவா? ஆம், நாம் இருக்கும் சூழலை சுற்றி சுற்றி பார்ப்போம். தங்கள் கைவண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கும் நபர்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். நம்மையும் அற்புதமாய் படைத்து பாதுகாக்கும் கடவுளுக்கு ஒருமுறை கூட நன்றி சொல்வோமா?

அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவளிடத்தில் ஜாதொரு மாறுதலும் ஜாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமீன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கோழி மூளை, சிக்கன் பிரெயின். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 7:10. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போவோம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொல்லி இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். மனப்பாட வசனம் எபேசியர் 5:8. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள், எனவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். யூ வேர் ஒன்ஸ் டார்க்னஸ் பட் நவ் யூ ஆர் லைட் இன் த லார்ட். Live as children of light. நாம் அறிவை வளர்த்து கொள்ளுவதற்கு இறைவன் எதிராளி அல்ல, ஆனால் நித்திய வாழ்வு என்பதற்கு மேலாக அநித்திய அறிவு என்பதை வைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் 2 முக்கியமான மரங்களை தம்முடைய தோட்டத்திலே வைத்தார். ஒன்று அறிவு தரும் மரம், இன்னொன்று வாழ்வு மரம். வாழ்வு மரத்தை தொடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை, அறிவு மரத்தை தொடக்கூடாது என்று தான், அறிவு மரத்தில் கனியை பறித்து புசிக்கக்கூடாது என்று தான் அவர் சொல்லியிருந்தார். மனிதன் அறிவு மரத்தை முதலாவது சோதித்து ருசித்து பார்த்தபடியால் வாழ்வு மரமும் அவனுக்கு கிடையாமல் போயிற்று. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால், அறிவுக்கு பின் வாழ்வு அல்ல, வாழ்வை பெற்ற பின்னரே மனிதனுக்கு அறிவு வேண்டும். வாழ்வு இல்லையேல் அந்த அறிவு அவனுக்கு வெறும் இருமாப்பை தான் உண்டாக்கும். ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே. கடவுளுக்கு முன் அஞ்சி நடப்பதாலேயே ஞானம் கிட்டுகிறது. எனவேதான் நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே அதுதான் ஜீவன், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். வாழ்க்கையின் வழக்கமான காரியங்களில் தீர்மானம் எடுக்க நாம் பொது அறிவையும் தெரிந்த தகவல்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை, ஆனால் முக்கியமான காரியங்களில் இறைச்சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வெறும் அறிவு சார்ந்த அலசல் பாதகமாயிருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏசாயா 55:8-9. காரியங்களை பகுத்தாராய்ந்து விவாதிப்பதில் தவறில்லை. There is nothing wrong in analyzing and discussing matters. ஆனால் நமது சிந்தனா சக்தியை மட்டுமே பயன்படுத்தி நெடுநேரம் தீர்மான பள்ளத்தாக்கிலே நாம் இருந்துவிடக்கூடாது. வெறும் புலனறிவு இறைவனது வழிகளை புரிந்து கொள்ள போதாது. நாம் தரிசித்தோ வேறெந்த புலனறிவை கொண்டோ அல்ல, விசுவாசித்தே நடக்க வேண்டும் என்று 2 Corinthians 5:7 அறிவுறுத்தப்படுகிறோம். அப்பொழுதுதான் நமது வழிகள் எல்லாவற்றிலும் நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். 9 அப்படி இருக்கிறது. நமது சொந்த புத்தியை சார்ந்திருப்பது ஆபத்து. தேவனை நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காய் ஆபிரகாமை போல நம்புவதுதான் பாதுகாப்பு. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் பாதுகாப்பு அதிகம் என்றும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் திருமறை போதிக்கிறது உண்மைதான். ஆனாலும் அளவுக்கு மீறி பிறரோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பதும் நம்மை குழப்பி விடலாம். நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அதோடு நாம் நிர்ணயித்து விட வேண்டும். மறுபடி சொல்கிறேன், நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அதோடு நிர்ணயித்து விட வேண்டும். இயேசு தமது நண்பரின் சகவாசத்தையும் சீடர்களின் ஐக்கியத்தையும் வெகுவாய் மதித்தார். ஆனால் தமது பிதாவின் வழியில் செல்லாதிருக்க எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை அடையாளம் காணவும் விழிப்புடன் இருந்தார். சிலுவையற்ற மார்க்கம் ஒன்றை சிபாரிசு செய்த பேதுருவை சாத்தானே என்று வன்மையாக கண்டித்தார். பிரபலத்திற்கும் பகட்டிற்கும் அவரை உந்தி தள்ள தமது சொந்த சகோதரர் சொன்ன போதும் தந்தையானவரின் வேலையை அறிந்து திருப்பணி செய்வதின் மாட்சிமையை உணர்ந்து அவர் அமர்ந்திருந்தார். தங்களது நண்பரோடும் இனத்தாரோடும் பேசிக்கொண்டே இருப்பதாலேயே அநேகர் அருட்பணி அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றனர். என்ஜினியர் வேலையை விட்டு எஜமானரின் பணியில் முழுமையாய் ஈடுபட தீர்மானித்து என் மனைவியோடு பகிர்ந்தபோது அவளது பதில் என்ன தெரியுமா? முன்பு ராஜினாமா செய்துவிட்டு பின்பு பெற்றோரிடம் சொல்லுங்கள், இதுவல்லவோ ஆலோசனை. அறிவுக்கனிக்கு பதிலாக வாழ்வுக்கனியை சாப்பிட்டிருந்தால் மனிதன் பரதீசை இழந்திருக்க மாட்டானே. God's foolishness is wiser than man's wisdom. God's weakness is stronger than man's strength. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். எனவே ஒளிபற்ற மக்களாய் வாழுங்கள். You were once darkness, but now you are light in the Lord. Live as children of light. எங்கள் மகாபிரிய தேவனே, அருமையான உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்திற்காக, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த திருச்சபையினருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெளிவாக இருதயத்தின் ஆழத்திலே ஆவியானவரின் உணர்த்துதலாலும் திருவசன வெளிச்சத்தாலும் நீர் எங்களை நடத்தும் பொழுது மறுபடியும் மக்களோடு அளவுக்கு மீறி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்து காரியத்தை குழப்பி விடாதபடி கர்த்தாவே, உம்முடைய தெளிவான நடத்துதலுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரே, உம்முடைய கண் சிமிட்டலுக்கு கூட நாங்கள் உடனே கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு கற்றுத்தார். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் இருட்டிலே இருந்தோம், ஒளி என்றால் என்னவென்று தெரியாது. இப்பொழுது எங்களை நீர் ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தாவே, இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயும் பொழுது பின்னால் இருந்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கும் என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்கு இருப்பதால்

0: விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே,
1: ஆமேன்.
2: ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவ

யுத்தம் செய்து முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

பரிசுத்தாவியே, உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைகளை இறக்கி வைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே 2-3 பேர் எந்த இடத்தில் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். என் நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் இணைந்து ஆராதிக்கிற எவ்விடத்திலும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நிறைவாய் நம்மை நிரப்புகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இணைந்து நாம் பாடப்போகிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதி

நீ சொல்லுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இப்படி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகரம் மகிமை உமக்கு நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையா? அல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா! உம்முடைய நாமம் பிரஸ்தாவப்படுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இந்த வேளையில வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை நிரப்புவீராக, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம்

நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ, வெளிப்படுத்துற விசேஷம் 4 அதிகாரத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ, அங்கே 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து, எல்லா 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, ஓ, தங்கள் கிரீடங்களை அவர் முன்பாக படைத்து, தேவரீர் நீர் ஒருவரே கனமும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பார்த்தீரர் என்று ஓயாமல் புகழப்படுகிற, துதிக்கப்படுகிற பரிசுத்தர். அங்கே துதிகள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவர் அங்கே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாளை இந்த ஆலயமாகி நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நாம் இணைந்து இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். ஹல்லேலூயா. கால்கள் தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். 121 சங்கீதத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட அழகான ஒரு விசுவாச அறிக்கை உள்ள ஒரு பாடல். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி பாதுகாக்கிறார் என்கிற குறிக்கிறதான அழகான ஒரு பாடல். நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கிறேன். சேர்ந்து பாடலாமா?

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, எங்களுக்கு உதவி வருகிற எங்கள் கண்மலையே, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஓ ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? அரசாங்கத்திடமா, அல்லது பணக்காரர்களிடமா, அல்லது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஜனங்களிடமா? இல்லை, நம்முடைய உதவி வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்றவங்க எங்க கூட சேர்ந்து கையை தட்டி சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா எங்க உதவி. எங்களுக்கு உதவுகிறவர் நீர்தான், எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர்தான், எங்களுக்கு அடைக்கலமா.

உங்களுக்கு உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உனக்கு உண்டு. உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன் போக்கை வரத்தையும் கர்த்தர் பார்க்கிறார், உன்னை காக்கிறார். வெளியே போய் இன்றைக்கு சுகமாய் திரும்புவது நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய ஜாக்கிரதை அல்ல, ஓ நம்முடைய எந்த பலனும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா, நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, அன்னைக்கு பாதுகாப்பு உண்டு. போக்கை வரத்தை பாதுகாக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான காரியங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு. அவர் சமூகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு.

நல்ல அக்கா வாயிலை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாயிலை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம்.

வாஞ்சையை எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை விடலப்பா? உம்மோடு இருப்பதாப்பா எங்க வாஞ்ச, உங்க சித்த செய்வதாப்பாங்க ஏக்கம். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில

சத்தியமாயிருப்பதாக. இயேசப்பா, உம்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே. ஓ ஹல்லேலூயா, எங்கள் பாரங்களை ஏற்றுக்கொண்டவரே. ஓ எங்கள் வேதனைகளை எங்களை விட்டு நீக்கினவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள்

0: உன்னுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். உன்னுடைய நாமத்திற்கு கன மகிமை வரப்பண்ணுகிறோம். உன்னுடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கனமும் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம்ப்பா. மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம், உம்மை போல்

இந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவரிடமிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தை பெற்றுக்கொண்டு சென்றார். லண்டனில் இருந்த முன்னணி இசை கலைஞர்களுக்கு தன் திறமைகளை சொல்லத்தான் அந்த அறிமுக கடிதம். அந்த சிபாரிசு கடிதத்தை எழுதியவர் அதை ஒரு கவருக்குள் வைத்து ஒட்டி அதை படராஸ்கியிடமே கொடுத்து அனுப்பியிருந்தார். எனவே படராஸ்கி எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்று நம்பி பரம திருப்தியோடு லண்டன் சென்றார். அவர் எதிர்பார்த்ததை விட நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைந்தது. அவரை குறித்த சிறப்பான அறிமுகம் கிடைத்தது. ஆகவே அந்த சிபாரிசு கடிதம் அவருக்கு தேவைப்படவே இல்லை. எனவே அதை அவர் யாரிடமும் கொடுக்காமல் தன் வசமே வைத்து கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து முக்கியமான பேப்பர்கள் வைக்கப்பட்டிருந்த ஃபைலை திறந்து ஒரு பேப்பரை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மூடிய உரையில் இருந்த சிபாரிசு கடிதம் கண்ணில் பட்டது. அதை திறந்து அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று படராஸ்கி படித்து பார்த்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதம் பியானோ இசை கலைஞர் பெடராஸ்கியை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எழுதப்பட்டது. ஆனால் அதில் அவருக்கு சொல்லிக் கொள்ளத்தக்க சிறப்பான திறமைகள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம்பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் யாருடைய சிபாரிசாவது இருந்தால் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை அந்த சிபாரிசு கடிதங்கள் நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம். அந்த கடிதங்கள் தேவைப்படாமலேயே நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்த நம் தேவனால் மட்டுமே முடியும். எனக்கு உதவி செய்து கை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று கலங்காதிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த அறிந்திருக்கிறார். எத்தனை சிபாரிசுகளை நீங்கள் வைத்திருந்தாலும் தேவனால் மட்டுமே நாம் உயர முடியும். செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் யோசேப்புக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை தந்திருந்தார். ராஜாவின் பிரதானிகள் இரண்டு பேரும் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை எழுந்தபோது அவர்கள் முகம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. எனவே யோசேப்பு அவர்கள் இரண்டு பேரின் கவலைக்கான காரணத்தை விசாரித்தார். அவர்கள் இருவரும் கண்ட கனவுதான் கலக்கத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த கனவுகளுக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஒரு பிரதானி தூக்கிலிடப்பட்டார். மற்றொருவர் தன் வேலைக்கு திரும்பினார். யோசேப்பு ராஜாவிடம் மீண்டும் வேலைக்கு சென்ற அந்த பிரதானியிடம் தான் ஒரு நிரபராதி என்று தன்னை குறித்து ராஜாவிடம் பேசி தன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தனக்காக ராஜாவிடம் பேசும்படி சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த பிரதானியோ யோசேப்பை மறந்தே போனார். அந்த பிரதானி சிபாரிசு செய்ய மறந்திருந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்திலே உயர்த்தினார். பார்வோனின் சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னதால் ராஜா யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். முழு எகிப்துக்கும் அதிபதியாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உயர்வுக்கு மனித ஒத்தாசைகளை நாடாதிருங்கள். கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாள் தியானிக்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தலர் 25:19. தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்றும் பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இன்னும் இங்கே பவுலை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த ராயருக்கு முன்பாக. அப்போ அவன் மேலே குற்றஞ்சாட்டக்கூடிய குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். குற்றம் சாட்டப்பட்ட பவுல் என்ன செய்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் சாதித்தான் என்று அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். நம்ப பவுல் எப்படியாக ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரில் தெரியுது, 2 கொரிந்தியர்லேயும் பார்க்கிறோம். நாசத்திலும் மோசத்திலும் அடியிலும் நிர்வாணத்திலும் பசியிலும் பட்டினியிலும் நல்லா லக்ஸுரியஸாக வாழ்ந்த பவுல், நல்லா செல்வ செழிப்பாக வாழ்ந்த பவுல். அவங்க அப்பா அந்த காலத்திலே 3 கப்பல் வச்சுருந்தாராம். கப்பலுக்கு ஓனர்னால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட ஆள், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்த ஆள். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த உயிர் தெரிந்த இயேசுவை உலகத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக அவர் என்ன செய்கிறாரு, தன்னார்வமாக அநேக இடங்களிலே சென்று அவர் என்ன செய்கிறாரு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறார் என்று பார்த்தோம். அதில் ஒரு வைராக்கியம் நிறைந்தவராய் சாதிக்கிறவராய் இன்றைக்கி அவர் சாதனை படைத்திருக்கிறாரு. அதனால்தான் அவரை கொண்டு ஆவியானவர் இந்த 11 நிருபங்களை அவர் மூலமாக எழுத ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு அந்த புதிய ஏற்பாட்டில் மிகவும் பெரும்பான்மையான இடங்கள் எது பெற்றிருக்கிறது, பவுல் எழுதின நிருபங்கள் தான் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதிக்கிற ஒரு சாதனையாளராக மாறினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை மற்றவர்களுக்கு சாதித்தான். இன்றைக்கு நீ நானும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறோமா? இந்த சாதிக்கிற நிலைமை உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கா? இன்னைக்கு யார்கிட்ட சாதிச்சிருக்கிறீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இதை கேட்கிற உனக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம் அது? பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிற மார்க்கம். நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்று அந்த நித்திய ஜீவன் மூலமாக ஆண்டுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு வழியை தான் ஆண்டவர் சொல்லிட்டு போனார். மதம் அல்ல. எனக்கு என்னுடைய கூட பிறந்த அண்ணன் என்னை வந்து, நீ வந்து மதம் மாறிட்ட, நீ வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியில் போய் சேர்ந்துட்ட, அப்படி இப்படின்னு கண்ணாப்புண்ணான்னு கெட்ட வார்த்தைகள் சொல்லி நீ வெளியில் போ நாய் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு தெரித்தினார். அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு அப்பாவுக்கு பிறந்து அவர் தலைப்புள்ள, நான் கடைசி பிள்ளை. கடைசியில் என்ன என்ன செய்கிறார், கெட்ட வார்த்தையில் கொச்சையாக, நீ வந்து நீ வேற அப்பனுக்கு பிறந்திருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படிலாம் அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு. அதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு மதத்தில் அவர் இருக்கிறார். அந்த மத பிடிப்பு அவர்கிட்ட என்ன செய்யுது, இருக்குது. தான் மதம்தான் ஒஸ்தி, தான் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டுட்டு இப்போ என்னுடைய தம்பி என்ன செய்கிறாரு, மற்ற அந்நிய மதத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வெறுப்பில் தான் என்ன எங்கள் அண்ணன் பேசினார். அப்போ அந்த மதத்தை சார்ந்தவராய் அவர் இருந்ததுனால்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னை திட்டி தீர்த்தார். இப்போ நான் கடவுள்கிட்ட வந்து கேட்டேன், ஆண்டவரே இயேசுப்பா, நீ மதத்தை ஸ்தாபித்தீங்களா? இந்த உலகத்தில் ஏன் இத்தனை மதங்கள் இருக்குது? இத்தனை மதங்கள்னால தான் இன்றைக்கி மத பிரச்சனை வருகிறது. நீ மதத்தை உண்டாக்குனியா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில் என்னன்னாக்கா, நான் மதத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்துக்கு வரல, மனுஷனுக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிக்க தான் வந்தேன் அப்படின்னார். மதம் வேறு, மார்க்கம் வேறு. நல்ல மார்க்கம், நல்ல மார்க்கம் என்றால் நல்ல வழி. இந்த உலகத்துக்கு நான் வந்ததனுடைய நோக்கமே ஒரு மதத்தை உருவாக்கவோ அல்லது மதத்தை ஸ்தாபிக்கவோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. ஆனால் காலப்போக்கில் காலத்தின் கட்டாயம் என்ன ஆச்சு, இது கிறிஸ்தவ மதமாக என்ன செஞ்சு மாறிவிட்டது. இது கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல, இது ஒரு மார்க்கம், ஒரு வழி. எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வந்தால் அந்த நித்தியத்துக்கு போகிற வழியை சொல்லி கொடுக்க தான் இயேசாமி வந்தார். ஒவ்வொருத்தரையும் பரலோகத்தினுடைய வழியை சொல்லி கொடுத்து அவளை பரலோகத்துக்கு ஊடாக, ஆனால்தான் அவர் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன்னார். இப்போ நான் தான்டா உயிர், நான் தான் சத்தியம், நான் தான் வழியாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருத்தனும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அப்போ அவர் மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது, எதை நோக்கி நம்மளை கொண்டு செல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும், ஆண்டவருடைய மார்க்கம் இன்னைக்கு நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு செல்கிறது என்பதையும் பவுல் போகிற இடம்லாம் என்ன செஞ்சாரா, சாதித்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நீ நானும் அதை மாதிரி சாதிச்சிருக்கிறோமா? இந்த சாதித்து பேசுறது என்னது, நம்ம பாருங்க சாதிச்சு பேசுறான் பாருங்க அப்படின்ற பாரு, அந்த மாதிரி என்னைக்காவது நம்ம பேசியிருக்கிறோமா? மற்ற காரியத்துக்கெல்லாம் பேசுவோம், சாதிச்சு இல்லவே இல்லையே, நான் எடுக்கவே இல்லையே, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு போய் சொல்லுவோம். அதை சாதிச்சு பேசுவோம், நம்ம செய்கிற தப்புகள் எல்லாம் போய் சொல்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய ரூட்டை வந்து நம்ம என்ன செய்வோம், சாதிச்சு பேசுறதுக்கு கற்று வச்சுருக்கிறோம். ஆனால் எதை சாதிக்கணும், நாம் அறிந்த சத்தியத்தை சாதிக்கணும், நாம் அறிந்த மார்க்கத்தை சாதிக்கணும், உயிர்த்தெழுந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை சாதிக்கணும். அந்த மாதிரி சாதிக்கிற அந்த குணாதிசயம் நம்ம பெற்றிருக்கிறோமா? வெட்டியாக மற்ற காரியத்தெல்லாம் சாதிச்சு பேசுகிறோம், அன்பாவிலே அடம் பிடிக்கிறோம், இதுதான் வேணும்னு. ஆ அன்பாவிலே இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கடன் பிரச்சனையில் இருந்தார். அந்த காலத்தில் 7 லட்சம், இந்த காலத்தில் அது 70 லட்சத்துக்கு சமம். 25 வருஷத்துக்கு முன்னாடி 7 லட்சம் கடனில் இருந்தார்னா இப்போ அவருடைய கணக்கு 75 லட்சத்தில் 70 லட்சத்துக்கு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சிக்கன்று அவர் தள்ளப்பட்ட போதில் அவருக்கு நான் சத்தியத்தை போய் சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், எப்படி உன் இயேசுனார் உன் கடனெல்லாம் தப்பி வச்சு உன்னை மீட்டு கொண்டாரோ, அதே போல் நான் வணங்குற என்னுடைய தேவன், என்னுடைய தெய்வம் என்னை மீட்கணும்னு ஒரு தெய்வத்தின் பேரை சொல்கிறார். என்னது, நான் வணங்குற என் சிவபெருமான் எனக்கு என்ன செய்வார், என்னை காப்பாற்றுவார், என் கடன்லேருந்து என்னை விடுதலை செய்வார் அப்படின்னார். இப்போ உண்மையிலே நான் வந்து ரொம்பவும் சோர்ந்து போய் ரொம்பவும் ஆவியில் வைராக்கியம் கொண்டவனா நான் என்ன செஞ்சேன், அப்போ தான் ஒரு சவால் விட்டேன். சரி உனக்கு நான் 1 மாதம் டைம் தரேன், உன் பிரச்சனைக்கு நீ வணங்குற தெய்வம் அது உனக்கு பதில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டுச்சுன்னா நான் வணங்குற இந்த இயேசுவை இந்த பைபிளெல்லாம் நான் விட்டு கடாசிட்டு உன் தெய்வத்துக்கு நான் அடிமையாக வரேன், அப்படி இல்லைன்னா நீ என் தெய்வத்துக்கு 1 நிமிஷம் டைம் கொடு அப்படின்னேன். உன் தெய்வத்துக்கு எத்தனை நாள், 1 மாதம் 30 நாள். ஆனால் என்னுடைய தெய்வம், உயிருள்ள தெய்வம் என்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் டைம் கொடு போதும், 1 மாதத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்ய போய் உன் கோயிலில் போய் நீ அழு, நீ பூஜை பண்ணு, நீ எப்படியெல்லாம் கேளு, அது உனக்கு பதில் கொடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நான் தார்மீகமாக ஒத்துக்கிட்டு இந்த பைபிளையும் இயேசுவையும் விட்டுட்டு உன் வழிக்கு நான் வரேன், உன் தெய்வத்துக்கு நான் அடிமையாக வரேன்னு சொல்லி சவால் விட்டான்பான்லே. 1 மாதம் சென்றது, 1.5 மாதம் சென்றது, அவர் பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகமாச்சு. ஒரு நாள் வந்து என்னிடத்தில் அவர் சொன்னார், நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னார். நீ தோக்கலை, நீ வணங்கின தெய்வம் தோத்து போச்சுன்னு சொல், நான் உனக்கு சவால் விடலை, யாருக்கு தான் விட்டேன், அந்த தெய்வத்துக்கு தான் விட்டேன். ஆனால் இப்போ ஏன் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறதுக்கு நான் 1 நிமிஷம் தான் சொன்னேன், உனக்கு 1.5 மாதம் ஆயிடுச்சு, ஒன்றும் நிரூபிக்கலை, இன்றைக்கி கஷ்டத்து மேலே கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஏன் தெய்வத்தை நிரூபிக்க நான் ஒரு நிமிஷத்தில் உனக்கு நான் நிரூபிக்கிறேன், அவர் பேசுகிற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவர் உயிர் தேர்ந்த தேவன் என்று சொல்லி நான் வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ஜோம் பண்ணி ஆண்டவரே இவருடைய பிரச்சனை ஒரு பிரச்சனை, அவருக்கு மேரேஜ் பிரச்சனை தான் அன்றைக்கி பெருசாக இருந்தது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய மேரேஜ் பிரச்சனை பெருசாக இருந்தது, ஒரு பிரச்சனைக்குரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அந்த மேரேஜ் பிரச்சனைக்காக நான் போய் ஜெபித்த ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், இவருடைய மேரேஜ் பிரச்சனைக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசினாருங்க, நீ திருமணம் செய்ததில் பாவம் செய்தா என்று சொன்னார். இன்னும் திருமணமே அவருக்கு நடக்கலை, ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தை என்னது, நீ திருமணம் செய்ததில் பாவம் செய்தாயினார். அப்புறம் தான் நான் அவர் நடுங்கி போயிட்டாருங்க, என்கிட்ட சொன்னார், ஆமாம் நானும் என் மனைவியும் வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது அவங்கள என்ன செஞ்சிட்டேன், கொண்டு போயிட்டு ஒரு கோயிலில் வச்சு சிம்பிளாக தாலியை கட்டிட்டேன், தாலியை கட்டிட்டு திரும்பி இன்னொரு கோயிலில் வந்து அந்த தாலியை அவுத்து போட்டுட்டேன். இப்போ அவள் வேறு அவள் வீட்டில் வாழறா, நான் என் வீட்டில் வாழறேன், ஆனால் திரும்ப நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு சேரணும். நாங்கள் ஏற்கனவே கணவன் மனைவியாக என்ன செஞ்சிட்டோம், ஆயிட்டோம், ஆனால் ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாது, ரகசியமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது, ஆனால் இதை இயேசு ஆண்டவர் என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டினார் என்று சொல்லி அவர் நடுங்கினார். அன்பானே, இன்றைக்கி சவாலுட்டு இயேசுவை நிரூபித்தேன், அதன் பிறகு இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக இயேசுவை அறிவிக்கிறவராக இன்றைக்கி ஊர் ஊராக போய் இயேசு தான் உண்மையான தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் உயிருள்ள தேவன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானே, இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறோமா, சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கி பவுலாக தான் செஞ்சார். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி நாம் வந்து ஒரு சாதாரண மார்க்கத்தாராக கிடையாது, நாம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தாராக இருக்கிறோம். இன்றைக்கி நாம் ஜீவனுக்கு ஏதுவான அந்த நம்மளை ஆத்துமாவை நரகத்துக்கு தப்பு வைக்கிற, பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த வழியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும், உயிர் தேர்ந்த தேவன் என்பதை நிரூபிக்கிறவர்களாக இருக்கணும், அதை சாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஏதாவது இன்னை வரைக்கும் யார்கிட்டயே சாதித்தோமா? இன்றைக்கி அதை இந்த சாதிக்கிற காரியம் எனக்குள்ளார அது இயற்கையாக வந்ததுனால அநேகர்கிட்ட சவால் விட்டு இயேசுவை சாதித்து காட்டியிருக்கிறேன். அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே, நாம் இயேசு கிறிஸ்துவை சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை நாம் சாதிக்கிறவர்களாக இருக்கிறோமா, நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சாதிக்கிறதுன்னா என்ன, நிரூபிக்கிறது, சவால் விட்டு நிரூபிக்கணும். இன்றைக்கி நாம் உயிர் தேர்ந்த தேவனை நாம் வணங்குகிறோம். நாம் ஒன்றும் உயிர் இல்லாத ஒரு பொருளை நாம் வணங்கவில்லை, உயிரற்ற ஒரு பொருளை வணங்கவில்லை, ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருளை வணங்கவில்லை, படைத்த இறைவனை தான் நாம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும்போது அதை நீ என்ன செய்யணும், சாதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, உனக்கு நாலேஜ் வேணும், பைபிள் நாலேஜ் வேணும். என்ன நாலேஜ் வேணும், பைபிள் நாலேஜ் வேணும். நம்மளை சுற்றி இருக்கிற மதங்கள் என்னென்னலாம் இருக்குது அதை குறித்து நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அன்பானே, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். எங்கள் அண்ணன் இப்படி திட்டின உடனே நான் வந்து 2.5 வருஷம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணேன். எந்தெந்த மதம் என்னென்ன சொல்லுது, எதை குறித்து பேசுகிறது, எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு, என்ன சொல்கிறது, என்ன சொல்ல வருகிறது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதங்களையும் குறித்து ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு கிடைத்த ரிசல்ட் என்னென்னா, எல்லா மதங்களிலும் இயேசுவை குறித்து பேசுகிறது. ஆமேன். எல்லா மதங்களிலும் எல்லா மத புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற உண்மையை நான் கண்டுபிடித்தேன். அதன் பிறகுதான் நான் அனைவரிடத்தில் நான் பேசும்போது நான் தைரியமாக, அன்னைக்கு உண்மையிலே பவுல் யூத மார்க்கத்தில் உட்கார்ந்து படித்ததுனாலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துட்ட போய் 3 வருஷம் அரபு தேசத்தில் உட்கார்ந்து படித்ததுனாலையும் தான் அவர் என்ன செஞ்சார், இவ்வளோ நிருபங்களை எழுதினார், இவ்வளோ சாதித்து அவரால் பேச முடிந்தது. எனவே நான் சொல்லுகிற உங்களுக்கு ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் சும்மா வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ட்டு ஒரு கிறிஸ்துவனாய் பெயர் கிறிஸ்துவனாய் இல்லாதபடிக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை அதிகமாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரை நிரூபிக்கிறவளாய் சாதிக்கிறவளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்போ என்ன செய்யணும், மற்ற மதங்களை குறித்து நீ அறிந்தாதான் நீ அறிந்த இந்த மார்க்கத்தை குறித்து நீ என்ன செய்ய முடியும், தெளிவாக பேச முடியும். அன்பாலே மற்ற காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாம் செல்கிற இந்த மார்க்கத்தை குறித்து நன்கு படியுங்கள். இந்த வேதத்தை நன்கு வாசியுங்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவரை சாதிக்கிறதுக்கு தானாகவே நம்முடைய நடக்கையில் வரும். ஏனென்றால் நீ கண்டுபிடிச்ச உண்மையை நீ மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நீ கண்டுபிடிச்ச உண்மையை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது தில்லா, அதாவது நிரூபிப்ப. அப்போ அந்த மாதிரி நீ படிக்க தெரியாமல் உனக்கே தெரியாமல் இருந்தாக்கா உன் மார்க்கத்தை எப்படி போய் மற்றவங்களுக்கு இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் ஆண்டவர்கள் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற மார்க்கம் என்று நிரூபிக்க முடியும். அன்பாவில்லே, அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வேதத்தை பவுல் எப்படியாக கற்றறிந்தாரோ, பவுல் எப்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அவர் எப்படி கற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாமும் கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசுவையும், நாம் செல்கிற மார்க்கத்தையும் சாதிக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். சாதிக்க உள்ளவரை சாதித்து அநேகரை நம்ம இந்த வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவர்களாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை நாங்கள் படித்து ஆண்டவரை ஏனோதானோன்னு படிக்காதபடிக்கு வேதத்தை நேசித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாங்கள் படித்த அந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு முதலாவது நாங்கள் வெற்றியை பார்த்து அநேகருக்கு நாங்கள் சொல்லவும் அநேகருக்கு உம்மை சாதிக்கவும் உதவி செய்யுங்க. பவுல் எப்படியாக உன்னை சாதித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய மார்க்கத்தை சாதித்து பேசினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனை ஆண்டவரை நிரூபித்து காட்டினார் என்று பார்க்கிறோம். அதே போல நானும் நாங்களும் இதை கேட்கப் போகிற ஒவ்வொருவரும் சாதிக்க ஆண்டவரை உண்மை நிரூபிக்க என்னை எங்களையும் பயிற்றுவையும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்படியாக செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் அன்மாலே.
2: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து கர்த்தர் அதிசயமாய் நடத்தி இந்த நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு சுவிசேஷம் 9:26-27 வசனங்கள். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுவினிடத்தில் வருகிறான். அந்த மகன் பிசாசினால் மிகவும் அலைக்கழிக்கப்பட்டவன். அவன் இயேசுவினிடத்திலே தன் மகனை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறான், சிறுவயது துவங்கி அநேகம் தரம் இவனை பிடித்திருக்கிற இந்த ஆவி இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிட்டு கொலை செய்ய பார்த்தது என்று. நீங்கள் நினைச்சா குணமாக்க முடியும் என்று இயேசுவினிடத்திலே முறையிடுகிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு கூடும், நீ விசுவாசித்தா கூடும் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று தன்னை தாழ்த்தி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறும்படிக்கு கட்டளையிடுகிறான். இப்பொழுது அது அவனை மிகவும் அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு, அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு அவன் செத்தவனைப் போல கிடக்கிறான். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறார்கள், அவன் செத்து போய்விட்டான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். அவன் தனியாக வரவில்லை, தகப்பனோடு வருகிறான். அவன் தகப்பன் தான் அவனை இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு வருகிறான். ஜனங்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், அவனுடைய தகப்பன் நிற்கிறான், இயேசு நிற்கிறார். இப்பொழுது அவன் செத்தவனை போல கிடக்கிறான். அப்பொழுது யார் தான் பக்கத்தில் வந்து தூக்கியிருப்பார்கள், அல்லது யார் தான் தூக்கியிருக்க வேண்டும்? நிச்சயமாய் அவன் தகப்பன் ஓடி போய் தூக்கியிருக்க வேண்டும். மற்றவர்கள் அவனை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, அவன் செத்து போயிட்டான், ஒருவேளை செத்துருவான், இனி எழும்ப மாட்டான், இப்படி பலவிதமான பேச்சுகள் இருக்கிறது. அதை தான் வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவன் செத்து போனான் என்று சொல்லத்தக்கதாய் செத்தவன் போல் கிடந்தான் என்று. அப்படின்னா நிச்சயம் அவன் தகப்பன் அவன் அருகே வந்திருக்க வேண்டும், அவனை பார்க்க அல்லது அவனுக்கு என்னாயிட்டு என்று பார்க்க வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான், உலக நேசம் அவனை தேடி வந்து தொடுவதற்கு முன்னே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு தூக்கினார். இதனாலில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியில் உங்களுக்கு பாசம் காட்ட எத்தனை பேர் இருந்தாலும் மெய்யான பாசத்தில் முந்தி கொள்ளுகிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் ஒரு தாய் தன் பிள்ளையை முதல் முதலாவது பார்ப்பது பெற்றெடுத்த பிறகு, ஆனால் கர்த்தர் கருவிலேயே கண்டார். ஆமே, ஒரு தாய் அல்லது தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது, கைகளில் எடுப்பது பெற்றெடுத்த பிறகு. ஆனால் ஆண்டவர் இயேசையா தீர்க்கதரிசியை கொண்டு 46 சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் தாங்கினேன் என்று. ஆமே, நாம் பிறந்த பிறகுதான் நம்முடைய பெற்றோர் ஆணா பெண்ணா என்று பார்த்து பெயர் வைக்கிறார்கள். ஆனால் பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றிலும் நம்மேல் பாசம் காட்ட முந்து நிற்கிறது யாருன்னு கேட்டால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்களை இந்த பூமியில் நேசிக்க யாரும் இல்லைன்னாலும் உங்களை அவர் நேசிக்கிறதுல குறையே வைக்கலை. அல்லது உங்களை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை முந்துகிற எந்த அன்பும் இந்த உலகத்தில் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நமக்கு இயேசு மிக மிக மிக மிக அவசியம். அன்பு காட்டுவதில் முன்னாக அவர் தான் நிற்கிறார். எனவே தான் இரட்சிக்கப்பட்ட அதாவது ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட பார்த்து இப்படி ஒரு பாட்டு பாடினேன், என்

நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு உறவு இருப்பாங்கள்ல, அம்மா அப்பா சகோதரர்கள் யாராவது, ஆண்டவருடைய அன்பை வச்சு பாருங்கள். அவங்க எல்லாருமே ரொம்ப பின்னாடி தான் நிற்பாங்க ஆண்டவருடைய அன்புக்கு முன்பாக. அவ்வளவாய் நம்மை நேசிக்கிற நல்ல தேவனவர், அந்த நேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிழட்டும். நல்ல தகப்பனே, பாசம் காட்டுவதில் முந்தி கொள்கிறவரே, எங்களை தொடுவதற்கும் எங்களை தூக்கி விடுவதற்கும் எங்களை நிறுத்துவதற்கும் எங்களை வாழ வைக்கிறதுக்கும் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கப்பா. லவ் யூப்பா. இந்த அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல, கடைசி வரை நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஐயோ கடவுளே அப்படிங்கிற அலறல் சத்தம் கேட்டு செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த தந்தை ஓடி வந்தாரு. மகன் கண்ல இருந்து ரத்தம் வடிகிறத பார்த்து பதறி துடிச்சாரு. சிறுவன் விளையாட்டா செருப்பு தச்ச ஊசியால கண்ணை குத்திக்கிட்டான். குத்துப்பட்ட கண்ணுக்கு சிகிச்சை கொடுத்தப்போ துரதிருஷ்டமா அடுத்த கண்ணும் பாதிக்கப்பட்டு ரெண்டு கண்கள்லையும் பார்வை போச்சுது. ஆனா அவர் பிற்காலத்துல பார்வை இழந்தோரின் கல்வி கண் திறந்தவர் ஆனாரு. அவர்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயி பிரெய்லி. 6 புள்ளிகள்ல 63 வகை எழுத்துக்களை எழுதி காட்டினாரு. முரட்டு தாள்ல சிறு சிறு துளைகளால அமைக்கப்படும் எழுத்துக்களை விரலால தடவி படிக்கும் முறைய கண்டுபிடிச்சாரு. இது அவர் பெயராலேயே பிரெய்லின்னு அழைக்கப்படுது. 1 நிமிஷத்துல 145 வார்த்தைகளை பிரெய்லி மூலம் வாசிக்க முடியும். பார்வை இழந்த பலர் இந்த புது மொழி மூலம் பட்டதாரிகளாகி இருக்காங்க, வேலை வாய்ப்புகளையும் பெற்றிருக்காங்க. லூயி பிரெய்லி கண்கள்ல பார்வை போயிட்டுதேன்னு துவண்டு போயிருந்தா இப்படி ஒரு கண்டுபிடிப்பு உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா? செய்யும் செயல்கள்ல தடைகள் வரலாம், எதிர்பாராத விபத்துக்களால பின்னடைவு ஏற்படலாம். எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வே அப்படிங்கிற உறுதியோட செயல்பட்டோம்னா அது முடிஞ்சே தீரும். அதுலயும் நாம எடுத்து செய்யும் செயல் நல்ல செயலா இருந்தா நல்ல மக்களும் நமக்கு உதவியா இருப்பாங்க. இது தெரியாம தோல்வியை கண்டு நம்ம துவண்டு போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது நாம போகும் பாதையில உள்ள மேடு பள்ளம் மாதிரி. வெற்றிய கொண்டாடும் நாம தோல்விக்கும் மதிப்பு கொடுக்கணும். எங்கேயோ நாம தவறு செஞ்சிருக்கோம், அதனாலதான் நமக்கு தோல்வி வருது. தவறு செய்யாத மனுஷங்க இங்க யாரும் இல்ல. தோல்விய சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது மூலம் நாம நம்ம தவறுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். சாதனையாளர்கள் எல்லாருமே தோல்விகளை எதிர்கொண்டவங்க தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தோல்விகளை சந்திக்கும் போது நம்மள படைச்ச கடவுளை அண்டி பிடிச்சுக்கோங்க. நம்பிக்கையோட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. சோர்வு இல்லாம விடாமுயற்சியோட முன்னேறும் பலனை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. அப்புறம் என்ன, நீங்க வெற்றியான வாழ்க்கை வாழலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம். நீங்க நீதிமானா துன்மார்க்கனா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் ஐந்தாம் அதிகாரத்திற்குள்ளே நாம் வரலாம்.
2: Let us come to Proverbs chapter 5.
1: நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் முதல் ஆறு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன்.
2: I want to read first 6 verses of chapter 5.
1: நீதிமொழிகள் 5 1 முதல் 6.
2: Proverbs 5 1 to 6.
1: என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்ளுவாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும்.
2: My son, attend unto my wisdom and bow thine ear to my understanding, that thou mayest regard discretion and that thy lips may keep knowledge.
1: பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும்.
2: For the lip So of an immoral woman drip honey, and her mouth is smoother than oil, but in the end she is bitter as wormwood, sharp as two-edged sword.
1: அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது.
2: Her feet go down to death. Her steps lay hold of hell. Lest you ponder her path of life, her ways are unstable, you do not know them.
1: இந்த ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்கள்ல ஏற்கனவே பலமுறை சொன்ன வார்த்தையை மீண்டும் மீண்டும் இந்த ஞானி தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்.
2: In first two verses of chapter 5, the wise man again and again repeats a verse which he has already told to his son.
1: ஞானத்தை கவனி, புத்திக்கு உன் செவியை சாய்.
2: Attend unto my wisdom, bow thy ear to my understanding.
1: அப்பொழுது விவேகத்தை பெற்றுக் கொள்ளுவாய்.
2: That you may regard discretion.
1: உதடுகள்ல அறிவு உண்டாகும்.
2: And thy lips may keep knowledge.
1: திரும்ப திரும்ப ஞானத்துக்கு செவிகொடு செவிகொடுன்னு கேக்குறாரு.
2: So here he says again and again pay attention to wisdom.
1: இப்பொழுது இந்த ஞானத்தை போதிக்கிற இந்த ஞானி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வர்றாரு.
2: So this wise man who teaches this wisdom comes to an important subject.
1: ஒரு பழங்கால பிரச்சனையை அவர் கையாளுகிறார்.
2: So he handles a very old problem.
1: எதை பற்றி பேசுகிறார்?
2: What does he speak about?
1: ஒரு ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார்.
2: He speaks about an immoral woman.
1: இப்போ அநேக காரியங்கள் சில வேளை ஒரு பாலரை சேர்ந்தவாறு வேதத்தில் இருக்கலாம். ஒருவேளை சிலது ஆணை குறித்திருக்கலாம், சிலது பெண்ணை குறித்திருக்கலாம்.
2: So in the Bible, certain things may be mentioned pertaining to one gender. Some things might be mentioning the men alone, some might be mentioning the woman alone.
1: இப்படி சொல்வதினாலே பெண்கள் மேல் பழி சுமத்தி ஆண்களை விட்டு விடுகிறதல்ல வேதம்.
2: It doesn't mean to blame the woman and just leave the men as such.
1: உதாரணமாக,
2: for example,
1: இயேசுவிடத்தில் வந்து விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு யூதர்கள் வர்றாங்க.
2: So these Jews caught a woman red-handed adultery and brought her to Jesus.
1: அவளுக்கு வேதத்தின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இயேசுவிடத்தில் தொந்தரவு செய்றாங்க.
2: They also came and troubled Jesus to give judgment according to the law.
1: ஆனால் இயேசு பெண்ணை மாத்திரம் வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கல, ஆண்களுடைய குற்றத்தை ஆண்டு சுட்டி காட்டினாரு.
2: But Jesus not only accused the woman but also pinpointed the mistake of men.
1: அங்கே உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து போடுனவனே அவனவன் மனசாட்சியில வாதிக்கப்பட்டு வெளியே போயிட்டான்னு
2: பாக்குறோம். So there when Jesus said the one who is just in his life can throw the first stone, then everyone were convicted in them and they left the place.
1: தேவனுடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவர் பாரபட்சம் பார்க்கிறதில்லை.
2: So the God doesn't show any partiality. There is no male or female in the sight of God.
1: சிலவேளை சில எச்சரிப்புகளை ஆண்களினுடைய கதாபாத்திரத்தை வைத்து தேவன் பேசுகிறார், சில கதாபாத்திரங்களை தேவன் வந்து பெண்களை வைத்து பேசுகிறார்.
2: Sometimes the Lord speaks the warnings of using the character of a woman and sometimes using the character of men.
1: நீங்க நினைச்சிர கூடாது வேதத்துல வந்து பெண்களையே ஒரு நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்துல தான், ஒரு தவறான கண்ணோட்டத்துல தான் வேதம் எப்பவுமே போர்ட்ரே பண்ணது. நீங்க நினைக்க கூடாது.
2: You should never consider that the Bible always portrays women in an negative perspective.
1: நீங்க இந்த நீதிமொழிகள்லயே இந்த கடைசி நான்கு அதிகாரங்களை தியானித்துட்டு வர்றோம். அதுல வந்து குற்றம் செய்கிறவர்களை துன்மார்க்கன், அப்புறமா பேதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பாலரை சேர்ந்ததே வர்றதை பார்க்கலாம்.
2: So here, first four chapters where we meditated, we can see wherever it was mentioned about wickedness, it was mentioned as he.
1: அதே வேளையில பெண்களுடைய பெண்கள் சார்ந்த சில குற்றங்களையும் அங்கு வாசிக்கிறோம்.
2: And we can also read about the wickedness of women there.
1: புகழ்ச்சி வரும்போது ஆண்களுக்கும் புகழ்ச்சி இருக்கு, பெண்களுக்கும் புகழ்ச்சி இருக்கு.
2: And when their appreciation comes here, there is also appreciation for men and women.
1: புத்திமான், விவேகி என்று வரும்போதெல்லாம் ஆண் பாலரை குறித்தே பேசுது.
2: So a wise man and the one who is has knowledge, it speaks about the masculine gender.
1: அதே வேளையில வந்து புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, இப்படியும் அதே வேதத்துல வாசி.
2: At the same time we can also read about a wise woman and also a virtuous woman.
1: இது அர்த்தம் வந்து தேவன் பாரபட்சம் காட்டுறாருன்னு கிடையாது.
2: So it doesn't mean the Lord shows partiality.
1: தேவன் தம்முடைய செய்தியை நமக்கு கொண்டு வரும்படி ஆண்களையும் பயன்படுத்துறாரு, பெண்களையும் பயன்படுத்துறாரு.
2: The Lord uses both men and women to bring his message to us.
1: எச்சரிப்பை கொடுக்கும்படி தேவன் ஆண்களையும் பயன்படுத்துறாரு, பெண்களையும் பயன்படுத்துறாரு.
2: The Lord uses both men and women to bring warnings to us.
1: புகழும்படி ஆண்களையும் பயன்படுத்துறாரு, பெண்களையும்
2: பயன்படுத்துறாரு. The Lord uses both men and women to appreciate things.
1: அப்போ தேவனுடைய பார்வையில் ரெண்டு பேர் சரி சமமா தான் இருக்காங்க.
2: So in the sight of God both are equal.
1: ஒருவேளை ஒரு பாலரை சார்ந்த சில குற்றங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அவைகள் ரெண்டு பாலருக்கும் அந்த செய்தி பொருந்தும்ன்றத மறந்துடக்கூடாது.
2: Though there are certain wickedness or sins that are mentioned within one gender, but don't ever forget that is applicable for both the genders.
1: இங்கே பரஸ்திரீ என்று சொல்லப்பட்ட இந்த கதாபாத்திரம் வெறும் பெண்களுக்கு மாத்திரம் பொருந்தாது, இதே குற்றத்தை ஒரு ஆண் கூட செய்ய முடியும்.
2: So here what is mentioned about immoral woman, it is not applicable only for women, but it is also applicable for men.
1: ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணை எடுத்து பயன்படுத்தி இந்த தவறை, இந்த குற்றத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றாரு.
2: But here the Lord uses the character of a female and brings out this mistake in us.
1: பொதுவாகவே ஒழுக்கம் என்று வரும்போது நம்ம உடனே மனசுல என்ன கொண்டு வர்றோம்னா பெண்களுடைய பங்கு தான் ரொம்ப பெரிய பங்குன்னு ஒரு விதமா நம்ம வந்து ஆணித்தரமா சொல்லிறோம்.
2: So generally when you speak about this moral or immorality, we always speak that women has more part in that.
1: அதாவது ஆண்களுக்கு எந்த பங்குமே இல்லாதது போல எல்லா இச்சையையும் எல்லா பாவத்தையும் தூண்டறவங்க பெண்கள் என்பது போல நாம வந்து பெரும்பாலானோர் நம்ம அப்படி பேசிறோம்.
2: So we most of us speak and portray that men have more, don't have much part in that, while women have most of the lust and pleasures and do all kinds of immorality.
1: They only incite such evils அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது.
2: It is not so.
1: பைபிள்ல வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல பரஸ்திரீ என்ன செய்யறான்னு எழுதப்பட்ட அதே வேளையில இயேசு பேசினாரு, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தால் அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொன்னாரு.
2: So here where the Bible speaks about immoral woman, at the same time Jesus also spoke, if you look at a woman with a lustful eyes, it means that you have already committed adultery with her.
1: அப்போ வேதத்துல பல இடங்கள்ல விபச்சாரக்காரன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
2: And many places it is also mentioned as adulterer in a masculine gender.
1: அப்போ ரெண்டுக்குமே இது பொருந்தும்.
2: So it is applicable for both.
1: சரி, இப்ப கருத்துக்குள்ள வருவோம்.
2: So let us come to the subject now.
1: இந்த சப்ஜெக்ட்ட நீங்க இங்க இருந்து வாசித்து தொடர்ந்து அப்படியே நீங்க கொண்டு வருவீர்களானால்,
2: if you continue to read the subject from here onwards,
1: நீங்கள் இதுல என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படினு சொன்னா, இந்த அதிகாரம் முழுவதும் ஆண் பெண் உறவுகளை குறித்து ரொம்ப முக்கியப்படுத்தி இந்த அதிகாரம் முழுவதும் பேசுது.
2: You can see this entire chapter deals with the relationship between men and women.
1: முதலாவது ஒரு காரியத்தை சொல்லி ஆரம்பிக்க விரும்பறேன்.
2: I want to say one thing before we start.
1: இத நீங்க குறித்து கொள்ளணும்னு விரும்பறேன்.
2: I want you to note it down.
1: உறவுகள் என்பது முதலாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றி அமையாத ஒரு பகுதி.
2: First, relationships are integral in man's life.
1: எழுதி கொள்ளுங்க, relationships are integral. ஒரு மனிதன் வந்து தனிமையாக வாழவே முடியாது.
2: A man cannot live alone.
1: தேவன் அப்படி அவனை படைக்கல.
2: The Lord did not create him so.
1: எப்படி ஆகிலும் அவன் இன்னொருவரோடு ஒரு நல் உறவு, ஒரு ஐக்கியம் இல்லாமல் தனித்து அவன் வெற்றி பெற முடியாது, தனித்து ஜெயிக்க முடியாது, தனித்து அவன் உயர முடியாது.
2: He cannot get success, he cannot grow up in his life without having any relationship with any person.
1: அது எந்த வயதினர் இருந்தாலும் சரி.
2: No matter whatever age they might be.
1: குழந்தை பருவத்தில் எப்படி ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய், ஒரு தகப்பனுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவையோ, அதே போல அவர்கள் மரணம் வரைக்கும் அவங்க மற்ற உறவுகளை பல நிலைகள்ல சார்ந்து தான் வாழ்றாங்க.
2: Like how a child requires the care, support and protection of a father and mother right from childhood until their death, they need at least many people in their life to support them and to also grow up in their life.
1: அவங்க they depend on each other to grow, to survive. to increase, to be victorious, they have to depend. தனியாக வாழவே முடியாது.
2: They cannot live alone.
1: இரண்டாவது ஒரு வார்த்தை எழுதுங்க.
2: Second word.
1: இந்த இன்றியமையாத இந்த உறவுகள் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவை.
2: Relationships are important.
1: உறவுகளை நீங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கேஷுவலா எடுத்துக்கொள்ளவே முடியாது.
2: You cannot consider relationships to be very ordinary or casual.
1: அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
2: You have to give more importance to it.
1: அதற்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும்.
2: You should take more care for it.
1: அதற்கு ரொம்ப யோசனையும் ஆலோசனையும் நேரத்தையும் சிந்தனையும் செலுத்தணும்.
2: You have to pay more attention and give more time for it.
1: ரேண்டமாக ஒரு உறவை நான் வளர்த்து கொண்டேன், நான் வந்து சந்தித்தேன், நான் வந்து காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
2: You cannot say and you should not say that I have a relationship in a random way. I have it, I maintain it.
1: அதே போல ரெக்லெஸ்ஸா நான் என் ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்றேன், அதாவது ஒரு கட்டுப்பாடே இல்லாம எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம வந்தது வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் என் லைஃப்பை ரெக்லெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது.
2: And you should not be reckless in your relationships as if you get whatever relationships you get.
1: முதலாவது ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் இன்டெக்ரல், அது வந்து நம்முடைய வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதி. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்றதை மறந்துடாதீங்க. மூன்றாவது, ரிலேஷன்ஷிப்ஸ் ஹாவ் அன் இன்ஃப்ளூவன்ஸ் ஆன் ஆர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் மேல் ஒரு ஆதிக்கத்தை அல்லது தாக்கத்தை உறவுகள் விட்டு செல்லுகிறது.
2: Relationships have an influence on our life.
1: நீங்க எந்த உறவை நீங்கள் கட்டுகிறீர்களோ, எப்படிப்பட்ட உறவுகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர்களோ, எந்த உறவுகளை பின்பற்றி போகிறீர்களோ, அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறாத வடுவை, மாறாத ஒரு ஒரு அழிக்க முடியாத ஒரு முத்திரையை பதித்து விட்டு செல்லுகிறதுன்றதை மறந்துடாதீங்க.
2: Don't ever forget whatever relationships you have built up, whatever relationships you allow in your life, whatever relationships you follow, they leave an influence and they also leave an impact in your life.
1: இது எல்லா விதமான உறவுகளுக்கும் பொருந்தும்.
2: This is applicable for all kinds of relationships.
1: சரீர உறவுகளுக்கு இது பொருந்தும்.
2: It is also applicable for physical relationships.
1: தீயிலே கை வைத்து விட்டு சுடாம யாரும் வர முடியாது.
2: You cannot place your hand in a fire and not get burned.
1: அப்ப நம்ம சரீர உறவுகளை எச்சரிப்பா இருக்கணும்.
2: So you should be very careful about physical relationships.
1: எமோஷனலா நீங்க உணர்வு ரீதியாக ஒருவர் மேல் நீங்க வந்து ஒரு உறவை கட்டுவீர்களானால் அதுக்கும் வந்து ஒரு பின்விளைவு இருக்கு.
2: And if you have a emotional relationship, you will have an effect, after effect for it.
1: ஒரு intellectual relationship, ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த உறவு இருந்தாலும் அதுக்கு ஒரு பின்விளைவு இருக்கு.
2: And if you have an intellectual relationship, there is a consequence for it.
1: அதாவது ஞானியோடு செல்கிறவன் ஞானம் அடைவான், பேதையோடு போகிறவன் பேதையாக தான் இருப்பான்.
2: The one who walks with a wise shall be wise and the one who walks with a fool will be fool.
1: அதே வேளையில நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கட்டும் உறவுகளுக்கும் பின்விளைவு இருக்குன்றதை மறந்துடாதீங்க.
2: And don't ever forget you have consequences for all the spiritual relationships as well.
1: நான் எப்பொழுதும் கோட் பண்ற ஒரு வசனத்தை திரும்ப சொல்றேன்.
2: I want to say a verse which I always quote.
1: 2 தீமோத்தேயு 2:22.
2: 2 Timothy 2:22.
1: ஞாபகம் வைத்துக்கொள்ள ரொம்ப எளிமையான வசனம்.
2: It is very easy to remember.
1: ஆகவே பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு.
2: Flee also youthful lust, but follow righteousness, faith, charity, peace with them that call on the Lord out of a pure heart.
1: அப்போ நீங்க இந்த நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இதனாலே நீங்க பின்பற்றணும்னா தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள உடனே நீங்க சேர்ந்தாதான் இதெல்லாம் அடைய முடியும்.
2: If you want to follow righteousness, faith, charity and peace, only if you follow people who call unto the name of the Lord, only then you can attain these things.
1: இதை இப்படி நான் மாற்றி சொல்ல முடியும்.
2: We can also tell this in this way.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீங்க சேர்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நீதி, சமாதானம், அன்பு, விசுவாசம் இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அடையிறது ரொம்ப லகுவா மாறிடும்.
2: If you have a relationship with the people who call on the name of the Lord, who follow God, then it is very easy for you to attain righteousness, faith, charity and peace in your life.
1: ஆகவே உறவுகள் என்பது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஆதிக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்றது மறந்துடாதீங்க.
2: Therefore we should never forget that relationships have an influence on our lives.
1: இப்போ முக்கியமான குறிப்புக்கு நான் வர்றேன்.
2: Now I come to the important subject.
1: உறவுகள் என்பது முக்கியமானது, இன்றியமையாதது, அது நம்ம வாழ்க்கையில தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லுகிற அதே வேளையில,
2: as we say relationships are integral, important and have influence on our life,
1: இந்த உறவுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி இதற்கு சட்டங்களை கொடுத்து இதற்கு வரையறைகளை வைத்தது தேவன் என்பதை மறந்து போக கூடாது.
2: We should never forget that God is the author and the designer of our relationships, who set it, who put it in place and who brought all the rules and regulations in our life.
1: மனிதனுக்கு உறவு என்றாலே என்னன்னே
2: தெரியாது. Man doesn't know what is relationship.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says,
1: ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படல.
2: There was no suitable partner for Adam.
1: தன்னை போல இன்னொருவரோடு நெருங்கி வருவதற்கு அவனுக்கு யாருமே இந்த உலகத்துல கிடையாது.
2: There is no one for him to come closer with another relationship in this world.
1: அங்க இன்னொரு உறவும் இல்ல, உறவும் காணப்படல.
2: There was no other relationship found and there was no relationship at all.
1: ஆச்சரியம் என்னன்னா, வேதத்தின்படி பார்ப்பீங்களானா, ஆதாம் ஏற்ற துணை எனக்கு வேண்டும் கேட்கவும் இல்ல.
2: And the surprise is that Adam never even asked for a suitable partner.
1: இந்த உறவு அவசியம் என்று கண்டது கர்த்தர்.
2: It is God who saw that it is essential for him.
1: அப்படிப்பட்ட உறவை உருவாக்கினதும் கர்த்தர்.
2: And it is God who designed such a kind of relationship.
1: இந்த உறவில் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்ததும் கர்த்தர்.
2: And it is God who united Adam and Eve in this relationship.
1: மூன்று வார்த்தை சொன்னேன்.
2: I told you three words.
1: முதலாவது சொன்னேன், உறவின் அவசியத்தை கண்டதும் கர்த்தர்.
2: It is God who found the need of this relationship.
1: உறவை உருவாக்கினவரும் கர்த்தர்.
2: It is God who created and designed the relationship.
1: மூன்றாவது, உறவை இணைத்ததும் கர்த்தர்.
2: And it is God who united this relationship.
1: முடிவிலே அந்த உறவை தேவன் ஆசீர்வதிக்கவும் செய்தார்.
2: And at the end the Lord blessed that relationship.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, எப்பெல்லாம் தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறாரோ அதனுடைய முடிவு வந்து எப்பொழுதுமே நல்லதுதான்.
2: Whenever the Lord does something, the end of it is always a blessed and good one.
1: ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் முடிச்சிட்டு ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, அது நல்லது.
2: And you can read in Genesis 1 and 2, or whatever the Lord created, it was written at the end and it was good.
1: அது நல்லது.
2: It was good.
1: எல்லா நல்ல ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிறது. பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து வருகிறது.
2: All good gifts come from the Father of lights.
1: நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர்.
2: Our God is good and always does good.
1: அவர் தீமையை பார்க்க மாட்டார், தீமையை உருவாக்க மாட்டார்.
2: He will never look at evil and never create evil.
1: அவர் நல்லவர்.
2: He is good.
1: அவர் உறவுகளை நீங்க எடுத்துக்கொள்வீங்களா, அவர் உருவாக்கின, அவர் உண்டு பண்ணின உறவுகள் மிக மிக நல்லது.
2: And also if you consider his relationships which he created and designed, they are also good.
1: ஆனா நீங்க ஒரு எச்சரிப்பை நீங்க எப்பவுமே பெற்றுக்கொள்ளணும்.
2: But you have to receive a warning always.
1: தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நல்லது அப்படினு செய்றாரோ, பிசாசு உடனே அதற்கு ஒரு டூப்ளிகேட், ஒரு கவுண்டர் ஃபீட் அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லது போல காண்பித்து தீமையை அவன் உருவாக்குவான்.
2: Whenever God creates something good for the benefit of man, Satan always creates a counterfeit and brings an evil to it.
1: இயேசு சொன்னாரு, நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன்.
2: Jesus said, I came to give life and that the life may be made perfect.
1: Yeah. Abundant.
2: Abundant.
1: Abundant life. பரிபூர்ண ஜீவன் கொடுக்க வந்தேன்.
2: I came to give an abundant life.
1: ஆனால் பிசாசு என்ன செய்றான்?
2: But what does the Satan do?
1: அவன் வந்து என்ன பண்றான்னா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான்.
2: He comes to rob, kill and steal and nothing else.
1: ஆனா எப்படி வருவான் கேட்டா,
2: But how does he come?
1: அவன் வந்து சிங்கம் போல எப்பொழுதும் வெளியே வர்றது இல்ல.
2: He will never come like a lion always.
1: உள்ள சிங்கமா இருந்தாலும்,
2: Though he is a lion inside,
1: உள்ள ஓனாயா இருந்தாலும்,
2: Though he is a wolf inside,
1: வெளியே எப்படி வருவானா, ஆட்டு தோல் போட்டுட்டு தான் வருவான்.
2: He will cover himself like a sheep and come.
1: நல்லது போல காண்பிப்பான்.
2: He will show as if it is good.
1: ஆனா தேவன் எப்படின்னா, நல்லது போல காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல, நல்லதையே நமக்கு தருகிறார்.
2: But God is not that way. He will not show good, but he will give always good.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்க உலகத்துக்கு கூட பாத்தீங்கன்னா, எல்லா ஒரிஜினலுக்கும் ஒரு டூப்ளிகேட் இருக்கும்.
2: Even in this world you can find a duplicate for every original.
1: அதாவது ஏதாவது ஒண்ணு நீண்ட காலம் உழைக்கிற ஒரு பொருள் வந்துச்சுன்னா, அதே பொருள் குறுகிய காலத்துக்கு உரைத்து பின்பு கெட்டு போகிறதுக்கான ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல வந்துரும்.
2: So if you find a product which has a long term, you can also find a product which is which is similar and has short term.
1: வெளியரங்கமாக நேர்மையாக நடத்துற எந்த காரியத்துக்கும் மறைமுகமாக பொய்யாக மாயையாக செய்யற இன்னொரு மாற்று பொருள் ஒன்று வெளியே வந்துரும்.
2: And there is always a secretive thing for everything that is transparent in this world.
1: பாருங்க, நிறைய பேர் வந்து இந்த நிஜத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்த மாயைகளை பின்பற்றாங்க.
2: Many people don't follow and pursue this original, but they follow this fake and duplicates.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவங்களுக்கு அது சுலபமாக கிடைக்குது.
2: Because it is very cheaper.
1: அது சுலபமாக கிடைக்குது.
2: It is very easy.
1: அது குறுக்கு வழியில சம்பாதிச்சிரலாம்.
2: You can gain it in a crooked way.
1: அதிக பிரயாசம் இல்லாமலே சம்பாதிச்சிரலாம்.
2: You can gain it without making much labor.
1: ஆகவே அது ரொம்ப விரும்பறாங்க.
2: Therefore they like it more.
1: ஆனா உடம்ப மறந்துறாங்க.
2: But they forget one thing.
1: இந்த குறுகிய கால காரியங்களை அவங்க குறுக்கு வழியில நேர்மையற்ற விதங்கள்ல அவங்க வாங்கிட்டாலும் பெற்றுக்கொண்டாலும் அதனுடைய ஜீவிய காலம் என்பது எப்பொழுதுமே ரொம்ப குறைந்தது.
2: Though they get these fake ones very easily at a cheaper rate, but these things have very short lifespan.
1: மலிவாக கிடைக்கிற எந்த பொருளை வேணா பாருங்க, அது நீடித்து உழைக்காது.
2: So consider anything that you get a cheaper, they will not last long.
1: இந்த மாதிரி சீப்பான பொருட்களை வாங்குவது சில வேளை ரொம்ப ஞானமான ஒரு காரியத்தை செய்யறது போல ஆரம்பத்துல தெரியும்.
2: So buying such kind of cheap things may appear to be a smart move at the beginning.
1: ரொம்ப கெட்டிகாரத்தனமா நம்ம நடந்துட்டது மாதிரி தெரியும்.
2: As if it appears you are very smart enough to move.
1: ஆனால் இந்த மாயையானது பொய்யானது எப்பமே சடுதியாக நினைத்து பார்க்காத நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும்.
2: But this will bring a sudden and swift disappointment in an unexpected time.
1: அது முடிவுல நம்மள வந்து கெட்டிக்காரர்களா இல்ல நம்ம வாழ்க்கையில பெரிய கோமாளிகளாக நம்மளை காமிக்கும்.
2: And at the end it will not show you as smart but stupid.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்ம அந்த மாயைகளை பின்பற்றி போகும்போது ரொம்ப சீக்கிரத்துல கண்டுபிடிப்போம், ஆரம்பத்துல இன்பமா இருந்தது துன்பமா மாறுதுன்றத கண்டுபிடிப்போம்.
2: So when you follow and pursue these duplicates, very soon you will realize that the thing which appeared to be sweet at the beginning is not so now.
1: இதே கருத்துதான் உறவுகளுக்கும் பொருந்துகிறது.
2: So this same subject of moral is applicable for relationships as well.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: மனிதன் தனிமையா இருக்க கூடாது, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லி ஆண்டவர் மனுஷியை உண்டாக்குகிறார்.
2: The Lord created woman for men that he may not be alone and he created a suitable partner for him.
1: அதை நல்லதுன்னு கண்டாரு, அதை ஆசீர்வதித்தார்.
2: And he found it to be good and blessed it.
1: இப்ப பாருங்க, இந்த கணவன் மனைவி அப்படிங்கற அந்த உன்னத உறவை தேவன் பரிசுத்த ஒரு உறவாக தேவன் அதை உருவாக்குகிறார்.
2: The Lord created this divine relationship of husband and wife to be a holy relationship and blessed it.
1: நீங்கள் எபிரேயர் 13:5 வாசிக்கும்போது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசிப்படாததா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம்.
2: If you read Hebrews 13:4
1: 13:15 நினைக்கிறேன். Okay.
2: 13:4 Hebrews 13:4 it says marriage is honorable in all and the bed undefiled but whoremongers and adulterers.
1: Appo inda vivagathai undaakumbodhu ganamulla da undaakkuraar.
2: So when God created marriage he made it honorable.
1: Adai parisuthama undaakkuraar.
2: The Lord made it holy.
1: Adai nalladhaaga undaakkuraar.
2: The Lord made it good.
1: Adai inbamaaga undaakkuraar.
2: The Lord made it pleasurable.
1: Ana idhukku oru counterfeit பிசாசு கொண்டு வர்றான்.
2: But Satan always creates a counterfeit for it.
1: என்ன counterfeit அது?
2: What is it counterfeit?
1: நீ எதுக்கு இந்த மேரேஜ் process எல்லாம் நீ வந்து நீ தூங்க போய் நீ விலா எலும்பை எடுத்து நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா பணம் கொடுத்து இந்த உறவை நீ வந்து உண்டாக்கிரலாம்.
2: So instead of taking a long process of sleeping, getting your rib taken out and making a woman out of it, instead of doing a long process, why don't you pay money and get this relationship?
1: எதுக்கு நீ ஒரு பெண்ணோட லாங் டைம் கமிட்மெண்ட், அதுக்கு வந்து பேரன உத்தரவாதம் கொடுக்கறது, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் முன்னால சாட்சி சொல்றது, நான் வந்து என்னுடைய பிரமாணங்கள் எல்லாம், இதெல்லாம் எதுக்கு உனக்கு? பெண்ணு தானே வேணும், காசு கூட உனக்கு பெண்ணு வரும்.
2: Why do you want to give all kinds of responsibilities or promises and oaths and have a long term commitment, rather you can give money and get a woman?
1: எதுக்கு நீண்ட நாள் நீ போட்டு உன் மனசை குழப்பிட்டு இருக்கற? குறுக்கு வழியில நான் ஒரு பெண்ணை கொண்டு வர்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான், நீ வந்து அதுக்கு பணம் கொடுத்தா போதும்.
2: So he will also say, why are you confusing yourself for a long time? You just give money and I will get you a woman so you can enjoy it.
1: நீ ஒழுக்கத்தை விட்டு வெளியே வந்தா போதும்.
2: If you come out of that morality,
1: உனக்கு,
2: that is enough.
1: உனக்கு வேண்டியது கிடைக்கும்.
2: You will get what you need.
1: எதுக்கு நீ வாழ்நாள்லாம் ஒரே பெண்ணோட வாழணும்?
2: Why do you want to live with one single woman all your
1: நீ
2: life?
1: நீ எதை ஆசைப்படுறியோ அதை பெற்றுக்கோ, அதை நான் உனக்கு தர்றேன் அவன் சொல்லுவான்.
2: He may say, whatever you desire, you get it and I will give you.
1: நீ எதுக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும்லாம் நினைக்கிற, அதெல்லாம் தேவையில்லை. நீ வந்து எத்தனை வேண்ட பெண்கள் வேணா நீ வைத்துக் கொள்ளலாம், நான் உனக்கு அது வழியை உண்டாக்கி தர்றேன் சொல்லி இப்படி ஒரு கவுண்டர் ஃபீட்ட வந்து உறவுகள்ல பிசாசு எப்பமே கொண்டு வருவான்.
2: So he will also say, why do you want to remain so moral, so good, so holy and proper, why don't you live an immoral life and enjoy your life? And he brings such a kind of counterfeit in your life.
1: இந்த ஒரு கவுண்டர் ஃபீட் தான், இந்த ஒரு ஃபேக், இந்த டூப்ளிகேட் தான் என்னன்னு கேட்டிங்கனா, இங்க வாசிக்கிற சம்பவம் பரஸ்திரி அப்படின்றது.
2: So this counterfeit, this duplicate or fake is the one that we read about immoral. immoral woman here.
1: இவளும் பெண்ணுதான்.
2: She is also a woman.
1: இவளும் நல்ல உறவை வளர்க்க கூடியவள் தான்.
2: She is also capable of maintaining a good relationship.
1: ஆனா இவள் எதற்கு அடையாளமா நிற்கறாள்னு சொன்னா தேவன் உண்டாக்கின சட்ட திட்டங்கள் ஒழுங்குகள் நியமனங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக தாறுமாறாக வாழ்க்கை நடத்தவும் எல்லா விதமான ஒழுக்கக்கேடுகளை சட்டங்களை நொறுக்கி தேவன் உண்டாக்கினதை துஷ்பிரயோகம் பண்ணி உறவுகளை கட்டுகிறேன் என்ற பெயர்ல உறவை பொல்லாத உறவுகளை அல்லது தகாத உறவுகளை கட்டுவதற்கான சுபாவத்திற்கு அவள் அடையாளமாய் நிற்கிறாள்.
2: But she stands as a sign of immoral relationships, immoral behavior, breaking all the rules and regulations and restrictions which the Lord has created to make this relationship an honorable and holy one.
1: இப்போ இங்க நீங்க இந்த ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாம் வசனத்திலிருந்து நீங்கள் வந்து 14 வசனம் வரைக்கும் படித்தீங்கன்னா இது வந்து உறவுகளில் பொல்லாத கள்ள உறவுகளை பற்றி அங்க எழுதியிருக்கிறாரு.
2: So if you read in chapter 5 verses 3 to 14 you can read about the immoral relationships here.
1: இத வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் ஃபேக் ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம்.
2: You can also call it as duplicate or fake relationships.
1: தேவன் உண்டாக்காத தேவன் அனுமதிக்காத தேவன் ஆசீர்வதிக்காத தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உறவுன்னு சொல்லலாம்.
2: You can consider these relationships as relationship which the Lord has not permitted, which the Lord has approved, not acknowledged or taken or accepted.
1: He has not created it. It is not his design. இது அவருடைய டிசைனே கிடையாது.
2: This is not created by God. It is not his design at all.
1: அவருடைய ஒரிஜினலை எடுத்து அப்படியே ஃபேக்கா அதை வந்து செய்து தரமற்ற ஒரு நிலையில பொருளை வெளியே கொண்டு வர்றது போல இது ஒரு தரமற்ற ஒரு உறவு.
2: Like how you take the original and create a fake of it and bring it out. Similarly, this is also a fake design.
1: இல்ல, you bring it out in a lower quality. You compromise on the quality. Substandard quality ல தோற்றத்துக்கு மாத்திரம் ஒரிஜினல் மாதிரி காமிச்சு சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில செய்யறாங்க பாத்தீங்களா, சீப்பா, அத மாதிரி தான் இது.
2: So like how you show the appearance of the original but do it in a very low quality, so it is the same here.
1: ஆனால் நீங்கள் அதே வேளையில 15 வசனத்திலிருந்து நீங்கள் வந்து 20 வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா ஒரிஜினல் என்னன்னு அவர் காட்டுறாரு.
2: But if you read from verse 15 to 20 he shows what is original.
1: ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது. வந்து ரொம்ப ஒவ்வொரு வாலிபனும் படிக்க வேண்டியது, ஒவ்வொரு குடும்ப சகோதரனோ சகோதரியோ கணவனும் மனைவி படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது.
2: So this is a subject very important that should be learned by young people and also husband and wife.
1: நமக்கு முன்பாக ரெண்டுமே நிக்குது.
2: Both are standing before us.
1: ஒரிஜினல் வேணுமா டூப்ளிகேட் வேணுமா?
2: What do you want, whether original or duplicate?
1: விலை உயர்ந்தது வேணுமா விலை இல்லாதது வேணுமா?
2: You need an expensive one or a cheaper one.
1: ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வேணுமா புத்தி இல்லாத ஸ்திரீ வேணுமா?
2: Do you need a wise woman or a foolish woman?
1: நீதி உள்ளது வேணுமா அநீதி உள்ளது வேணுமா?
2: You need just things or unjust things.
1: இது ரெண்டையுமே நமக்கு முன்பாக தேர்வு செய்யும்படி இருக்கிறது.
2: Both are set before us for us to choose.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இப்ப நம்ம வாசித்த வசனம் இருக்கு பாருங்க, 6 வசனம் வரைக்கும் இதுல அந்த ஞானி என்ன ஆர்குமெண்ட் பில்ட் பண்றாருனா, எப்பா நீ தயவுசெய்து ஒரிஜினலை தெரிந்தெடுத்துக்கோ, நீ டூப்ளிகேட்டை தெரிந்தெடுத்தா உனக்கு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு அவர் பேசுறாரு.
2: So until verse 6 as we read here he speaks about he gives an argument, you just choose the original ones, otherwise if you choose the duplicate ones what are the consequences that you will face here.
1: அதாவது உலகத்துல வந்து ஒழுக்கமும் இருக்கு ஒழுக்கமற்றதும் இருக்கு.
2: So there is immorality and also immoral things in this world.
1: இந்த உலகத்துல வந்து பரிசுத்தமும் இருக்கு அசுத்தமும் இருக்கு.
2: There is holy and unholy in this world.
1: ஆனா நீ எதை வேணா தெரிந்து கொள்ற ஒரு விடுதலை சுதந்திரம் உனக்கு இருந்தாலும் இது ரெண்டினுடைய பின்விளைவுகள் ரொம்ப வித்தியாசம்னு அவர் காட்டுறாரு.
2: Though you have the freedom and liberty to choose whatever you want, the consequence and outcome is almost different.
1: இன்னைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பு வந்து ஒழுக்கமற்ற உறவுகள்.
2: Today the title of my devotion is immoral relationships.
1: இந்த ஒழுக்கமற்ற உறவுகளினுடைய பாதகமான பின்விளைவுகள் என்ன?
2: What are the ill effects of this immoral relationships?
1: மூன்று காரியங்களை இந்த வசனத்தை சுட்டி காட்டுறேன் பாருங்க.
2: I want to highlight three things from this word.
1: நீதிமொழிகள் 5:3-4 வசனங்களை பாருங்களேன்.
2: Proverbs 5:3-4.
1: பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையுமாயிருக்கும்.
2: For the lips of an immoral woman drip honey and her mouth is smoother than oil, but in the end she is bitter as wormwood, sharp as two-edged sword.
1: Number 1. இம்மாரல் ரிலேஷன்ஷிப் ஒழுக்கமற்ற உறவுகளினுடைய முதலாவது தன்மை என்னவென்றால் இந்த உறவினுடைய உண்மை தன்மையை நம்மால் தேடியும் காணவே முடியாது.
2: The first characteristic of immoral relationships is immoral relationships are unsearchable.
1: அதனுடைய உண்மை தன்மை, the truth of it, யூ கேன் நெவர் கெட் டு த பாட்டம் ஆஃப் இட். அதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் தேடியும் காணவே முடியாது.
2: யூ கேனாட் ஃபைண்ட் even if you search the truth of it.
1: Inda uravinudaiya unmaiyai neengal purindukollave mudiyadhu.
2: You can never fully understand the relationship.
1: Attraction aladhu adinudaiya kavarchi romba balamaga irukum.
2: The attraction will be very strong.
1: Aarambangal romba vaakurudhi kodupadhaga irukum.
2: The beginnings will be very promising.
1: Anal adarku pinbaga marindirukkira theemai ஒரு நாள் ஆரம்பத்துல தெரியவே தெரியாது.
2: But the danger that is hidden is never shown at the beginning.
1: எப்படி பிரசன்ட் பண்ணது பாருங்க, இந்த தீமை எப்படி தன்னை பிரசன்ட் பண்ணது பாருங்க.
2: How does this evil present itself?
1: நீங்க பாருங்க, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகுமா, அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவா இருக்கும்.
2: For the lips of an immoral woman drip honey and her mouth is smoother than oil.
1: ஒண்ணு மறந்துடாதீங்க, evil never presents itself as evil. தீமை எப்பொழுதுமே தன்னை தீமை என்று அது ஒரு நாளும் எடுத்து வைக்காது, அது தன்னை பிரதிபலிக்காது. உண்மையா இல்லையா? எந்த திருடங்க தான் வெளியில போகும்போது தான் திருடன்னு சொல்லி சொல்லிட்டு போவான்?
2: So which thief will say that is a thief when he goes outside?
1: எந்த கொலகாரன் நான் கொலகாரன்னு சொல்லி பேட்ஜ் மாட்டிட்டு போவான்?
2: So which murderer will have a badge that is a murderer?
1: எந்த பணத்தை ஏமாற்றுகிறவன் நான் ஒரு ஸ்விண்ட்லர், நான் எல்லாருடைய பணத்தை ஏமாற்றுவேன் சொல்லி பேட்ஜ் குத்திட்டு போவானா?
2: So can you find a swindler having a badge that is a swindler?
1: அவனுடைய வாய் எப்படி இருக்கும்னா தேன் கூடு போல தான் இருக்கும்.
2: His mouth would be like a honeycomb.
1: திருடன் வந்து நல்லவனிலும் சிறந்த நல்லவனாக தன்னை காண்பித்துக் கொள்வான்.
2: A robber will show himself to be good, more good among the good people.
1: அவன் ரொம்ப பிரகாசமாய் தெரிவான்.
2: He will be more brighter.
1: எல்லாரும் அவனை நம்பத்தக்க விதமாய் அவன் தன்னை வெளிப்படுத்துவான்.
2: He shows a person himself to be more trustworthy.
1: ஆனால் அவருடைய உண்மையை ஆராய்ந்து முடியவே முடியாது.
2: But you cannot search his truth at all.
1: பாருங்க, நீங்க இங்க நடக்கிறது என்னன்னா, வைத்த பிரசன்டேஷன் எப்படின்னா ரொம்ப ப்ராமிசிங், ரொம்ப வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தது. பேச்சு ரொம்ப நல்ல பேச்சு தான், வாயிலிருந்து வருகிற சொற்கள் எல்லாம் எண்ணெயை போல அவ்வளவு மெருதுவாக இருக்கிறது.
2: Here our presentation is very strong. She our promises are very good, promising, and also our words and the mouth was very smooth and like oil.
1: ஆனால் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வைத்திருந்தது என்னன்னா, அவளுடைய காலடி, சாரி நீங்கள் நான்காம் வசனத்தில், செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பு, இருபுறம் கட்டி கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும்னு பார்க்குறோம்.
2: But in the end she is bitter as warm wood, sharp as two-edged sword.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: இது வந்து ஆரம்பத்தில் தெரியாது, போக போக அது வெளிப்படும்.
2: So this is not evident in the beginning, but it will be seen as time goes.
1: நீங்க ஆரம்பத்தில் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் இது கண்ணுக்கு தெரியாது.
2: You cannot find it, it is unsearchable even though you do many kinds of research.
1: இது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து பிரமிப்படைவாங்கனா, ஆரம்பத்தில் இனிப்பா எது இருந்துச்சோ அதுவே கொஞ்ச நேரத்தில் கசப்பாயிடும்.
2: So many people will be amazed because which appeared to be sweet at the beginning becomes bitter as time goes by.
1: ஆரம்பத்துல ஒழுகிறது போல இருந்தது இப்ப பட்டயம் போல உருவிட்டு நிக்கும்.
2: The thing which appeared to be dripping at the beginning will be like a sharp sword now.
1: ஆரம்பத்துல ஆபத்தில்லாதது போல இருந்தது முடிவுல வந்து பயங்கரமா நிக்கும்.
2: The thing which appeared to be not danger at the beginning appears to be a great danger.
1: ஆரம்பத்துல நம்ம மகிழ்விக்கிறது போல உள்ளது முடிவுல வேதனையாக மாறிரும்.
2: The thing which appeared to give more joy at the beginning remains a pain.
1: ஆரம்பத்துல வா வா வானு கவருகிற அதே காரியம் கொஞ்ச நாள்ல அதுக்கு இடம் கொடுத்துட்டா அது நம்மள பயமுறுத்துற காரியமா மாறும்.
2: The thing which attracted you in the beginning it becomes as scary as time goes.
1: நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இந்த காரியங்கள்ல.
2: Should be very careful in about this.
1: இந்த கள்ள உறவுகள், தகாத உறவுகள், ஒழுக்கமற்ற உறவுகள் பொதுவாகவே அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப உண்மை தன்மை உள்ளது போல அது தெரியும்.
2: So these immoral relationships or fake or duplicate relationships will be very brighter and appear as if they are very true and
1: intimate. நீதிமொழிகள் 7 அதிகாரம் 13 ல இருந்து 15 வாசிங்கனா,
2: if you read Proverbs 7:13-15,
1: அங்கே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அவள் என்ன செய்கிறாள்னா, இந்த வாலிபனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குதான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன், அதனால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என்று சொன்னாள்.
2: Yes, she says, she caught him and kissed him with an impudent face. She said to him, I have peace offerings with me. Today I have paid my vows. So I came out to meet you diligently to seek your face and I have found you.
1: எப்படி ஒரு பிரசன்டேஷன் பாருங்க, அப்பீல் பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லுகிறாள் நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெண்.
2: So here she appeals herself as she is a spiritual woman.
1: நான் சமாதான பலிகளை எல்லாம் இப்பதான் செலுத்திட்டு வந்திருக்கிறேன்.
2: I have paid all the peace offerings now.
1: இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்.
2: Just now I came out of prayer.
1: இப்பதான் ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன்.
2: Just now I completed my fasting.
1: இப்பதான் பைபிள் ரீடிங் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன்.
2: Just now I finished my Bible.
1: ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பை அவள் கொடுக்கிறாள்.
2: She gives a very good appeal and presentation.
1: சமாதான பலி கொடுத்துட்டு வந்தேன்.
2: I gave a peace offering.
1: என்ன வந்து நீங்க சந்தேகப்படாதீங்க.
2: You don't doubt me.
1: என்ன பார்த்து நீங்க வந்து முகம் கோணாதீங்க.
2: You don't turn away your face.
1: எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இருக்கு.
2: Even I have a spiritual life.
1: நான் கூட பலி எல்லாம் செலுத்துவேன்.
2: I also pay offerings.
1: அப்போ ஒருவன் வந்து தனக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை விட்டு வெளியே வர்றதுக்காக இது ஒரு அட்ராக்ஷன்.
2: So this is an attraction for a person to come out of that protection.
1: நான் என்ன நீங்க நம்பலாம்.
2: You can trust me.
1: அப்படின் சொல்லி அடுத்த வசனத்துல 15 வசனத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன்.
2: Verse 15 says, I came out to meet you diligently to seek your face.
1: அதாவது நான் ரொம்ப ஆவிக்குரியவள் மாத்திரம் இல்ல, நான் ரொம்ப அன்புள்ளவள்.
2: I'm not only spiritual, I'm more loving.
1: உன்னை யாருமே இப்படி தேடி இருக்க மாட்டாங்க, நான் தான் தேடி தேடி வர்றேன்.
2: No one would have sought you, but I come seeking you.
1: யாருமே உன்னை இப்படி விசாரிச்சிருக்க மாட்டாங்க, நான் தான் உன்னை விசாரிக்கிறேன்.
2: No one would have inquired you, but I am inquiring you.
1: யாருமே உன் மேல இவ்வளவு அன்பு காட்டி இருக்க மாட்டாங்க, நான் தான் உனக்கு அன்பு காட்டுறேன்.
2: No one would have showed such a kind of love upon you, but I'm showing this love.
1: யாருமே இந்த மாதிரி பாசம் காமிச்சிருக்க மாட்டாங்க, நான் தான் பாசம் காட்டுறேன்.
2: No one would have showed such a kind of care, but I care for you.
1: யாருமே இத்தனை மெசேஜ் உனக்கு அனுப்பி இருக்க மாட்டாங்க.
2: என்ன
1: இந்த உறவு வந்து எப்படிப்பட்டதுன்னா, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல உண்மை தன்மை இருக்காது.
2: But if you search this relationship, there will be no honesty in that.
1: ஏன்னா அதுல வந்து வெளிச்சம் கிடையாது, வெறும் இருள் தான்.
2: Because there is no light, only darkness.
1: அதுல உண்மை இருக்காது, அது முழுவதுமாகவே பொய்யினால் கட்டப்பட்டது.
2: There will be no true answers, but it is just full of lies.
1: நீங்க பொதுவா பாருங்க, இந்த நேர்மையற்றவர்கள் ஒழுக்கமற்ற உறவுகள்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, அவங்க பின்னணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து அவங்க ரொம்ப தெளிவு விளக்கம் கிடைக்காது.
2: So if you just search the background of this immoral people, you cannot find a good background about it.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க பொதுவா ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா வந்து பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட், எங்க தயாரிச்சாங்க, தயாரித்த இடத்தினுடைய அட்ரஸ் எல்லாமே கிளியரா இருக்கும்.
2: If you look at the original product, you can see where it was manufactured, date of manufacture, batch number, everything will be very clear.
1: ஆனா நீங்க டூப்ளிகேட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க.
2: But take a duplicate product and see.
1: அட்டையும் பாருங்க, பொருளையும் பாருங்க, டப்பாவை பாருங்க, எங்க பாத்தீங்கனாலும் எங்க தயாரித்தது அப்படிங்கறதே எழுதி இருக்காது.
2: Look at the product or the out of box, whatever you see, you cannot find where it was manufactured.
1: எங்க என்னைக்கு தயார் பண்ணாங்க தெரியாது.
2: You cannot see the date of manufacture.
1: வேடிக்கை என்னன்னு கேட்டீங்க, இந்த டூப்ளிகேட்ல பொதுவாவே வேலையே எழுதி இருக்க மாட்டாங்க.
2: And the more funny thing is, you cannot find the price written on it.
1: நீங்க எதுல போய் நீங்க உண்மையை தேடணும், கண்டுபிடிக்கணும், you have to get to the bottom of this and போனா அதுக்கு வந்து சரித்திரமே இல்லாதது போல இருக்கும்.
2: If you want to go to the bottom of this, you cannot find a history of it.
1: பொதுவாகவே இந்த கள்ள உறவுகள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தங்களுடைய உண்மையான கதையை வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: Truly, see, these immoral relationships will never tell their true story out.
1: அப்படி வழுவி, இப்படி வழுவி, அப்படி நழுவி, ஏதாவது ஒரு கதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவை வந்து இந்த பொறி, அதுல அவனை சிக்க வைக்கணும், அதான் தேவை.
2: So they just say this or that and many stories, build up stories and just want to build a trap to just track them.
1: இது வந்து only emotions, மேல emotion தான் இருக்குமே தவிர உள்ள எந்த history நீங்க தேடினீங்கனா எந்த இதும் concrete-ஆ நீங்க கண்டுபிடிக்க விடவே மாட்டாங்க.
2: You can only find emotions there, but there will not be a concrete history to find out.
1: வெளிய ரொம்ப பிரகாசமும் ஒளிரதலும் இருக்குமே தவிர உள்ள வந்து உண்மை இருக்காது.
2: Outwardly it might be very bright and light, but there will be no truth inside.
1: அதுதான் அவர் சொல்லுகிறார். முதலாவது, இந்த பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும்.
2: That's what he says, the lips of an immoral woman drip honey and her mouth is smoother than oil.
1: ஆனால் முடிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனா, அது வந்து உருவின பட்டயம் போல இருக்கும், அது வந்து கசப்பா இருக்கும்.
2: But in the end, she is bitter as wormwood and sharp as two-edged sword.
1: இந்த ஒழுக்கமற்ற உறவுகளினுடைய முதலாவது தன்மை வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது.
2: The first characteristic of immoral relationships are they are unsearchable.
1: அதோட உண்மையை கண்டுபிடிக்க முடியாது.
2: You cannot find the truth.
1: இரண்டாவது அவர் சொல்கிறார் பாருங்க, ஒழுக்கமற்ற உறவுகளை குறித்து ஏன் நம்ம எச்சரிப்பா இருக்கணும்னா, மறுபடியும் வாசிங்க நீங்கள் நீதிமொழிகள் 5:5 பாருங்க.
2: Second one, read Proverbs 5:5.
1: அங்க வாசிக்கிறோம், அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும்.
2: Her feet go down to death, her steps lay hold of hell.
1: அப்ப இரண்டாவது இந்த கள்ள உறவுகள், பொல்லாத உறவுகள், ஒழுக்கமற்ற உறவுகளுடைய இரண்டாவது எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதோட உண்மையை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்றது மாத்திரம் இல்ல, இரண்டாவது அதுல எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்பது இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம்.
2: So the thing, the characteristic of immoral relationships is not only they are unsearchable and second they are unsafe.
1: அதாவது பொதுவாகவே என்ன டூப்ளிகேட் பொருளை நீங்க வாங்குனீங்கனாலும் பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இருக்கவே இருக்காது.
2: Usually when you buy a duplicate product they give no thought for safety at all.
1: அதாவது பாதுகாப்பு என்பதை ரொம்ப அசட்டையா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க.
2: They take safety for granted.
1: அவங்களுக்கு வந்து இந்த நடைமுறைகள், ஒழுங்குமுறைகள், அவங்களுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கவே இருக்காது.
2: They don't have any rules or regulations and checks and balances.
1: ஏதோ ஓகே.
2: Everything is okay.
1: உங்களுக்கு என்ன வேணும் அதை நான் தரேன்.
2: What you need I will give you.
1: இது வந்து நாளைக்கு ஆபத்தா வருமா, இது வந்து ஏதா பாதிப்பு அதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பொருள் வேணும் எடுத்துட்டு போங்க அவ்வளவுதான்.
2: Don't ask if this brings any danger or any problem. You don't ask that but you take this product.
1: நாங்க வந்து மற்றவங்கள ஒரிஜினலா ரொம்ப யோசியோ செய்வாங்க, நாங்கலாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம்.
2: So other original product they will just think about it and do but we just want what size you want we will do it.
1: எந்த சோதனையும் அதுல இருக்காது.
2: There will not be any checking in that.
1: எதுவுமே நிலையா இருக்காது.
2: Nothing is constant.
1: அளவு
2: வெடிக்காது. So I can tell you for 99% that in original mobile phones that battery will not burst.
1: ana yen apdi vedikaduna adha vandu pala mani neram adha vandu avlo testing pandranga.
2: It's because they tested for many hours.
1: Adha seiyradhukku munnala aaraichi pandranga, seiyum bodhu jagradhaya seiranga, seidhu mudicha peruku pala mani neram aludhu pala vidhamana levels la adha check pandranga.
2: So even before manufacturing they tested and also while manufacturing they will test it and after manufacturing they will also test for in many levels.
1: நீங்க டூப்ளிகேட் பொருளுக்கு முன்னாலேயும் ஆராய்ச்சி கிடையாது, செய்யும் போதும் ஒரு கட்டுப்பாடு இருக்காது, முடிச்ச பிறகு டெஸ்டிங்கும் கிடையாது.
2: பட் இன் டூப்ளிகேட் ப்ராடக்ட் தேர் இஸ் நோ ரிசர்ச் பிஃபோர் டூயிங் இட் அண்ட் தேர் இஸ் நோ கைண்ட் ஆஃப் எனி டெஸ்டிங் வைல் தே டூ இட் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் டூயிங் தே வில் நாட் டெஸ்ட் இட் அட் ஆல்.
1: இப்போ நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்னால வர்ற செலவு அவங்க குறைச்சிடறான் பாருங்க, ஐயோ சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கிடுறாங்க.
2: So our people, since they low down the price of testing process, they get it for cheap, so they buy it.
1: அதனால முடிவு என்ன?
2: So what is the end of it?
1: திடீர்னு பேசிட்டு இருக்கும் வெடிச்சிருச்சு, காதே போயிருச்சு.
2: So suddenly as they were speaking on the mobile phone, it burst out and their ears gone.
1: இறந்தே போனவங்க இருக்காங்க.
2: There are people who died.
1: ஒழுக்கமற்ற உறவுகள் இப்படிப்பட்டதுதான்.
2: Immoral relationships are the same.
1: Packaging ரொம்ப நல்லா இருக்கும்.
2: Packaging may appear good.
1: Presentation ரொம்ப நல்லா இருக்கும்.
2: Presentation is good.
1: அது நமக்கு கிடைப்பது ரொம்ப மலிவாக, ரொம்ப சீக்கிரமாக, துரிதமாக கிடைக்கிறது மாதிரி தெரியும்.
2: It may appear that you get it more easily and very cheaper.
1: ஆனால் அது ரொம்ப ஆபத்தானது.
2: But it is very dangerous.
1: நல்லா கவனிங்க, உறவுகள் என்பது ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா கவனிக்கப்பட வேண்டியது.
2: Relationships are to be taken care of.
1: உறவுகள் என்பது மிகவும் வல்லமை உள்ளது.
2: Relationships are powerful.
1: நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய பின்விளைவை விட்டு செல்லக்கூடியது.
2: They can influence and leave a great impact in our life.
1: இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உறவுக்குள்ள நீங்க உள்ள வரும்போது நீங்க மிக எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் கையாள வேண்டும்.
2: When you enter such kind of big relationships you should be very cautious about it.
1: நீங்க பொதுவா நீங்க இந்த fakes duplicates எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க கொண்டு போனீங்கன்னா அது கேரண்டி வாரண்டிலாம் இருக்காது.
2: So if you take the look at this fakes and duplicate ones there is no guarantee or warranty for it.
1: யாருமே பொறுப்பெடுக்க மாட்டாங்க.
2: No one will take responsibility.
1: தெரியலங்க எங்க அனுப்புறேன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க அனுப்புறேன்னு எங்களுக்கு தெரியாது.
2: They will say we don't know where it came from and we don't know where we have to send it.
1: சொல்லுவேன் இது ரொம்ப ஆபத்தானது.
2: I tell you it is very unsafe.
1: அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 7:21-23 வாசிக்கும்போது,
2: That's if read Proverbs 7:21-23.
1: வேதம் சொல்லுது, ஆரம்பத்தில் தேனுலக பேசி அவனை மயக்கி ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் பேசி கொண்டு போன பெண்ணினுடைய செய்கையின் முடிவை பாருங்களேன்.
2: Look at the end of the woman who spoke very spiritual words and who showed loving words. And what is the end of it here?
1: தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான்.

0: ஆபத்தானவை, பாதுகாப்பில்லாதவை.
1: Second, immoral relationships are unsafe.
0: கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு.
1: At last I want to say a word and finish it.
0: ஒழுக்கமற்ற அல்லது உண்மையற்ற உறவுகள், அதே வசனம் நீதிமொழிகள் 5:6 பாருங்க.
1: Proverbs 5:6.
0: ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது.
1: Lest you ponder our path of life, our ways are unstable, you do not know them.
0: மூன்றாவது ஒரு குறிப்பு எழுதி கொள்ளுங்க.
1: Right on the third point.
0: ஒழுக்கமற்ற தீய உறவுகள் நிலைத்தன்மை இல்லாதவை, நிலையற்றவை.
1: Immoral relationships are unstable.
0: அந்த வார்த்தையை பாருங்களேன்.
1: Look at the word here.
0: அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும்.
1: Her ways are unstable.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: எதிலுமே ஒரு கான்ஸ்டன்டே இருக்காது.
1: There will not be a constant in anything.
0: அத வந்து நீங்க 100%க்கு 100 நம்பவே முடியாது.
1: You cannot trust it 100%.
0: பாருங்க, ஒரு திருமணம் என்று வைத்துக் கொள்வீர்களானால்,
1: if you consider a marriage,
0: அது வந்து எதன் மேல் கட்டப்படுதுனா ஒரு அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுது.
1: It is built upon a foundation.
0: என்ன அஸ்திவாரம்?
1: What is that foundation?
0: தேவனே அதற்கு அஸ்திவாரம்.
1: It is God who is the foundation.
0: தேவனே அதை உருவாக்கினார்.
1: It is God who created it.
0: தேவனே அதை ஆரம்பித்தார்.
1: It is God who authored it.
0: தேவனே அதை ஆசீர்வதித்தார்.
1: It is God who blessed it.
0: தேவனுடைய வார்த்தையின் மேல் அந்த வீடு கட்டப்படுகிறது.
1: That house is built upon the word of God.
0: அப்போ அதுக்கு ஒரு பின்னணி, அதற்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது.
1: So there is a background, there is a stability for it.
0: அதற்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது.
1: There is a foundation for it.
0: ஆனா ஒரு கள்ள உறவுக்கு என்ன அஸ்திபாரம் இருக்கு?
1: But what kind of a foundation does a toxic relationship
0: சொல்லுங்க பாப்போம், என்ன அஸ்திபாரம் இருக்கு?
1: What foundation does it have?
0: எந்த அஸ்திபாரமும் கிடையாது. லீகலாவும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாவும் கிடையாது, சோஷியலாவும் கிடையாது.
1: So it has no foundation legally or spiritually or socially.
0: சட்டப்படியும் நீங்க எந்த முடிவு எடுக்க முடியாது, ஒரு ஒரு நிலையை கொண்டு வர முடியாது, ஆவிக்குரிய நிலையிலேயே நீங்க ஒரு பதிலை சொல்ல முடியாது, சமுதாயத்திலே நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எல்லா இடத்திலையும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற, நிலையற்ற ஒரு நிலைதான் இந்த ஒழுக்கமற்ற உறவுகள்.
1: So you cannot give an answer legally or spiritually or even socially, it is not accepted. That has no foundation at all in this world.
0: அதுல இருக்குறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச்சு, உணர்ச்சிகள், இதுதான் இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது.
1: There will be only emotions and words, but nothing else.
0: அந்த உறவை பார்த்தா இன்னும் அப்படியே உறுதியான உறவு மாதிரி இருக்குமே தவிர அதுக்கு உண்மை ஆழத்துல அதுக்கு அஸ்திபாரம் கிடையாது.
1: It may appear to be stable, but deep inside there is no foundation at all.
0: இந்த பொதுவா அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நிலை இல்லாம அப்படியே தள்ளாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த உறவும்.
1: So it is like a drug addicts who take drugs who remain unstable.
0: ஒரு ட்ரக் எப்படி ஒருத்தனை டீஸ்டெபிளைஸ் பண்ணுமோ, கள்ள உறவும் ஒரு மனுஷனை டீஸ்டபிளைஸ் பண்ணிடும். அவன் எங்க போறான்னு தெரியாது, யாரை சார்ந்து கொள்ளணும் தெரியாது, யார்கிட்ட சொல்லணும் தெரியாது, எப்படி வெளியே வரணும் தெரியாது, அப்படியே அதனுடைய போதையில அவன் சிக்கிடுவான்.
1: லைக் ஹவ் அ ட்ரக் டீஸ்டபிளைசஸ் எ பர்சன், சிமிலர்லி திஸ் இம்மோரல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ டீஸ்டபிளைசஸ் எ பர்சன். யூ டோன்ட் நோ வேர் டு கோ, ஹூம் டு டெல், அண்ட் ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட்.
0: இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து சிம்சன் தான்.
1: எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சாம்சன்.
0: ஒரு அவசியமற்ற, ஒரு பொல்லாத உறவுல காலை வச்சுட்டு கடைசியில வேதம் சொல்லுது எப்படிதான் அவன் வெளியே வர முடிஞ்சதுன்னா, சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்மா விசனம் கொண்டதுன்னு பாக்குறோம்.
1: So he entered into an immoral, unnecessary relationship, and how did he come out helpless? His soul was vexed to death.
0: She vexed him to death. பேசி பேசியே அவனுடைய ஆத்மாவை சாகடித்தாள்.
1: So she pestered him and killed his soul.
0: கடைசில பாத்தீங்கன்னா தானே சாக வேண்டும் என்று விரும்புற அளவுக்கு ஆயிட்டான்.
1: And at last he decided to die.
0: கடைசி அவன் ஜெபம் என்ன?
1: What was his last prayer?
0: ஆண்டவரே, என் கண்களை குணமாக்கும், என்னை மீண்டும் நியாயாதிபதி ஆக்கும். நான் ஜெபம் பண்ணா.
1: Did he pray, Lord, heal my eyes and make me a judge again?
0: ஆண்டவரே, நான் இந்த பெலிஸ்தியரோட படிவேனாக.
1: Lord, let me die with the Philistines.
0: அதுக்காக என்ன பலப்படுத்தும்.
1: Therefore strengthen me for that.
0: யூதாஸ் பாருங்க.
1: Look at Judas.
0: ஆண்டவரோடு இருக்கிற நல்ல உறவை விட்டுட்டு போய் பிரதான ஆசாரியர்களோடு போயிட்டு கள்ள உறவு, அதுல ஒரு காசு வேற.
1: So he left a good relationship with God, but rather went to this high priest and had a bad relationship for money.
0: ஆனா முடிவு என்னன்னா, அந்த உறவுல வந்து ஃபவுண்டேஷன் இல்லாதனால பிரச்சனை வந்த உடனே திருப்பி அவன் வந்து பிரதான ஆசாரியர்கிட்ட போயிட்டு இந்த காசை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா அது ஊம்பாடுன்ட்டாங்க.
1: But since there was no foundation in the relationship, when there was a problem, he went back to his high priest and asked for the problem and gave the money. He said, that is not our problem, you take care of yourself.
0: இது எங்க பிரச்சனை கிடையாது.
1: This is not our problem.
0: அது ஊம்பாடு, என்னன்னா செய்.
1: That is your problem, you do as you want.
0: கடைசில முடிவு என்னன்னா, நான் கொண்டு
1: செத்தான். At end he hanged himself to death.
0: இம்மோரல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்க.
1: We should be very careful about immoral relationships.
0: ஏன்னா முடிவுல வந்து நீங்க பெற்றோர்ட்டையும் ஓட முடியாது, நீங்க எந்த மனுஷனையும் ஓட முடியாது, சட்டத்தையும் ஓட முடியாது, நீங்க யார்ட்டையும் ஓட முடியாது.
1: But at the end, because you cannot run to your parents or run to other persons, run to the law or to any person.
0: சபைட்டையும் ஓடி வர முடியாது.
1: You cannot run to the church.
0: யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
1: No one will help you.
0: யாரும் உங்களை தூக்கி ஓட முடியாது.
1: No one can uphold you.
0: அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம்.
1: It is a very

0: dangerous place.
1: அது ஒரு நிலை இல்லாத ஒரு இடம், ஃபவுண்டேஷன் இல்லாத இடத்துல நீங்க வந்து பில்டிங் கட்டாதீங்க.
0: You don't build a building where there's no foundation.
1: நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம்.
0: Don't spoil your life.
1: கர்த்தருடைய வசனத்தின் மேல் உங்கள் உறவுகள் அஸ்திபாரம் போடுங்க.
0: If you lay your foundation upon the word of God.
1: அதுல என்ன புயல் வரலாம், போராட்டம் வரலாம், மழை வரலாம், ஒண்ணுமே அசையாது.
0: No matter winds may blow, floods may come and hit it, nothing will happen.
1: உங்களுக்கு ஒன்று சொல்றேன்.
0: I tell you one thing.
1: நல்ல உறவோ கள்ள உறவோ ரெண்டுக்குமே பிரச்சனை உண்டுங்க.
0: No matter whether it's good relationship or immoral relationship, there is problem for both.
1: ரெண்டு வீட்டின் மேலையும் மழை வரும்.
0: The rains will come upon both the houses.
1: கற்பாறையின் மேல் கட்ட வீட்லயும் சரி, மணன் மேல் கட்டின வீட்லயும் சரி, மழையும் வரும், வெள்ளமும் வரும், காற்று அடிக்கும்.
0: Rain will descend, winds will blow, floods will hit upon both the houses that is built upon rock and also sand.
1: ஆனா ஒண்ணுதான் நிக்கும்.
0: But one will remain.
1: எது தெரியுமா?
0: You know what is that?
1: தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட ஒரு உறவு.
0: A relationship that is built upon the word of God.
1: நாம ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
0: Let us make a decision.
1: நம்ம கட்டுகிற உறவுகள் தேவனுடைய வசனத்தின் மேல் இருக்கா?
0: The relationship that we built, is it upon the word of God?
1: தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றிருக்கா?
0: Has it received the approval of God?
1: தேவனுடைய ஆசீர்வாதம் அதுல இருக்கா?
0: Is there blessings of God upon it?
1: ஆண்டவரே, அப்படிப்பட்ட உறவுகளை என் வாழ்க்கை முழுவதும் கட்டிக்கொள்ள கிருபை தா.
0: Lord, give me grace that I may build such kind of relationship all through my life, Lord.
1: நான் வசனத்தை பேசுகிறது வந்து வெறும் ஒரு ஆண் பெண் உறவுக்கு மாத்திர நான் பேசல.
0: So as I speak this word, I'm just not speaking the relationship between a man and a woman alone.
1: நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உறவுகளின் பகுதிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க.
0: Just think about all the relationship that you have in your life.
1: நம்முடைய குடும்ப உறவுகள்,
0: your family relationships,
1: நண்பர்களோடு இருக்கிற உறவுகள்,
0: your relationship with your friends,
1: சபையோடு இருக்கிற உறவுகள்,
0: your relationship with the church,
1: ஒரு ஊழியனோடு இருக்கிற உறவுகள்,
0: your relationship with your pastor,
1: வேலை ஸ்தலத்தில் இருக்கிற உறவுகள்,
0: your relationship in your workplace,
1: எல்லா இடத்திலேயும்,
0: in every places,
1: அஸ்திபாரமுள்ள ஒரு உறவாயினை வைத்துக்கொள்.
0: Lord, let my relationship have a foundation.
1: என் உறவுகள்ல இந்த மூன்று காரியம் இருக்கணும்.
0: These three things should be in my relationships.
1: என் உறவுகள் வந்து தோண்டியும் தேடப்பட முடியாத ஒரு உறவா இருக்க கூடாது.
0: My relationship should not be unsearchable one.
1: என்னோட உறவுகள் பாதுகாப்பற்றதா இருக்க கூடாது.
0: My relationship should not be unsafe.
1: என்னோட உறவுகள் அஸ்திபாரம் இல்லாமல் நிலையற்ற மாறி மாறி விகாரப்படுகிறதா இருக்கக்கூடாது.
0: My relationships should not be unstable without any foundation.
1: ஆண்டவரே, என் உறவுகளை நான் ரொம்ப ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கிருபை தா.
0: Lord, give me grace that I may keep my relationships very carefully, Lord.
1: ஜெபம் பண்ணுமா?
0: Shall we pray?
1: அன்பின் ஆண்டவரே, நீர் எதை நன்மையாய் செய்தாலும் பிசாசானவன் அதற்கு ஒப்பனையாக ஒரு பொய்யான மாயையை, உண்மையற்ற ஒரு fake அவன் உண்டாக்குகிறான் என்பதை நாங்கள் கவனித்தோம்.
0: Lord, our loving God, we also saw that whatever you do for the benefit of men in a good way, but Satan always creates a counterfeit and a duplicate of it, Lord.
1: ஆண்டவரே, நாங்கள் இதை இனங்கண்டு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதை நாங்கள் கண்டுபிடிக்க பிசாசனோட வஞ்சனைக்கு விலகி இருக்க எங்களுக்கு கிருபை தார்.
0: Lord, give us grace that we may discern it carefully, that we may identify that comes from Satan, and also Lord, be away from the deceit, Lord.
1: எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு தீங்குக்கும் ஆபத்துக்கும் நாங்களே கொண்டு நிறுத்தி விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
0: Lord, protect us that we will not bring any kind of evil or danger to our life on our own, Lord.
1: உம்முடைய நாமத்தைகள் வாழ்க்கையில மகிமைப்படுத்து.
0: Glorify your name in our life.
1: பூரண கிருபை உண்டாயிருக்கும்.
0: Let the perfect grace uphold us.
1: தேவ தயவு தாங்கட்டும்.
0: Let the favor of God uphold us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஏசாயா 48:14. சோவியத் ரஷ்யாவிலே கிறிஸ்தவர்களுக்கு பல இன்னல்கள் இருந்தன. கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர்கள் பல கஷ்டங்களையும் கொடுமைகளையும் சகிக்க நேர்ந்தது. உறவுகளை பிரிய நேர்ந்தது. கண்ணுக்கு முன்பாக பெற்ற குழந்தைகள் சாகடிக்கப்படுவதை பார்க்க நேர்ந்தது. இத்தனை கஷ்டங்களிலும் அவர்கள் இயேசுவை மறுதளிக்காமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க முடியும். ஆனால் அமெரிக்க தேசத்திலே நிலைமை முற்றிலும் தலைகீழானது. அங்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களில் வளர்வதும் வளராததும் தனி நபரை பொறுத்தது. சபைக்கு செல்ல வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்க யாரும் இல்லை. ஆகவே மக்கள் சபைக்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பாவம் பெருகி இருக்கிறது. யாரும் எதையும் செய்யலாம். கண்டிக்க ஆட்கள் இல்லை. அரசாங்கமும் மக்களுக்கு பூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. உபத்திரவங்களின் மத்தியில் கிறிஸ்துவை மறுதளிக்காமல் வாழ்வது கூட சற்று எளிதானதுதான். ஆனால் பாவம் செய்யும் சகல வாய்ப்புகளும் சுற்றுமுற்றும் காணப்படும் பொழுது, அவைகளை அனுபவிக்க சர்வ சுதந்திரமும் கொடுக்கப்படும் போது நாம் எப்படி இருக்கிறோம்? யார் எப்படி வாழ்ந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை வேதவசனத்தின் அடிப்படையில் அமைத்து அதன்படி வாழ தீர்மானம் எடுக்கிறோமா, அல்லது ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லி அவர்களைப் போலவே பாவத்தை தண்ணீராய் பருகிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கும்படி நேபுகாத்நேச்சார் அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு போனான். பாபிலோன் சகல பாவ அருவறுப்புகளும் நிறைந்த தேசம். இஸ்ரவேலர் எகிப்திலே 430 வருடங்கள் இருந்தபோது பயங்கர உபத்திரவத்தை அனுபவித்தனர். ஆனால் பாபிலோனில் அவர்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர் அங்கு நெருக்கப்படவில்லை. பாவம் செய்யும்படியான சகல சுதந்திரமும் சூழ்நிலைகளும் அங்கு காணப்பட்டன. ஆனால் பாவம் நிறைந்த பாபிலோனில் தாங்கள் வாழ்ந்தாலும் தங்களை மாசடையாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டோரும் இருந்தனர். எஸ்ரா, நெகேமியா, தானியேல், செருபாபேல் போன்றோருக்கு பாபிலோனில் காணப்பட்ட பாவங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு தடையாக காணப்படவில்லை. அவர்கள் பாவம் நிறைந்த பாபிலோனில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு வைராக்கியமாக பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்தார்கள். பிரியமானவர்களே, இன்று பாவம் செய்யும்படியான சகல வாய்ப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கும்? யாரும் நம்மை கண்காணிக்க முடியாத இடங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம்? பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். மோசேயைப் போல பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்துவிட்டு தேவனுக்கு சித்தமானதை செய்வதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும்.

Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்தாவியானவரே, உடைய ஆளுகைக்காய் மகி ஸ்தோத்திரம். நீ நடத்தலுக்காய் மகி ஸ்தோத்திரம். We want to thank you for your ways. என்ன முடியாத வழிகளிலே ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க முடியாத நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். God, we come before the throne of grace.

ஆவியானவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிறவரே, உம்முடைய உன்னதமான நாமத்தை உயர்த்தும்படியா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்.

0: காத்திருக்கும்.
1: நான் பக்தியுள்ளவன், தேவனையே உம்மை நம்பி இருக்கிறேன். உமது அடியேன், அடியேனை நீ ரட்சிப்பீராக. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நானோரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். The best place that we can go with our hearts, cast our burdens, is the presence of the

care for you. Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்து வருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியுங்கள்.

இதுவரைக்கும் எங்களை விட்டு விலகாதது. உங்க பிரசன்னம் விலகாமல் எங்களை பாதுகாத்தது, விலகாமல் எங்களை நடத்தி வந்தது. உங்களுடைய பிரசன்னம் ஜஸ்ட் லைக் மகளிர் மேக ஸ்தபத்தினாலும் இரவிலே

கண்ணுக்குள்ள கேட்கப்படுவதாக. உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னது போல உம்முடைய பலத்தினால, with your strength of God, help us to move forward. We know, we acknowledge without you we can do nothing, oh God, nothing, oh God. We need you. We need you, Lord. ஆளுகை செய்யும், வழி நடத்தும், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆளுகை செய்யும், வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம்.

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவின்

கர்த்தநாதன் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா என்றார். யாத்திராகமம்.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 19 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய ஜோசபாத் ஜெருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய ஜெகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய ஜோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றார். ஜோசபாத் ஜெருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலைத்தேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் ஜூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். அவர்கள் ஜெருசலேமில் வந்திருக்கும் போது ஜோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி ஜெருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாத படிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் ஜூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 38:11 இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவையெல்லாம் மிதமிஞ்சி போய் உங்களை ஆளுகை செய்கிறதோ, உங்களுக்கு நேரிடுகிற போராட்டமான சூழ்நிலைகள், உறவுகளிடையே சமாதான குறைவு, வியாதி, பொருளாதார பற்றாக்குறை ஆகிய இவற்றிலெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உத்தரவு அருளி அவற்றை தடை செய்ய போகிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. இங்கு இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், கொந்தளிக்கும் கடலுக்கும் காற்றுக்கும் அவர் எல்லையை வகுத்து நிற்கச் செய்கிறவராயிருக்கிறார். இதற்கு முன்னுள்ள வசனங்களை பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் 38:8 சமுத்திரத்தை கதவுகளால் அடைக்கிறார். 38:9 மேகத்தை வஸ்திரமாகவும் இருளை புடவையாகவும் உடுத்துவிக்கிறார். 10 கடல் எல்லைகளுக்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போடுகிறார் என்று உள்ளது. இந்த காற்றை கொண்டு நாம் 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:21 கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று உள்ளது. இந்த இடத்தில் கர்த்தர் தம் ஜனத்தை காப்பாற்ற காற்றை கொண்டு ஒரு பெரும் பாதையை சமுத்திரத்தில் உண்டு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போக முடியாதபடிக்கு எவையெல்லாம் இருக்கிறதோ அவற்றுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரும் பாதையை உண்டு பண்ணி அவற்றின் ஊடாய் உங்களை கடந்து போகும்படி செய்ய போகிறார். 2 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:31 கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது என்று பார்க்கின்றோம். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். கிடைக்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கும் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு செழுமையானதையும் கொழுமையானதையும் சிறப்பானதையும் தந்து இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 3 அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27:40 நங்கூரங்களை அறுத்து சுக்கான்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரை சேர்ந்தார்கள் என்று உள்ளது. இந்த இடத்தில் பார்ப்போமானால் கப்பல் பயணத்தில் ஏற்பட்ட போராட்டம், அதனால் தாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்ற நிலை. இந்த நிலையில்தான் கர்த்தர் காற்றை அனுப்பி கரை சேரும்படி செய்தார். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எந்த காரியத்தை குறித்தாவது நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அவற்றிலிருந்து கரை சேரும்படிக்கு காற்றுக்கு உத்தரவு அருளி நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: பரிசுத்து ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah.
1: ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரங்களை ஆசீர்வதிப்பதாக. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நிறைய பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நியாயப்பிரமாணம் முழுவதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாய் செய்ய வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ரெண்டே பிரமாணத்துக்குள் மொத்த காரியங்களையும் அடக்கியிருப்பார். மார்க்கு 12 அதிகாரம் 30 வசனத்திலும் 31 வசனத்திலும் நாம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை, ரெண்டு பிரமாணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை கடைபிடிப்பார்களானால் மிக சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். அவர்களுடைய சாட்சி மிக சிறப்பா இருக்கும். முதலாவது தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். முதலாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது தன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த இரண்டாவது காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். நம்மை நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களை நேசிக்க பழகிக் கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும், சாட்சியாயிருக்கும். ஆனால் நம்மால் அது முடியவில்லை. நம்மளை ரொம்ப நேசிக்கிறோம். நமக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா அது வலிக்கும் தெரியும். மனதளவில் ஏற்பட்ட வலிகளா இருந்தால் அது பெருசா தெரியும். ஆனா மற்றவங்களுக்கு ஏதாகிலும் ஏற்படும் போது, பிரச்சனை ஏற்படும் போது, போராட்டம் நம்மால் ஏற்படும் போது அது சாதாரணமாக தெரியும். உங்களுக்கா ஏன் பிரதர், சாதாரணமா தானத அப்படின்னு நினைப்போம். ஆனா நமக்கு ஏற்படும் போது, ஐயோ என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மிக முக்கியப்படுத்தி இருக்கிறார், உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவர்களையும் நேசி. நீ மற்றவர்களை நேசித்தால், உன்னை நேசிக்கிறது போல நேசித்தால் என்னுடைய பிள்ளையா இருந்து எனக்கு சாட்சியா இருப்பாய். பாருங்கள், இதை ஆண்டவர் இயேசு கடைபிடித்தார். அப்போஸ்தலர்கள் செய்து காண்பித்தார்கள். ஆண்டவர் இயேசு தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயல் எடுத்து அடிமையின் ரூபமாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பிலிப்பி 2:6 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர் வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த தமது அன்பினாலே சொந்த குமாரனையே அர்ப்பணித்தார். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். தன்னை போல மற்றவர்களை நேசிக்க ஆரம்பித்தார். எல்லாருக்காகவும் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மீட்பை உண்டு பண்ணினார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். அதே போல அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது தோமா மறுதளித்தவர். அவர் நம்முடைய தேசத்துக்கு வராதிருந்தால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை அறிந்திருக்க மாட்டோம். அவரை ஆண்டவர் அனுப்பி அவர் இந்தியா வந்து நம் எல்லாருக்கும், நம் முற்பிதாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி நம்ம எல்லாம் இன்றைக்கு ரட்சிப்புக்குள் வழிநடத்த ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவர்கள் தன்னை போல பிறரை நேசித்தார்கள். இன்றைக்கும் கூட நம்மை போல மற்றவங்களை நேசிக்க நம்முடைய மனது உருவாக்கப்பட்டு விட்டால் குடும்பத்தில் பிரச்சனை வராது, தொழிலில் பிரச்சனை வராது, ஊழியத்தில் பிரச்சனை வராது, வேற எந்த ஒரு காரியத்திலும் பிரச்சனை வராது. நம்மளை போலதான் மற்றவங்களும், நமக்கு கண் இருக்கிறது போலதான் மற்றவங்களுக்கும் இருக்கும், நமக்கு வலி இருக்கிறது போலதான் மற்றவங்களுக்கு இருக்கும். அந்த உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே நாம நிறைய காரியத்துல மிக சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களால யாராவது காயப்பட்டிருக்கிறாங்களா? உங்களால யாராவது வேதனைப்பட்டு இருக்கிறாங்களா? துன்பப்பட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு மனம் திரும்புவோம். ஏன் கேட்ட ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவது நலமாயிருக்கும். நம்மளால யாரும் இடரல் உண்டாக்க கூடாது, நம்மளால யாரும் காயப்படக்கூடாது, நம்மளால யாரும் வேதனைப்படக்கூடாது. நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ரெண்டு பிரமாணத்தை நான் திரும்ப நினைவூட்டுகிறேன். முதலாவது ஆண்டவரை நேசிக்கணும், ரெண்டாவது நம்மளை போல மற்றவங்களை நேசிக்கணும். இதை நேசித்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையோடு ஆண்டவரோடு கூட இருக்க முடியும். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களால யாராவது காயப்பட்டிருந்தா ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். என்ன போல நான் மற்றவங்களையும் நேசிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ கொடுத்த அந்த முக்கியமான பிரமாணத்தை நாங்கள் எல்லாருமே கடைபிடித்து உமக்கு சாட்சியாய் வாழ, இந்த தேசத்தில் இந்த சமுதாயத்தில் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காரலாம். இந்த நாளில உங்களோடு கூட வைக்கும்படியாக தேவனை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் 1 யோவான் 3:12
1: பொல்லாங்கானால்
0: உண்டாயிருந்து
1: தன் சகோதரனை
0: கொலை செய்த
1: காயினை போல இருக்க வேண்டாம்.
0: போதும். வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிய வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம், காயினை போல இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அவனோடு சேர்ந்து நீ போகாதே, இவனோடு சேர்ந்து ஊர் சுற்றாதே, அவனிடத்தில் நீ சவகாசமாய் இராதே என்றெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். வேதமும் சிலரை அடையாளம் காட்டி கொடுத்து அவனை நினைத்துக்கொள், இவனை நினைத்துக்கொள் என்று சிலரை வித்தியாசமாக நமக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் யோவானை கொண்டு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவா? காயினை போல இருக்க வேண்டும். உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன், முதல் மனிதன், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். முதலாவது ஆதாமை உண்டாக்கினார், பின்பு ஆதாமில் இருந்து ஏவாளை அதே நாளிலே உண்டாக்கினார் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இரண்டு பேரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் இரண்டு பேருக்கும் பிறந்தவன் முதல் மனிதன் என்று சொன்னால் காயின். முதல் ஆராதனை செய்தவன் காயின், முதலாவது பலிபீடம் கட்டினவன் காயின். முதற் பேரானவனை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொள்வார் என்று சொல்லுகிற அந்த காரியத்திற்கு தகுதியானவன் காயின். உலகத்தில் பட்டணம் என்று சொல்லுகிறதை கட்டினவன் காயின். இன்னைக்கு நரேந்திர மோடி ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்கிறார். சிட்டிகளிலே வாசம் பண்ணுவதற்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டிய முயற்சிகள் ஏராளமாய் நடக்கிறது. 12 இடத்தை தெரிந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் மாத்திரம். நான் வாழ்கிற பீகாருக்கு 2 தான் கொடுத்தார்கள். நாங்கள் 13 கோடி பேர் இருக்கிறோம், எங்களுக்கு 2 தான் கொடுத்தார்கள். 7.5 கோடி இருக்கிற உங்களுக்கு 12 கொடுத்தார்கள். ஏன் என்று தெரியாது. ஜெயலலிதா அம்மாவுடைய சாகசமோ அல்லது நரேந்திர மோடியுடைய இழுப்போ தெரியாது எனக்கு. நன்றாய் கவனிங்க. We are particular about making cities. Who was the man who made the cities? Cain. ஆண்டவர் தோட்டத்தை உண்டாக்கினார், தோட்டத்திலே குடியிருக்க வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினார், ஆனால் அதை பட்டணமாக மாற்றுகிற முதல் முயற்சியில் ஈடுபட்டவன் காயின். தேவன் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அடையாளமிட்டார். இவனை யாரும் தயவு செய்து கொன்று போடாதீர்கள் என்று சொன்னார் முதல் மனிதன் காயின். நல்ல கவனிங்க, நான் சொல்ல போறத சொல்லணும் தெளிவா கவனிங்க. வேதம் அறிந்த மக்களோடு கூட பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். வேதத்தை தியானிக்கிற வேதக்காரர்கள் என்று பெயர் பெற்ற பகுதியில் இருந்து வந்திருக்கிற மக்களோடு கூட பேசுகிறேன். ஆகையினாலே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறேன். இப்படி எல்லாவற்றுக்கும் முதன்மையானவன் என்று பெயரிட்ட அவன் சொன்னான், நீர் நட்ட சந்தனையினால் சகிக்க முடியாது என்று அலறின போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளம் இட்டார். எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல அதுதான் நெற்றி. அதனால தான் காயினுடைய வழியிலே வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு வர்றவங்களை நீனு வச்சுக்க அப்படின்னு தான் போட்டு அதை வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிற பிரசங்கிமார்கள் உண்டு. அதனாலதான் ஆதி மிஷினரிகள் நமக்கு வந்தபோது நாம் சாபத்தை செவந்து சொல்லக்கூடாது என்று அதை எடுக்க சொல்லி விட்டார்கள். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் வைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது வருகிற பிரசங்கியார்கள் நவீன நூதனவார்கள், அவர்களுக்கு இதனுடைய ரூட் தெரியாது. அடையாளத்தை ஏந்தி செல் என்று பிரசங்கிக்கிறவர்கள் பெந்தகோஸ்த சபையிலும் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு நெத்தியிலே அடையாளம் விட்டு இவனை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுவது போல கவனிக்க வைத்தது காயின். அப்படி எல்லாத்திலையும் ஃபர்ஸ்டா இருக்கிறவனை சாயரபுரத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற போப் ஸ்கூல்ல எழுதி போட்டுப்பாங்க, முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு.
2: அப்படிதான் எழுதி போட்டிருக்காங்க, என்னமோ சாயல் வரம் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்களே என்ன. நான் திருநெல்வேலி பக்கத்தில் தானே இருக்கேன், என் பிறந்த ஊருங்கிறதுனால கொஞ்சம் தைரியமா சொல்றேன். ஜி போப் ஸ்கூல்ல எழுதிப்பட்டுப்பான், முதல்வனா இரு அல்லது ஆண்டவர் இவனை பார்த்து இவனை மாதிரி இருக்காதடான்னு சொல்றாரு. வாட்ஸ் தி ரீஸ், என்ன ஆச்சு? முதல்வனா இருன்னா முதல்வனோடு இருனா இவனோடைய தானே இருக்கணும், எதுக்கையே இவனை மாதிரி இருக்க வேண்டாம் சொன்னாரு. நன்றா கவனிங்க, அதை நான் குறித்து கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஒருவேளை ஆண்டவர் இன்னும் ரெண்டு பெண்களை பார்த்து சொன்னார், அவங்கள பார்த்து சொன்னார். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி விட்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு தெரியும், என்றாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவ பேர் என்னம்மா? ஹலோ, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நான் அதை இங்கே சொல்லவில்லை. சேர்ந்த இரண்டும் என்று நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் குடும்ப வாழ்க்கைக்காக, அதிலே அதை குறித்த காரியத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். லோத்தினுடைய மனைவி பெயரை ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று எழுதியிருக்கேன். வேண்டுமென்றால் அந்த புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை வேதத்தில் நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னார் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவளை போல இருக்க வேண்டாம் சொல்லல, நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏன்னா கைய பிடிச்சு தேவ தூதன அழிவு நின்று வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாலும், பின்னால பார்க்காத அம்மா அப்படி என்று சொன்னாலும், நம்முடைய வேலையே அதுதான். அங்கே துப்பாதே என்றால் அங்கதான் துப்புவோம். அது நமக்கு யாரிடத்திலிருந்து வந்ததோ தெரியாது, வந்து விட்டது. கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவம் ஆதாமிலத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னார்கள். ரெண்டாம் ஆதாம் கீழ்ப்படிந்தார் என்று எழுதியிருக்கிறது, மரணம் அறியந்தான் கீழ்ப்படிந்தார் என்று இருக்குது. நீங்க முதலாவது ஆதாமுக்குள்ள இருக்கிறீங்களா, இல்ல ரெண்டாவது ஆதாமுக்குள்ள வந்துட்டீங்களா? முதலாவது ஆதாமை கீழ்ப்படியாமை என்று சொல்கிறது, இரண்டாவது ஆதாமை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் சொல்லுது. அப்ப நான் இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவை தரித்த கிறிஸ்தவன் என்று சொன்னால், எனக்குள்ள முதல் காரியம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அது மட்டும் செய்ய மாட்டோம். இந்த அம்மாவை ஆண்டவர் நினைச்சுக்கிடுங்கன்னு சொன்னாரு, எதுக்கு தெரியுமா? கையை பிடிச்சு நான் வெளியிழுத்து கொண்டு வந்து விட்டான்பா. ஏன்னா விடிய போகுது, அழிக்க போறேன்னு சொல்லிட்டேன், அழிக்கிறதுக்குள்ள என்னுடைய மக்களை காப்பாற்றணும்னு வந்து நான் நிக்கிறேன். அங்க லோத்துவும் அவனுடைய மனைவியும் ரெண்டு பெண் பிள்ளைகளும் காலதாமதம் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு சகோதரன் ஒரு பெரிய சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் மிஷன் லீடர் என்கிட்ட சொன்னதை சொல்றேன். பிரதர், தனியா இருக்கும்போது ரொம்ப ஓடுனேன், கல்யாணம் ஆனதோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல, கால் கட்டு போட்டான். அதை இழுத்துட்டு போகிறதுனால முதல்ல 8 மணி சர்வீஸுக்கு 7:45க்குலாம் போய் நின்னேன், ஏன்னா சிங்கிளாக இருந்தேன். இப்போ கால் கட்டு போகிறதுனால 8 மணி சர்வீஸ்னா 8:30க்கு போகிறேன். நான் நினச்சேன் சிங்கிள் வீலில் இவ்வளோ போயிடுறோம், டபுள் வீல் ஆச்சுன்னா 2 வீலர் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரே கல்ல ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, அதனால 4-wheel டிரைவ் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் இப்ப வேகமா போலான்னு, இப்ப ஆமேன் போடுறதுக்கு போறேன். ஹல்லேலூயா, ஆசீர்வாத ஜபத்துக்காவது போயிடணும்னு தலையை காட்டுறதுக்கு போறேன்னு சொன்னாரு. நல்லா கவனிங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, ஒரு மனைவி லோத்து. தேவத்தையும் சொல்றான், மிரட்டிக்கிட்டே இருக்கிறான், போவோம் போவோம்ட்டு. ஆனா லோத்து காலதாமதம் பண்ணும்போது இந்த அம்மா என்ன செய்தான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அத்தான் கொஞ்சம் இருங்க, நம்ம எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரியாது, லிப்ஸ்டிக் காயாமல் இருக்கணும், பவுடர் ஓடி போகும்போது வேறு வேலை கரைஞ்சி போகாமல் இருக்கணும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், உலகத்தின் சிநேகம் அவளை இழுக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது அவளுக்கு எளிதாகிவிட்டது. ஏன் ஐயா இன்றைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? தேவ ஜனம் தேவ வார்த்தைக்கு காரியங்களை அறிந்திருந்த போதிலும், காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களுக்கு கீழ்ப்படியாம போவதற்கு காரணம் என்ன? உலக சிநேகம் பிடித்து இழுக்கிறது. அவள் பின் திரும்பி உப்பு தூணாள் ஆனாள் என்று வேதம் சொல்லுவது நமக்கு தெரியும். அவளை நினைச்சிக்கிங்க. எதுக்கு நினைக்கிறது? ஞாபகார்த்த சர்வீஸ் கொண்டாடுறதுக்கா? இல்லைன்னா நவம்பர் 2ஆம் தேதி கல்லறையில் போய் மாலை போடுறதுக்கா? ஹலோ, 1ஆம் தேதி ஆல் செயின்ஸ் டே, 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே. அதனால் இந்த ஒளிஞ்சு போனாலும் அவங்களுக்கு மாலை போடுறது நமக்கு வழக்கம். என்ன, குடியிலே செத்தவருக்கும் RIP தான் எழுதியிருக்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ். நான் சொல்லுவேன் RIPP, ரெஸ்ட் இன் பீஸ். எதுக்கு ஆண்டவர் நினச்சிக்கிட்ட சொன்னார்?

0: அரசுக்கடியில் அடிமையாக்கப்பட்டவன்.
1: அதுதான் அவளுடைய கதை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, அடிமையாயிராத, உலக சிநேகிதத்துக்கு அடிமையாயிராத. அவளை நினைக்கும் போதெல்லாம்
0: நோ, இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்.
1: இந்த உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று எழுதின பாடல் எப்படி வந்தது என்று ஒரு சிலருக்கு தான் தெரியும். அது எப்படி வந்தது தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களிலே மிஷினரி ஒருவர் வேல்ஸ் ரிவைவலினாலே உந்தப்பட்டு, அதாவது ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பெயர்பட்ட எழுப்புதல் பிரசங்கியினுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று இதுவரை அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு நான் போகிறேன் என்று சொல்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வடகிழக்கு பகுதிகளிலே ஆட்களை பிடித்து சாப்பிடுகிறார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும் அங்கே சொன்ன தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். அந்த அறிவித்த மனுஷன் போய்விட்டாரால் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள். கணவன், மனைவி, இரண்டு பிள்ளைகள். அந்த ட்ரைபல், அந்த குழுவினுடைய தலைவர்கள், நீங்கள் நார்த் ஈஸ்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், பழைய காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நார்த் ஈஸ்டில், அதாவது வடகிழக்கு மாநிலங்களாகிய இந்த செவன் சிஸ்டர்ஸ் என்று சொல்கிற ஸ்டேட்ஸ் இருக்கிறதே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம் பகுதிகளில் போய் பார்த்தால் ஒன்று காரியம் தெரியும், தங்களுடைய வீட்டின் கூரையில் வெளியே எத்தனை தலை ஓட்டை மாட்டி வைத்திருக்கிறானோ அத்தனை அதிகமுள்ளவன் தான் தலைவனாவான். ஏனென்றால் அவர்கள் எதிர்த்த தங்களுடைய எதிராக இருக்கிற கோத்திரத்தாருக்கு, ஜாதிக்கு விரோதமாய் போய் அவருடைய தலையை கொய்துவிட்டு தங்களுடைய வீடுகளிலே மாட்டி வைத்திருக்க வேண்டும். அந்த பகுதிகளிலே நான் ஊழியத்திற்கு நான் கடந்து சென்றதனால் தைரியமாக சொல்கிறேன். கவனியுங்கள், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்த தலைவன் இவனை இயேசுவை உள்ளே விட்டுவிட்டால் நம்முடைய பழக்கங்கள் போய்விடும், நாம் சண்டையிடுகிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும், நாம் சமாதானமாக வாழ்ந்து விடுவோம், நான் தலைவனாக இருக்க முடியாது என்கிற காரியத்தினால தலைவன் தன்னுடைய மக்களோடு கூட சேர்ந்து இந்த ஒரு குடும்பத்தை, இயேசுவை அறிந்த குடும்பத்தை முன்னதாக நிறுத்தி விஷம் பாய்ந்த அம்புகளை கையிலே வைத்துக் கொண்டு சொல், இயேசுவை மறுதலிக்கிறாயா இல்லையா? அவர் சொன்னார், முடியாது, முடியாது. உடனடியாக அந்த விஷ அம்புகள் குட்டி பிள்ளைகள் ரெண்டு பேர் மேலே நேரடியாக வந்து பாய்ந்தது, செத்து உடனடியாக மலர்ந்து விட்டார்கள் பிள்ளைகள். அப்பொழுது அந்த தலைவன் கேட்டான், நீ இப்பொழுது சொல், உன்னால் முடியுமா? இயேசுவா அல்லது நம்முடைய ஜனமா, நம்முடைய கோத்திரமா, நம்முடைய குலமா, எது வேண்டும்? அவன் சொன்னான், என்ன நடந்தாலும் இயேசுவை மறுதளிக்க முடியாது. இப்பொழுது அவனுடைய மனைவியை நோக்கி அந்த விஷ அம்பு வந்தது, மனைவியும் அந்த இடத்திலே துடி துடித்து செத்து போனாள். இப்பொழுது தலைவன் கேட்கிறான், நவ் யுவர் ஆல் அலோன், யுவர் ஆல் அலோன், தனியாக நிற்கிறாய், நீயும் இதே மாதிரி சாக வேண்டுமா அல்லது உன்னை வெட்டி கொள்ள வேண்டுமா என்று சொன்ன போது அவன் சொன்னான், எனக்கு ரெண்டு நிமிஷம் மாத்திரம் கொடுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் கொன்று விடலாம். அப்பொழுது அவன் சொன்னதுதான், உல

0: இந்த பாடலை தான் சாது சுந்தர் சிங் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கேட்கும்படியாக செய்தார். அருமையானவர்களே, இன்றைய ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஆங்காங்கு நடந்து கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில இதை செய்ய வேண்டியதற்குரிய வைராக்கியம் தைரியம் வர வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். You have to deny the world, in denounce the world. உலகமேன் பின்னே திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்கிற அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த கவனிங்கள், இன்னொரு பெண்ணையும் பார்த்து அவளையும் நினைத்துக் கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம் உபாகமங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம். இவளையும் குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் காயினுடைய காரியத்திற்கு வருகிறேன். உபாகமம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்கள். உபாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை
0: நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றாய் கவனியுங்கள். இங்கேயும் ஒரு மனுஷிக்கு செய்ததை ஆண்டவர் நினைவு கூற சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், எண்ணாகமம் 12வது அதிகாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மோசைக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினார் என்று யாராயிலும் தவறாக போதித்தார்கள் என்றால் தயவு செய்து வேதத்தை வாசிக்க சொல்லுங்கள். The intention is not regarding Moses. மோசைக்காக தேவன் யுத்தம் பண்ணினதை போலவும் ஊழியக்காரனை கொடுத்து பேசினா உனக்கு நீ குஷ்டரம் வந்துடும், கைகால் உளுந்து போயிரும் என்று தவறு செய்துவிட்டு தவறை சுட்டி காட்டுவதற்கு தன்னை நிலைத்து நிற்க கூடாத சில ஊழியர்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஊழியக்காரர் சரியான வழியில் நடந்தார்னா சோத்துறோம், சரியான வழியில் நடக்கினா கழுத கூட பேசும், கழுத கூட தடுக்கும், மறந்து விடாதீர்கள். இந்த ஊழிய இந்த வசனங்களை வைத்து ஊழியக்காரர்கள் சிலர் நேரங்களில் மிரட்டுவது வழக்கம். இவர் எங்கேயாவது போய் சோமாறிட்டு வந்திருப்பாரு, அதை நீங்கள் சொல்லி காட்டினீங்கன்னா ஊழியக்காரர் கொடுத்து பேசாத, அடே நீ போன இடம் சரியில்லையப்பா, எனக்கு கெட்ட பேர் அதனால தான், அநேகர் இவர் வந்தாலே திட்டி தீத்திருவாருன்னு சொல்லி ஒரு பட்ட பேரை கொடுத்துருக்கிறார்கள். நான் அதை தான் கிட்ட இதில் இதிலிருந்து விலகி வாழ் என்று சொல்கிறேன். அவ்வளவுதான், அந்த கவனியுங்கள். ஆண்டவர் இங்க சொல்ல வந்தது என்ன, மீரியாமுக்குள்ள இருந்த என்ன பதவி ஆசை எங்களுக்கு வெளிப்படவில்லையா, மோசையிடத்துல தான் பேசினாரா, எங்களுக்கு ஆண்டவர் பேசலையா, எங்களை கொண்டு கிரியை நடப்பிக்கவில்லையா என்கிற அந்த போட்டி மனப்பான்மை இருக்கிறதை பார்த்து சொன்னார். இது இருந்ததுன்னா உனக்கு குஷ்டம்தான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், போட்டி போட்டு மற்றவங்களை கீழே தள்ளுறதுக்கு. உடனே யாரோ ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் சபைகளெல்லாம் ஓட்டு வரும்போது இதுதான் நடக்குது, கடத்துறான், காசு செலவழிக்கிறான், எங்கேயோ கொண்டு போகிறான், அப்போ அவங்களுக்கெல்லாம் அதுதான் வருமா, உள்ளே வருது வெளியே தெரில அவ்வளோதான். ஆமாம் போட்டி, அவன் மட்டும் பேசினான், என் கூட பேசலையா ஆண்டு, உன் கூட பேசலையா, எங்களை மட்டும் விட மாட்டேங்கணும், எல்லாரையும் மோசம் பண்ணால போகிறேன், என்னடா அவனுக்கு மட்டும் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவ சபைக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள போட்டி போட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்குள்ள கடக்கிற போட்டியை பார்த்து செய்தத நினைச்சுக்க. அல்லேலூயா. ஆனா இவங்களெல்லாம் பார்த்து நினைத்துக் கொள் என்று சொன்னாள். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு பெண் தன்னுடைய பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். ஆண்டவர் சொல்கிறார், இவள் செய்ததும் நினைக்கப்படும். சுவிசேஷங்கள்லாம் பிரவேசிக்கலாம். ஆண்டவர் தவறை மாத்திரம் காட்டிவிட்டு இதை நினைவில் வைத்துக் கொள் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு சரியான காணிக்கை செலுத்துகிறவர்களையும் பார்த்து இதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? Yes, God is not a partial God. He shows goodness and he shows the mistakes. அங்கு தவறையும் சுட்டி காட்டுவார், அங்கு தவறையும் காணிவினார். ஆனா இந்த மனுஷனை மாத்திரம் பார்த்து இவனை மாதிரி இருக்க வேண்டாம் சொல்லிட்டாருப்பா, இவனை மாதிரி இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம். What is that? நான் முதல்ல சொன்னபடி முதல்ல பிறந்த மனுஷன், முதல் பேரானவன், முதல்ல பலிபீடத்தை கட்டினவன், முதல்ல காணிக்கை கொண்டு வந்தவன், முதல்ல ஆராதிக்க வந்தவன், முதல்ல பட்டணத்தை கட்டினவன், முதல்ல அடையாளம் பெற்றவன் இவனை மாதிரி இருக்க வேண்டாம் ஏன் ஆண்டவரை சொன்னீங்க என்று சொல்லுவதற்கான சில காரணங்களை வேகமாக நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம். இந்த தெரிந்த வசனங்கள் தான் என்றாலும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
2: ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி
0: காயினை
2: பெற்று
0: கர்த்தரால்
2: ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்.
0: நல்ல கவனிங்க நான் சொல்ல போகிற காரியம். அங்கே நான் காண்பித்து கொடுத்த 1 யோவான் 3வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்ற வார்த்தையை பார்த்து சில வேத புரட்டர்கள் இப்படி சபையையே உருவாக்கி இருக்கிறார்கள் உலகத்தில். விசேஷமாக வில்லியம் பிரனஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத புரட்டை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதனாக இருந்து பின்னதாக வழுகி போன அவர், நான் பெயர் சொல்லிதான் சொல்றேன், வில்லியம் பிரனஹம் என்று சொல்கிற மரியாம் வில்லியம் பிரனஹம் என்று சொல்லப்படுகிற அந்த பிரனஹம் கூட்டங்களிலே இவைகள் பிரகடனப்பட்டன. என்ன சொல்லப்பட்டது? காயின் ஏவாளை அறியும் முன்னதாக சாத்தான் ஏவாளை அனுபவித்து விட்டான். ஆகையினாலே பிறந்ததுதான் காயின். ஆனால் அதற்கு பின்னதாகத்தான் ஏவாளை ஆதாம் அறிந்தான். ஆகையினால உண்டானது ஆபேல் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி இந்த பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்கிற வார்த்தையை குழப்படி செய்து இஸ்லாமியர்கள் நினைக்கிற காரியத்திற்கு முத்திரையிட்டார் வில்லியம் பிரனஹம். காயல் பட்டணத்தின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். ஆகையினால இஸ்லாமிய நண்பர்களுக்கு அவர்கள் நம்புகிற காரியம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக தைரியமாக பேசுகிறேன். ஏனென்றால் நாங்கள் இஸ்லாமிய முகமதிய அந்த முல்லாக்களையும் பார்த்து பேசுகிறோம். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு 6 குடும்பத்தை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மௌல்வீகள் என்று சொல்கிற முஸ்லீம் மத பிரச்சாரகர்களை போதகர்களை உருவாக்குகிற அந்த கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் நடத்தி அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு தந்தார். அவருடைய பேர் இஸ்ரேல் அகமத். நல்லா கவனிங்க, அதை நான் எழுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மனிதன் என்னோடு கூட போராடுறதுக்கு இவ்வளோ புஸ்தகம் தூக்கிட்டு வருவார். நானும் எல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு 6 மாதம் தினந்தோறும் 1.5 மணி நேரம் சண்டை போட்டோம். அவருடைய நோக்கம் அகஸ்டின் ஜபக்குமாரை எப்படியாவது முஸ்லீம் ஆக்கிடணும், என்னுடைய நோக்கம் அவரை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ளே கொண்டு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரெண்டு பேரும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார், நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். என் மனைவி கேட்பா, உங்களுக்கு வேலையே இல்லை, 1.5 மணி நேரம் கிடந்து போராடுறீங்களே. இல்லைப்பா, அவர் எப்படியாயும் ஆண்டவர்களை வரணும்ன்ட்டு. இஸ்ரேல் அகமது உத்தரப்பிரதேசத்தில் சந்தவுளி என்று சொல்லி இன்றைக்கு ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத்தினுடைய தொகுதியில் இருந்தவர். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய சண்டை அடிப்பார். ரெண்டு பேரும் ஒரு நாள் 6 மாதம் வச்சு காய்ச்சல் வந்தது. அவர் இந்த கிரேக்க வைத்தியமும் பார்க்கிறபடினால கொஞ்சம் துளசி இலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, பிரதர் உங்கள் வீட்டுக்காரமாட்ட சொல்லி ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அந்த துளசி இலையிலன்னு சொன்னார். நான் போய் என்னுடைய மனைவியிடத்தில், ஏமா அவருக்கு ஒரு டீ போட்டு கொடுனா, அவள் டீயை போட்டு என்கிட்ட கொடுக்கல, நேரம் வந்து அண்ணாச்சி குடிங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். எனக்கு விளங்கலை, என்னடா அவர் சொன்னார், இதுதான் கிறிஸ்தவனா, நான் இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன், அடே ஒரு டீ போட்டே இவனை கிறிஸ்தவனை ஆக்க முடியும், நான் என்னைக்கோ போட்டு கொடுத்துருப்பேனே. நான் கேட்டேன், அவரை பார்த்து கேட்டேன், என்னைய ஆச்சுன்னா அவர் சொன்னார், என் வாழ்க்கையில், அவருக்கு அந்த நேரத்தில் 50 வயதை தொட்டு கொண்டிருந்தார், அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் என்னை அண்ணாச்சின்னு சொன்னது ஒரே பணிவை தான். இவ்வளோ உரிமையாக வந்து எனக்கு டீ கொடுத்துட்டா, நான் இனிமேல் உங்களுக்கு ஏற்பு பண்ணி எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரிடத்தில் போய்விட்டாலும் கூட அவர் நன்றாக கவனிங்க. அதனால் நாங்கள் எல்லாரோடையும் உட்கார்ந்து போடுறதில்ல. அவருடைய கொள்கை என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதாம் ஏவாளை அறிய முன்னதாக சாத்தான் ஏவாளை கெடுத்து விட்டான். அதற்கு அவர்கள் ஒரு வசனத்தையும் சொல்வார்கள். 2 கொரிந்தியரில் நான் அதையெல்லாம் பேச வரவில்லை. லிசன், ஆனால் வேதத்தை அறிந்திருக்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 1வது வசனம்.
2: ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை
0: அறிந்தான்.
2: அவள் கர்ப்பவதியாகி
0: காயினை பெற்று
2: கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள்.
0: அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதாம் மனைவி அறிந்தான், அவளும் கர்த்தரால். அப்ப காயின் கர்த்தரால் ஆதாம் ஏவாளுக்கு தரப்பட்ட மனுஷனே. லிசன், உண்மையான ஒரு காரியத்தை சொல்கிறேன். It's not because of their efforts. அவங்களுடைய முயற்சியில பிறக்கல, தேவனே அவர்களை நம்பி தந்திருந்த ஒரு பொக்கிஷமாக்கும் காயின். காயின் சொன்ன உடனே நம்ம அவனை குறித்து தவறுதலாக தான் நினைத்து கொண்டிருப்போம். வேதம் சொல்கிறது, ஏவாள் முதல் ஆண்டவுடைய சத்தத்தை தோட்டத்திலே தினந்தோறும் கேட்ட ஏவாள் சொல்கிறாள், கர்த்தர் என்னை நம்பி தந்திருக்கிறார், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றுதான் அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காயினையும் சத்ருவாய சாத்தான் விடவில்லை. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்று சொன்னால் இடையிலே இந்த காயினுக்குள் அவன் செய்கை செய்து விட்டான் என்று நான் சொல்லுவேன். இதை புரிந்து கொள்வதற்காக புதிய ஏற்பாட்டிலே நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்ட முறைக்கு கொஞ்சம் திருப்புங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி அவர்களை தெரிந்து கொண்டார் என்கிற முறையை எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 12, 13, 14 வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது 12, 13 வசனங்களை வாசிக்கலாம்.
2: அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி,
0: ஆண்டவனாகிய இயேசு ஜபம் பண்ணும்படி
2: ஒரு மலையின் மேல் ஏறி
0: ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்.
2: பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து
0: அவர்களில்
2: 12 பேரை தெரிந்து கொண்டு
0: அவர்களுக்கு
2: அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்.
0: நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் இரவு முழுவதும் ஜபம் பண்ணி செலக்சன் லிஸ்ட் தயார் பண்றாரு. சீஷர்களெல்லாம் வரவழைத்து 12 பேரை பிதாவினுடைய துணையோடு கூட தெரிந்து கொண்டதிலெல்லாம் யூதாஸ் காரியத் என்கிறவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனே. அவனை குறித்து வேதம் சொல்லுகிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6 வசனத்தை வாசிக்கலாம்.
2: நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு
0: உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
2: அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள்.
0: அவர்களை
2: எனக்கு தந்தீர்.
0: போதும். அப்ப யூதாஸ் காரியத்தை இயேசுவுக்கு கொடுத்தது யாரு? என்ன, யார் கொடுத்தது? பிதாவாய தேவன் உலகத்திலிருந்து தெரிஞ்செடுத்து இயேசு விட்ட கொடுத்தாரு. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன, நீங்க முழிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. The Father God choose this 12 to be with Jesus. It's not Jesus' choice. Father, நீங்க தான் தாமி தெரிந்து கொண்டீங்க, நீங்க தான் சூஸ் பண்ணீங்க, நீங்களே எனக்கு தந்தீங்க, அவங்களுக்கு நான் உங்களுடைய வசனத்தை சொல்லி கொடுத்தேன். இப்ப பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லணும். பக்கத்தில் உங்க கையை பிடிங்க, முகத்தை பாருங்க. உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இயேசுவின் கையில் கொடுத்தார். நம்புறீங்களான்னு கேளுங்க, நமக்கு பிரச்சனையா தானே. நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொன்னா, நான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தானா? நம்புறவங்க மாத்திரம், என்னை மட்டும் உலகத்திலிருந்து தனியா எடுத்து தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க மாத்திரம் கை வைத்து அலையிலு சொல்லுங்க. நாங்க எங்க தெரிஞ்சவங்க, தாத்தாக்கு தெரிஞ்சு கொண்டாரு, பிறந்துட்டேன், வேற வழி இல்லாம சர்ச்சுக்கு வரி கொடுக்குறேன், அது போதும், சந்தா கொடுக்குறேன், ஓட்டு கிடைக்குது, போடுறதுக்கு ஒன்று கல்ற செத்தை கண்டிப்பாக போட்டுருவாங்க. அது கூட முதல்ல செத்துட்டார்னு சொன்ன உடனே கோயில் குட்டியார் எடுத்து பார்க்குற சந்தா ஒழுங்காக கட்டியிருக்கிறானா? ஏன்னா கோயில் குட்டியார் சந்தா கட்டலைன்னா புதைக்க விட மாட்டார். உடனே ஐயட்ட போய் சொல்லு, ஐயா ஐயா ஐயா கல்ற தோட்டத்தில் இவனுக்கு இடம் கிடையாது, முதல்ல கெட்ட சொல்லுங்க, நீ செத்தாலும் சரி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு சாவு. எங்களுடைய மிஷினரி ஒருத்தர் பாகல்பூரில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கிறார். இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருந்துட்டு வேலை வேண்டாம் கத்தரணியை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி எங்களோடு கூட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறார். மோகன்தாஸ்னு, மோகன் ராஜ்னு அவருக்கு பேர். மோகன் ராஜ் அவர் ஊழியத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்துட்டு தூக்கி போட்டுட்டு அவர் வந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் கொஞ்சம் வியாதியாக இருந்தான். அவன் 22 வயது வாலிபனாக இருக்கும்போது இறந்து போனான். பாகல்பூரில் வட இந்தியாவினுடைய ஒரு டயோசிஸ், சிஎன்ஐ சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவினுடைய டயோசிஸினுடைய பிஷப் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் தான் மாடரேட்டர், பிலிப் மராண்டி என்று சொல்கிறவர் மாடரேட்டர். அந்த மராண்டி எங்கள் ஊழியத்தில் வந்து, ஜெம்ஸ் ஊழியத்தில் வந்து நர்சிங் ஸ்கூல் கிராஜுவேஷனில் என் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஊழியம் செய்து கொண்டு ஆச்சரியப்பட்டு விட்டு போன 6வது மாதத்தில் இந்த மிஷினரியுடைய பிள்ளை இறந்து விட்டான். கவனியுங்கள், சபையினுடைய பொல்லாத காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு சபையிலே ஒரு பெரிய சீர்திருத்தம் வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளை இறந்த உடனே, ஐயா கலர தோட்டம் மிஷினரிங்க வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல, வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்களே, அது இருக்குதுயா, என் பிள்ளை இறந்துட்டு புதைக்கணும்னு சொன்ன போது அவர் சொன்னார், 20,000 கட்டினால்தான். மிஷினரிகிட்ட காணாம 20,000 கிடையாது. அவர் கெஞ்சி கேட்டிருக்காரு, அண்ணன் ஜபக்குமார் உங்களுக்கு தெரியும்ல, அண்ணனை தெரியுமோ ஜேம்ஸை தெரியுமோ, அதை கதை இல்லை, கட்ட வேண்டிய பணத்தை கட்டு புதைக்கலாம். யூ கம் அண்ட் சி பாகல்பூர். அதனுடைய அந்த கல்லற தோட்டத்துக்குள்ள அநேக யாதவர்கள் தங்களுடைய மாட்டை கட்டி வளர்க்குற அவனை விரட்டுறதுக்கு தில்லு இல்லை, ஆனால் மிஷினரி பிள்ளையை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன், ஐயா நாங்கள் இதோ அங்கே ஊழியம் செய்கிறதுனால எங்களை எல்லாம் தூக்கி தலையில் வைக்கலை. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். அந்த மாடரேட்டராக இருக்கிற பிலிப் மராண்டி ஆஃபீஸில் சொன்னான், 20,000 கட்டு. அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார், அண்ணா என் பிள்ளையை புதைக்க முடியல, நான் போக முடியல. பாட்னாவில் இருக்கிற ஒரு என்னுடைய ஊழியக்காரர் ஒருவரை, நாசரத்தை சேர்ந்த ஒருவரை எப்படியாவது கொண்டு போய், அவர் பாட்னாவிலேருந்து பணத்தை கொண்டு போய் கட்டின பிறகு தான் மண்வெட்டியை வச்சு குழி தோண்ட விட்டாங்க. இதுதான் நிலைமை, இதுதான் வட இந்திய திருச்சபைகளுடைய நிலைமை. Because they don't understand what we are. உலகத்தில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்பதை மறந்து விட்டோம். கர்த்தரே தந்தார், இவங்க வாங்கல அந்த நிலத்தை, ஏதோ மிஷினரி கண்ணீர் விட்டு கவேர்வை சிந்தி வாங்கின நிலத்தில் புதைப்பதற்கு. மிஷினரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சரர் மகனை புதைக்கிறது கூட ஐயா. என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, தேவன் என்ன நடந்தது, இந்த யூதாசை தேவனே தந்திருந்த போதிலும் ஒரு காரியம் வாசிக்கலாம், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: சீமோனின்
0: குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து
2: அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன்
0: அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. முதல்ல தூண்டினா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் துணிக்கையை வாங்கின பின்பு பிசாசானவனுடைய இருதயத்தில் நுழைஞ்சான். கம்யூனியன் சர்வீஸ் எடுத்தா பரலோகம் போயிடலான்னு நினைக்காதீங்க. ஹலோ, நான் குட்டி பையனாக இருந்த போது தூத்துக்குடியில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஆப்ரஹாம்னு ஒரு தாத்தா இருந்தார். அவர் காலையில் 5 மணிக்கு ஆராதனைக்கு போவார், டெய்லி போயிடுவார் பேட்ரிக் சர்ச்சுக்கு. நாங்களும் அந்த சபையில் தான் இருந்தோம். பேட்ரிக் சர்ச்சு காலையில் 5 மணிக்கு ஆராதனைக்கு போயிடுவார். எங்கள் பாட்டி அவட்ட கேட்டாங்க, என்ன ஆபரானாச்சு இவ்வளோ குளிர் நேரத்தில், மார்கழி மாசத்தில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஆலயத்தில் போயிடுறீங்களே, என்ன அண்ணாச்சு அவ்வளோ பக்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னா, போங்கக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஒயின் கிடச்சிதுன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. சின்ன வயசில் நான் கேட்டதை தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. கம்யூனியன் சர்வீஸ் கேட்போம், இப்போ தான் மது, அப்போ கொஞ்சம் மது விளக்கெல்லாம் இருந்தது, அப்போ பாண்டிச்சேரிக்கு தான் போய் குடிக்கணும். இவர் தினந்தோறும் போய் கொஞ்சம் கொஞ்சம், அப்போ இவர் எப்படி கையட்ட வந்து குடுங்கி குடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியுது. Listen, sir, listen. Some people say, அதனால தான் சிலர் ஐயா ஐயா சாவ போறாரியா வந்து கம்யூனியன் கொடுத்துருங்க, ஏன்னா கம்யூனியன் கொடுத்தா பரலோகத்து போயிடுவார்னு நினைப்பு. கம்யூனியன் கொடுத்து பிசாசு உள்ள போன ஆட்களும் உண்டு, யூதாஸ் காரியத்து. அப்ப எப்ப சாத்தான் நுழைஞ்சா, எப்ப தூண்டுனா, எப்ப நுழைஞ்சா, ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் தான் தந்தார். ஆனால் பிசாசு உள்ள நுழைறதுக்கு இடம் கொடுத்து விட்டான் காயின். இதைத்தான் யோவான் சொல்கிறான், உண்டாயிருந்து. தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனையில ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்த நோக்கத்தை புரிந்து கொண்ட, அதற்கு ஏற்றார் போல் என் வாழ்க்கைக்கு சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்து, பிசாசு என்னை தூண்டி எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு.

0: ஆதியாகமம் 4:3 வாசிக்கலாம்.
1: சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
0: இன்றைய ஊழியக்காரருடைய மனநிலையோடு கூட இதை வாசிக்கட்டுமா? நான் சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். என்ன சிரிக்கிறீங்க? சில நாள் சென்ற பின்பு காயின் பொங்கல் கொண்டாடினான். கரும்பு, மஞ்சள், நெல் இந்த காணிகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்தினான். அதுதான் பொங்கல்னு சொல்லி நம்ம இப்ப பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்ற பெரிய வாபம் தமிழ்நாட்டை பிடிச்சு ஆட்டுது. ஹலோ, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க மக்கர் சங்கராந்தி. தமிழர்களுக்கு அல்ல, எங்க ஊர்லயும் கொண்டாடுறாங்க. சூரிய கடவுளே, நீ என்ன இதை விளைய வச்சேன்னு சொல்லி சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதற்கு மகர சங்கராந்தின்னு சொல்லி பொங்கல் கொண்டாடுறாங்க. அதுக்கு நீங்க பொங்கலோ பொங்கல்னு பேர் வச்சுக்கிட்டீங்க. எங்க வீட்டில் டெய்லி பொங்குறோம், அதுவும் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுது. அன்னைக்கு சொல்றது இல்லை. இது தமிழர் திருநாள், அதனால நாங்கள் வாத்தனும் ஒருத்தர் ஒருத்தர் கொண்டாடணும் சொல்றது முட்டாள்தனமான ஒரு தெளிவு. ஏன்னா எங்க வீட்டில் டெய்லி பொங்கல். I am thankful to the Lord. It is not harvest festival. It's not a harvest festival. Please understand that. It's not a harvest festival. Harvest festival குறித்து தேவத்தில் ஏராளமான அழகான விளக்கங்கள் உண்டு. அதை நமக்கு தகுந்தார்பல் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.
2: பாகம் 2 மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு சமையல் அறையில் சென்று தனக்கு ஒரு காஃபி போட்டு கையில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்கு வந்தாள் சாந்தி. அந்த அறையில் முக்கிய சுவரில் மாட்டப்பட்டிருந்த கையால் வரையப்பட்ட அந்த படத்தை பார்த்து கொண்டே காஃபி குடித்தாள். அடே அப்பா, இந்த படம் எத்தனை தத்ரூபமாக இருக்கிறது! அழகான ஒரு தோட்டம், கொத்து கொத்தாய் பூத்து கிடக்கும் ரோஜா மலர்கள், ஆங்காங்கே பறந்து செல்லும் இரண்டு மூன்று வண்ணத்து பூச்சிகள். எத்தனை வருடங்களாக இந்த படம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டே அறையின் மற்ற பகுதிகளையும் எட்டி பார்த்தாள். ஏதோ ஒரு தச்சு ஆசாரியின் கைவண்ணத்தில் உருவான வளைவுகளும் நெளிவுகளும் உள்ள, ஆனால் உறுதியான அந்த மர நாற்காலி, பல ஊர்களிலிருந்து வாங்கி வந்த சிறிய சிறிய பொருட்களை அந்த காட்சி அலமாரியை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பொருளை அவள் பார்க்கும் பொழுதும், இதை இத்தனை அழகாக செய்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ கடவுளே, அவர்களை ஆசிர்வதியும், அவர்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டுமே என்று மனதில் ஜபம் செய்தாள். இப்படி ஜபிக்கும் பொழுதே தன்னையும் இத்தனை அருமையாக படைத்து தனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. நாம் நம் கண்களை திறந்து எங்கு பார்த்தாலும், இயற்கையை பார்த்தாலும், மனிதர்களின் கைவண்ணங்களை பார்த்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த தாளந்துகளை அவர்களுக்கு கொடுத்த கடவுளை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அல்லவா? ஆம், நாம் இருக்கும் சூழலை சுற்றி சுற்றி பார்ப்போம். தங்கள் கைவண்ணங்களை வெளிப்படுத்தி இருக்கும் நபர்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். நம்மையும் அற்புதமாய் படைத்து பாதுகாக்கும் கடவுளுக்கு ஒருமுறை கூட நன்றி சொல்வோமா?

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில பிரியப்படுகிறார்.

பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே, அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரஷர் நம்மை நிரப்பட்டோம்.

விசலத்துங்க சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்லா கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்தர். உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, எல்லாம் முழங்கால்கள் முழங்கத்தக்க நாமம் உடையவரே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே. ஹல்லேலூயா. உமை உயர்த்துகிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா உமேகாவுமானவரே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரம்பொருளே. ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், சகலத்தையும்

பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், அல்லேலூயா. ஓ ரபா பாபா லாஷே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.

holy day. உயர்த்துகிறோம் நன்றி ஆண்டவரே. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

பூமியிலும் ஆழமான அன்பு நான் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டிலும் உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, நம்ம அப்பா இயேசுவின் அன்பு. அந்த அன்பை

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை நினைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா. உண்மையா

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நாம் சேர்ந்து உயர்த்துவோம்ப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரே பார்த்து.

உம்மை நேசிக்கிறாண்டவரே, மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், கன மகிமை மக்கள் தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆளுகை செய்கிறவனுடைய முகதரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமொழிகள் 29:26. போலந்து நாட்டைச் சேர்ந்த பிரபல இசைக்கலைஞர் பெடராஸ்கி முதன்முறையாக தன் தேசத்தை விட்டு லண்டன் சென்றார். அங்கு சென்று இசை கச்சேரி நடத்த சென்றிருந்தார். தான் முதல் முறையாக லண்டன் செல்வதால் தன்னுடைய இசை திறமைகளை குறித்து யாராவது ஒருவர் சிபாரிசு கடிதம் கொடுத்தால் அறிமுகத்திற்கு நலமாயிருக்கும் என்று அவர் நினைத்தார். எனவே மிகுந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவரிடமிருந்து ஒரு சிபாரிசு கடிதத்தை பெற்று கொண்டு சென்றார். லண்டனில் இருந்த முன்னணி இசைக்கலைஞர்களுக்கு தன் திறமைகளை சொல்லத்தான் அந்த அறிமுக கடிதம். அந்த சிபாரிசு கடிதத்தை எழுதியவர் அதை ஒரு கவருக்குள் வைத்து ஒட்டி அதை பெடராஸ்கியிடமே கொடுத்து அனுப்பியிருந்தார். எனவே பெடராஸ்கி எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்று நம்பி பரம திருப்தியோடு லண்டன் சென்றார். அவர் எதிர்பார்த்ததை விட நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைந்தது. அவரை குறித்த சிறப்பான அறிமுகம் கிடைத்தது. ஆகவே அந்த சிபாரிசு கடிதம் அவருக்கு தேவைப்படவே இல்லை. எனவே அதை அவர் யாரிடமும் கொடுக்காமல் தன் வசமே வைத்துக் கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து முக்கியமான பேப்பர்கள் வைக்கப்பட்டிருந்த ஃபைலை திறந்து ஒரு பேப்பரை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு மூடிய உரையில் இருந்த சிபாரிசு கடிதம் கண்ணில் பட்டது. அதை திறந்து அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பெடராஸ்கி படித்து பார்த்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதம் பியானோ இசைக்கலைஞர் பெடராஸ்கியை அறிமுகம் செய்து வைப்பதற்காக எழுதப்பட்டது. ஆனால் அதில் அவருக்கு சொல்லிக் கொள்ளத்தக்க சிறப்பான திறமைகள் எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் யாருடைய சிபாரிசாவது இருந்தால் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை அந்த சிபாரிசு கடிதங்கள் நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம். அந்த கடிதங்கள் தேவைப்படாமலேயே நம்மை உன்னத நிலைக்கு உயர்த்த நம் தேவனால் மட்டுமே முடியும். எனக்கு உதவி செய்து கை தூக்கிவிட யாருமே இல்லையே என்று கலங்காதிருங்கள். தேவன் உங்களை உயர்த்த அறிந்திருக்கிறார். எத்தனை சிபாரிசுகளை நீங்கள் வைத்திருந்தாலும் தேவனால் மட்டுமே நாம் உயர முடியும். செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேவன் யோசேப்புக்கு சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் கிருபையை தந்திருந்தார். ராஜாவின் பிரதானிகள் இரண்டு பேரும் யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை எழுந்தபோது அவர்கள் முகம் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. எனவே யோசேப்பு அவர்கள் இரண்டு பேரின் கவலைக்கான காரணத்தை விசாரித்தார். அவர்கள் இருவரும் கண்ட கனவுதான் கலக்கத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த கனவுகளுக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னார். அது அப்படியே நடந்தது. ஒரு பிரதானி தூக்கிலிடப்பட்டார். மற்றொருவர் தன் வேலைக்கு திரும்பினார். யோசேப்பு ராஜாவிடம் மீண்டும் வேலைக்கு சென்ற அந்த பிரதானியிடம் தான் ஒரு நிரபராதி என்று தன்னை குறித்து ராஜாவிடம் பேசி தன்னை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க தனக்காக ராஜாவிடம் பேசும்படி சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த பிரதானியோ யோசேப்பை மறந்தே போனார். அந்த பிரதானி சிபாரிசு செய்ய மறந்திருந்தாலும் தேவன் யோசேப்பை மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்திலே உயர்த்தினார். பார்வோனின் சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை யோசேப்பு சொன்னதால் ராஜா யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். முழு எகிப்துக்கும் அதிபதியாக்கினார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் உயர்வுக்கு மனித ஒத்தாசைகளை நாடாதிருங்கள். கர்த்தருக்கு உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கோழி மூளை, சிக்கன் பிரெயின். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 7:10. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்று சொல்லி இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். மனப்பாட வசனம் எபேசியர் 5:8. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள், எனவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். யூ வேர் ஒன்ஸ் டார்க்னஸ் பட் நவ் யூ ஆர் லைட் இன் த லார்ட். Live as children of light. நாம் அறிவை வளர்த்து கொள்ளுவதற்கு இறைவன் எதிராளி அல்ல. ஆனால் நித்திய வாழ்வு என்பதற்கு மேலாக அநித்திய அறிவு என்பதை வைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் 2 முக்கியமான மரங்களை தம்முடைய தோட்டத்திலே வைத்தார். ஒன்று அறிவு தரும் மரம், இன்னொன்று வாழ்வு மரம். வாழ்வு மரத்தை தொடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை, அறிவு மரத்தை தொடக்கூடாது என்றுதான், அறிவு மரத்தில் கனியை பறித்து புசிக்கக்கூடாது என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். மனிதன் அறிவு மரத்தை முதலாவது சோதித்து ருசித்து பார்த்தபடியால் வாழ்வு மரமும் அவனுக்கு கிடையாமல் போயிற்று. வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால், அறிவுக்கு பின் வாழ்வல்ல, வாழ்வை பெற்ற பின்னரே மனிதனுக்கு அறிவு வேண்டும். வாழ்வு இல்லையேல் அந்த அறிவு அவனுக்கு வெறும் இருமாப்பைத்தான் உண்டாக்கும். ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே. கடவுளுக்கு முன் அஞ்சி நடப்பதாலேயே ஞானம் கிட்டுகிறது. எனவேதான் நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே அதுதான் ஜீவன், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். வாழ்க்கையின் வழக்கமான காரியங்களில் தீர்மானம் எடுக்க நாம் பொது அறிவையும் தெரிந்த தகவல்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆனால் முக்கியமான காரியங்களில் இறைச்சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வெறும் அறிவு சார்ந்த அலசல் பாதகமாயிருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏசாயா 55:8-9. காரியங்களை பகுத்தாராய்ந்து விவாதிப்பதில் தவறில்லை. தேர் இஸ் நத்திங் ராங் இன் அனலைசிங் அண்ட் டிஸ்கஸிங் மேட்டர்ஸ். ஆனால் நமது சிந்தனா சக்தியை மட்டுமே பயன்படுத்தி நெடுநேரம் தீர்மான பள்ளத்தாக்கிலே நாம் இருந்துவிடக்கூடாது. வெறும் புலனறிவு இறைவனது வழிகளை புரிந்து கொள்ள போதாது. நாம் தரிசித்தோ வேறெந்த புலனறிவை கொண்டோ அல்ல, விசுவாசித்தே நடக்க வேண்டும் என்று 2 Corinthians 5:7 அறிவுறுத்தப்படுகிறோம். அப்பொழுதுதான் நமது வழிகள் எல்லாவற்றிலும் நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாயிருக்க முடியும். 9 அப்படி இருக்கிறது. நமது சொந்த புத்தியை சார்ந்திருப்பது ஆபத்து. தேவனை நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காய் ஆபிரகாமை போல நம்புவதுதான் பாதுகாப்பு. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் பாதுகாப்பு அதிகம் என்றும், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் திருமறை போதிக்கிறது உண்மைதான். ஆனாலும் அளவுக்கு மீறி பிறரோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பதும் நம்மை குழப்பி விடலாம். நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அதோடு நாம் நிர்ணயித்து விட வேண்டும். மறுபடி சொல்கிறேன், நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்திற்கு இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அதோடு நிர்ணயித்து விட வேண்டும். இயேசு தமது நண்பரின் சகவாசத்தையும் சீடர்களின் ஐக்கியத்தையும் வெகுவாய் மதித்தார். ஆனால் தமது பிதாவின் வழியில் செல்லாதிருக்க எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை அடையாளம் காணவும் விழிப்புடன் இருந்தார். சிலுவையற்ற மார்க்கம் ஒன்றை சிபாரிசு செய்த பேதுருவை சாத்தானே என்று வன்மையாக கண்டித்தார். பிரபலத்திற்கும் பகட்டிற்கும் அவரை உந்தி தள்ள தமது சொந்த சகோதரர் சொன்ன போதும் தந்தையானவரின் வேலையை அறிந்து திருப்பணி செய்வதின் மாட்சிமையை உணர்ந்து அவர் அமர்ந்திருந்தார். தங்களது நண்பரோடும் இனத்தாரோடும் பேசிக்கொண்டே இருப்பதாலேயே அநேகர் அருட்பணி அழைப்பிற்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றனர். என்ஜினியர் வேலையை விட்டு எஜமானரின் பணியில் முழுமையாய் ஈடுபட தீர்மானித்து என் மனைவியோடு பகிர்ந்தபோது அவளது பதில் என்ன தெரியுமா? முன்பு ராஜினாமா செய்துவிட்டு பின்பு பெற்றோரிடம் சொல்லுங்கள், இதுவல்லவோ ஆலோசனை. அறிவுக்கனிக்கு பதிலாக வாழ்வுக்கனியை சாப்பிட்டிருந்தால் மனிதன் பரதீசை இழந்திருக்க மாட்டானே. God's foolishness is wiser than man's wisdom. God's weakness is stronger than man's strength. ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். எனவே ஒளிபற்ற மக்களாய் வாழுங்கள். You were once darkness, but now you are light in the Lord. Live as children of light. எங்கள் மகாபிரிய தேவனே, அருமையான உம்முடைய திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்திற்காக, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த திருச்சபையினருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெளிவாக இருதயத்தின் ஆழத்திலே ஆவியானவரின் உணர்த்துதலாலும் திருவசன வெளிச்சத்தாலும் நீர் எங்களை நடத்தும் பொழுது மறுபடியும் மக்களோடு அளவுக்கு மீறி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்து காரியத்தை குழப்பி விடாதபடி கர்த்தாவே, உம்முடைய தெளிவான நடத்துதலுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரே, உம்முடைய கண் சிமிட்டலுக்கு கூட நாங்கள் உடனே கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு கற்றுத்தார். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஒரு காலத்திலே நாங்கள் இருட்டிலே இருந்தோம், ஒளி என்றால் என்னவென்று தெரியாது. இப்பொழுது எங்களை நீர் ஒளிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும். கர்த்தாவே, இடதுபுறம் வலதுபுறம் நாங்கள் சாயும் பொழுது பின்னால் இருந்து வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கும் என்று நீர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்கு இருப்பதால் தைரியமாக முன் செல்ல நீர் எங்களுக்கு உதவி தாரும். உம்முடைய அழைப்பிற்கு இன்னும் கீழ்ப்படிய மறுத்து மக்களோடு பேசி பேசி பேசி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற வாலிபருக்காக நங்கையருக்காக நான் ஜெபிக்கிறேன். சீக்கிரமாக மதில் மேலுள்ள பூனை போல் இராதபடிக்கு ரெண்டில் ஒன்றை தெரிந்து கொண்டு ரெண்டு நினைவுகளால் இன்னும் குந்தி குந்தி நடக்காதபடி கர்த்தாவே, தேவனை சேவிக்க அவர்கள் வீறு கொண்டு எழுந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புத்தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இதனால உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
2: கண்டிப்பா.
1: உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி. ஆரம்ப நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி.
2: கண்டிப்பா. நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்து வளர்க்கப்பட்டவன். என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மராட்டி பிராமின் குடும்பம். நாங்க
1: மராட்டி பிராமின்
2: பிராமின் குடும்பம். ரெண்டு, ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. நான் தான் மூத்த பெண்ணு. அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி அப்பாவோட வேலையினால இங்க வந்து சென்னையில நாங்க செட்டில் ஆயிட்டோம்.
1: எத்தனை வயசுல அண்டிங்க?
2: ஒரு 5 வயசுல இங்க வந்திருப்போம்.
1: நீங்க அந்த குடும்பத்துல எப்படி வளர்ந்தீங்க சின்ன வயசுல அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க.
2: நாங்க பிறந்தது எல்லாமே நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்க்கப்பட்டவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம தான் வளர்க்கப்பட்டோம். எந்த விதமான பணத்துக்கோ வசதிக்கோ குறைவுகளே கிடையாது. அப்படிதான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். பணம் வசதி இருந்தால் கூடவே திமிரு ஆணவம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவோ, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ, ரொம்ப கர்வம் பிடிச்சவோ. வேற ஜாதிக்காரங்க கிட்ட நான் நின்று பேச மாட்டேன். ஏன்னா என்னுடையது ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன்ற ஜாதி பெருமையில வாழ்ந்துட்டு இருந்தவன் நான். என்னை விட என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார். எங்களுடைய வளர்ப்பு முறை அப்படிதான் இருந்தது.
1: உங்களுடைய வளர்ப்பு முறையே இப்படிதான்.
2: ஆமா,
1: உயர்ந்த ஜாதி நாங்க அப்படின்னு சொல்லி
2: வேற ஜாதி ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவங்கள தொட மாட்டோம். நாங்க அப்படி வளர்க்கப்பட்டோம். எல்லாத்தோட முக்கியமா கிறிஸ்தவங்கன்னா பிடிக்காது. பைபிள் எடுத்துட்டு போறவங்களை பார்த்தா கேலியும் கிண்டலும் பண்ணுவேன். அலேலி அகோஸ்டின்னு சொல்லுவேன். ரொம்ப கேவலமா அவங்கள நான் பேசுவேன்.
1: நீங்களே பேசிடுவீங்க?
2: ஆமா. ஏன்னா நான் ரொம்ப திமிர் பிடிச்சவள இருந்ததுனால யாருக்கும் மரியாதைலாம்
1: அங்கிருந்து இங்க வந்து இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மதத்தை சார்ந்துதான் உங்களை வளர்த்து.
2: நிச்சயம்.
1: நீங்க எப்படி அதுல இருந்து இயேசுவினுடைய அன்பை தெரிஞ்சு கொண்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, கர்த்தர் உங்களை எப்படி தொட்டார் அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க.
2: கண்டிப்பாப்பா. என்னுடைய குடும்பம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேற ஜாதிக்காரங்களே எங்க வீட்டுக்குள்ள நாங்க விட மாட்டோம். அப்படி வந்துட்டு அந்த இடத்த கழுவிடுவோம். அவங்கள தொட்டா தீட்டு போட்டுடுன்னு குளிச்சுட்டு வருவோம். அதாவது ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ற ஜாதி பெருமையோடு தான் நான் வளர்க்கப்பட்டேன். பணத்துக்கோ வசதிக்கோ செல்வத்துக்கோ குறையே கிடையாது. அப்போ பணம் காசு எல்லாமே இந்த கூடவே திமிரு ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கும். சோ ரொம்ப திமிரு பிடிச்சவன் நானு, ரொம்ப ஆணவம் பிடிச்சவோ. மனுஷங்களை மதிக்க மாட்டேன். வேற ஜாதிக்காரங்க கிட்ட நின்னு கூட நான் பேச மாட்டேன். அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். என் தகப்பனார் என்ன அப்படிதான் வளர்த்தார்.
1: நீங்க இவ்வளோ இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட காரணம் என்ன? நீங்க எப்படி வந்தீங்க இயேசுவை?
2: கண்டிப்பா அதை நான் சொல்லணும். எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான். ஒரு எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளை அம்மா பாக்குறீங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு பார்த்தா நான் தான். எங்க அப்பா என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அதை போய் விழுந்துரு அப்படின்னு சொன்னா விழுந்துருவேன். அந்த அளவுக்கு அப்பாவும் பொண்ணும் அப்படி இருப்போம். சோ எங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டுதான் வளர்க்கப்பட்ட. அப்ப எங்க அப்பா சொன்னது, நீ உயர்ந்த ஜாதி, வேறு ஜாதி ஆட்களோட பேசாதனா பேச மாட்டேன். எங்க அப்பாவுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. எங்க அப்பா இருக்கனால எனக்கும் பிடிக்காது.
1: சின்ன வயசுல இருந்து
2: பைபிள் எடுத்துட்டு போனா கேலி பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன். வளர்ந்து வர வர அது என் கூடவே என் சுபாவம் என்னோடு வளர்ந்துச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நிறைய பேர் போயிட்டே இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல யாரையாவது பாத்துட்டா நின்னு இதுங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு.
1: எத்தனை வயசு வரலாம் இப்படி?
2: என்னுடைய 20 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். நான்
1: 20 வயசு வரைக்கும் பாஸ்டர் பார்த்து கிண்டல் பண்றது
2: ரொம்ப அதிகமா பேசுவேன். நான் சொல்றது கொஞ்சம் தான் சொல்றேன் உங்க கிட்ட. என் ஜாதியில எத்தனையோ புக்கு இருக்கு, இந்த கிறிஸ்தவம் ஒரு புக்கு தானே, அதை வச்சுட்டு தெரு தெருவா அலையுதுங்க அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவேன் நானு. அவ்வளவு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய்தான் நான் இருந்தேன். நான் சொல்லும் போது எங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க.
1: நீங்க சொல்றதை கேட்டு அவர் சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை அப்பா சந்தோஷப்படுறாருன்னு
2: அதுதான் பேசுறேன்.
1: அதுக்காகவே
2: ஆமா, ஜாதி வைராக்கியம் சொல்லுவாங்க, அதான் என் ஜாதி தான் எனக்கு உயர்ந்தது அப்படின்னு நான் வளர்க்கப்பட்டேன். ஆனா என்னுடைய 20வது வயசுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நாங்க இருக்கிறது ஃபுல்லா பிராமின் ஏரியால தான் இருந்தோம். அதர் காஸ்ட் பீப்புள்ஸ் வந்து உள்ள வர முடியாது, விடமாட்டாங்க. பட் வந்து அந்த ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு பக்கத்துல ஹவுஸ் ஓனர் வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால ஒரு கிறிஸ்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டு போயிட்டார். எப்படி அசோசியேஷன்ல உள்ள விட்டாங்கன்னா, 65 வயசு ஒரே ஒரு அம்மா தான், அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்கிறான், அந்த ஒரு அம்மா தானேன்னு விட்டுட்டாங்க. சோ கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே அசோசியேஷன்ல சொல்லிருக்காங்க, அவ வீட்டு பக்கத்துலயா போற, சோபனா வீட்டு பக்கத்துல, அவள் யாரையும் வாழ விட மாட்டான், அதுவும் கிறிஸ்தவங்கனாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு நல்ல சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஆமா, அந்த அம்மா வந்து கர்த்தரே முழுசா நம்புற ஒரு தாயார், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் ஒரு ஊழியம் செஞ்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கிறேன்.
1: முதலியே நடந்திருக்க பக்கத்து வீட்டுல வந்தாங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பழகுனீங்க, எப்படி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பாப்பா, அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா தான், பையன் வெளிநாட்டுல, 65 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்த அடுத்த நாள் ஒரு ஊழியம் செய்தாங்க. வாசல்லே உட்காந்துருப்பாங்க, டேப் ரெக்கார்டர், கேசட், பேப்பர், பேனா, பைபிளா தான் அவங்க ஊழியம். நான் காலையில எத்தனை கலர்ல பொட்டு இருக்கோ அத்தனை கலர்ல பொட்டு வச்சுட்டு வெளியே வருவேன். நான் வெளியே வந்தோடனே இந்த அம்மா டேப் ஆன் பண்ணும், கிறிஸ்தவ பாட்டு பாடும், என் காதுல விழணும்னு. கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, இந்த பாட்டை கேட்டா இரிட்டேட் ஆகும் எனக்கு. அப்போ ஒரு நாள் நான் நினைச்சேன், ஏதோ ஒரு நாள் செய்து கிறிஸ்தவங்க அப்படி செய்வாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். என் அந்த அம்மா என்னை பார்த்தா பாட்டு போடும், பைபிள் எடுத்து சத்தமா படிப்பாங்க, அடுத்து துண்டு துண்டா பேப்பர் கிழிச்சு வச்சிருப்பாங்க, கையில எழுதி நான் போகும்போது போடுவாங்க, நான் எடுத்து படிப்பேன்னு. சாதாரணமான ஆளா இருந்தா எடுத்து படிப்பாங்க, நானே ஒரு திமுரு பிடிச்சவன், நான் மெதிச்சு அதை சாக்கடையில போட்டு போவேன், வேத வசனங்களை மெதிச்சவன் நான். இந்த அம்மா ஒரு நாள் செய்யல, 30 days, 1 month ஆச்சு. 1 month இந்த அம்மா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பாக்குறதா வேலை. ஆமா, என்ன பார்த்தா பாட்டு போடும், பைபிள் படிப்பாங்க, எழுதி போடுவாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வீட்டை விட்டு எங்க அம்மா அப்பா தங்கச்சி தம்பி வந்து இந்த அம்மா அமைதியா உட்காந்துருக்காங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்ன பார்த்தாதான் எல்லாம் செய்வாங்க. அப்ப எனக்கு உடனே கோபம், நான் கோபக்காரி வேற, பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் வீட்டு வாசல்ல நின்று எவ்வளவு திட்ட முடியுமோ, வயசுக்கு கூட மரியாதை தரல, அவ்வளவு திட்டினேன். திட்டும் போது எதிராளி திரும்ப திட்டா பரவாயில்ல, ஆனா கம்முனே இருந்தா எப்படி இருக்கும்,
1: நமக்கு
2: கோபம் வரும். நான் அவ்வளவு திட்டு திட்டுறேன், இந்த அம்மா சிரிச்சுட்டு என் முகத்தையே பாக்குது, திரும்ப திட்டமும் இல்ல. திட்டும் போது முகம் மாறும், அந்த முகமும் மாறல. இயேசுவின் அன்பு அந்த முகத்துல என்னால பார்க்க முடிஞ்சது.
1: அந்த நேரத்துல பார்க்க முடிஞ்சதுன்றது இப்போ அதை உணர்றீங்களா?
2: இல்ல, அந்த நேரம் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இதுதான் போல, நம்ம திட்டுறோம் அவங்க முகம் மாறவே இல்லையே. ஒரு சின்ன தாட் எனக்கு வந்துச்சு, ஆனாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா பதிலே பேசல. திரும்ப பேசினா தானே சண்டை வரும், சண்டைக்கு அங்க வழியே இல்ல. சோ நான் திரும்பி வரும்போது சொன்னேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன் இயேசுகிட்ட நானு வரமாட்டேன், 2 நாள்ல உன் ஏரியா விட்டு ஓட வைக்கிறேன் பாருன்னு. அந்த அம்மா அதை கேட்டுட்டு பொறுமையா சொன்னாங்க, ஒரு நாள் இயேசு ஒன்னு தொட போறாரு, நீ ஒரு ஊழியக்காரியா மாற போற, கர்த்தர் அதை செய்வாருன்னாங்க. அப்பவும் திரும்ப திட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நம்ம திட்டின திட்டுக்கு இந்த அம்மா வாசப்படியில உட்காராது, ஆனா அந்த அம்மா பார்த்தா அடுத்த நாள் அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை சரியா செய்தாங்க.
1: மறுபடியும்
2: அதே டேப் போடுறது, அதே பைபிள் படிக்கிறது, அதே நான் போகும்போது துண்டு துண்டு பேப்பர் போடுறதுன்னு. சோ போகும்போது வரும்போதெல்லாம் திட்டுவேன், இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சும்மா போகும்போது வருமா நம்மளை பார்த்து திட்டினா எவ்வளவு கோபம் வரும், ஒரு மனுஷனா இருந்தா கோபம் வரும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதுன்றத இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போகும்போது வரும்போதெல்லாம் அந்த அம்மாவை திட்டுவேன், கேவலமா பேசுவேன், காரி துப்புவேன். பார்த்து எவ்வளவு கேவலமான ஒரு செயல். ஏன்னா அவங்க சண்டை போடணும், எங்கிட்ட சண்டை போட்டா அசோசியேஷன்ல சொல்லி காலி பண்ண வச்சிடலாம். ஆனா ஆண்டவர் முன்னாடி அவங்க கிட்ட பேசி இருப்பார் போல இருக்கு. அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து பேசவே, நான் என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜபோன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அப்ப நான் நினைச்சேன் ஏதோ மந்திரம் சொல்றாங்க போல இருக்கு, வாயில முனைகிட்டே கிடக்குது அந்த அம்மா. அதான் கோபம் வரலன்னு நினைச்சேன். இது ஒரு 3 months அந்த அம்மா வந்து கண்டினியூஷன் இப்படியே போயிட்டே இருக்குது.
1: 3 மாசமும்
2: ஆனா 3 மாசத்துல ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. நான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணும்போது என்னை திட்டினா பார்த்ததே கிடையாது. 3 months பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம எந்த கும்பல்ல இருக்கோமோ அப்படிதான் நம்ம புத்தியும் இருக்கும். நான் திமுரு பிடிச்சோன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் திமுரு பிடிச்ச ஃப்ரெண்டு தான், ஒண்ணு கூட நல்ல ஆலோசனை சொல்ற ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அந்த அம்மா காலி பண்ண வைக்கிறேன்னு சபதம் போட்டல, என்ன அமைதியா இருக்கன்னு என்ன இன்னும் ஏத்தி விட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஊருக்கு போறாங்க, நம்ம பிளான் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நல்லா ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு அவங்க வீட்டு ஜன்னல் கடவு டோர்லாம் அடிச்சு நொறுக்கணும், காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கணும். போலீஸ்க்கு போனா எங்க அப்பா பார்த்துப்பாரு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்ன யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு. அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு நானும் 4 ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம், எல்லாம் பெரிய கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படின்னா எவ்வளவு திமுரு பிடிச்சவெல்லாம் நான்
1: வளர்ந்துருப்பேன்.
2: அதெல்லாம் ஒரு 11 வயசு 12-13 வயசுல நடந்த விஷயங்கள்.
1: ஆமா,
2: அவ்வளவு வெறி எனக்கு
1: பிடிக்காது.
2: ஆமா, என்னோட வெறி என் வீட்டு பக்கத்துல கிறிஸ்தவ இருக்க கூடாது, அடுத்து என் ஏரியால இயேசுவ குறிச்சு யாரும் தெரிஞ்சுக்கவே கூடாது, அதுக்காக எந்த ஸ்டேஜ் போகவும் நான் ரெடி. ஸோ 10 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பெரிய கட்டை எடுத்துட்டு பேக் சைடு அவளையா போய் பூட்டை உடைக்கலாம் அப்படின்னு பூட்டில் கொண்டு போய் என் கட்டையை, அந்த கட்டையை நான் உடைக்க வச்சேன். அவ்வளோதான், எனக்கு பின்னால் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு. அந்த அம்மா பூட்டிட்டு போனாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்காருன்ற ஞானம் வந்து எனக்கு அப்போ கிடையாது. நான் பூட்டை உடைக்க வச்ச ஆன் த ஸ்பாட் என் சரீரம் முழுவதும் ஒரு பெயின் வந்துருச்சு, உடம்பெல்லாம். அது அந்த பெயின் எப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. என்னோட ஸ்கின்ல வலி இல்லை, என் நரம்புக்குள்ள வலி,
1: உடம்புல இருக்கிற
2: நரம்புகள்லாம் இப்படி வெளியே தெரிஞ்சு எல்லாமே இழுத்து பிடிச்சிருச்சு. பயங்கர வலியில கத்துறேன். ஒரே 1 மினிட்ல நான் கத்துறத பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அங்க ஒண்ணுமே யாராலையும் பண்ணவே முடியல, என்ன எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, என்ன கண்ட்ரோல் பண்ண யாராலையுமே முடியல. அதுக்குள்ள தெருவுல இருந்தவங்களாம் சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டாங்க. என்னை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க, என் வலி தாங்க முடியல. எங்க அம்மா அப்பாக்கு தகவல் சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்ன செக் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க, நரம்பெல்லாம் முறுக்கிடுச்சு, ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட. இது நரம்பியல் நிபுணர் யாரையாதான் நீங்க பார்க்கணும், அதனால ஒரு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பார்க்கலான்னு எனக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அந்த ஸ்டேஜில் போட்டால் பெயின் நின்றுணும், பட் எனக்கு பெயின் கண்டினியூஸாக இருக்குது, நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். டாக்டர்ஸோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் உடம்புல பலனே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அந்த ஸ்பாட் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-3 டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு அழிஞ்சாங்க. எத்தனை லட்சம்னாலும் எங்கள் அப்பா எனக்காக செலவழிக்க தயார். எல்லா டாக்டர்ஸுமே இது என்ன ஒரு பியூட்டின்னா டெய்லி பெயின் வரும் எனக்கு, ஒரு 3 or 4 hours இருக்கும், அதுக்கப்புறம் தானா நின்றுடும். ஏன் வருது நிக்குதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னைஸ் பண்ண எனக்கு முடியல,
1: சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல.
2: 4 hours ஓவர் பெயின் நான் கத்தி தான் ஆகணும், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் போனாங்க, முடியல. லாஸ்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நரம்பியல் நிபுணர், அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம்னா அவரை கூட்டிகிட்டு வந்தோம்னா நிறைய செலவாகும் நாங்கள். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்கப் அந்த நாட்கள்லேயே அந்த மெடிக்கல் செக்கப் செஞ்சாங்க. அப்போது அவர் சொன்ன ஒரு வேர்டு, அவர் ஒரு நரம்பியல் நிபுணர் தான். அவர் சொன்ன வார்த்தைன்னா, நான் எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட். என்னன்னா, உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சான், எல்லா நரம்பும் கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த உயிரோடு இருக்கு இந்த கேஸ்ன்னு எனக்கு தெரியல, இது ஒரு விசித்திரமான கேஸாக இருக்கு. நரம்பை இணைக்கிற டாக்டர் வந்து யாருமே கிடையாது, எந்த காரியத்தாலையும் இது செய்ய முடியாது, மிஞ்சி போனால் 2 hours தான் உயிரோடு இருப்பாங்க, இப்போ நரம்பெல்லாம் செயல் இழந்துட்டே வருது, எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்கன்ட்டாங்க. அவ்வளவுதான், ஏன்னா நரம்பெல்லாம் செயல் இழந்து போயிட்டே வருதுன்னு. என் கால் கையெல்லாம் மறுத்துருச்சு, என் கால் தூக்க முடியல, என்னால என் கை தூக்க முடியல, வாய் மட்டும்தான், வழியில நான் கத்துறேன், இப்ப என்னை சுற்றி மரண ஓலம், எல்லாருமே நான் செத்துருவேன் அழறாங்க. ஒரு பக்கம் எங்க பாட்டை போட்டு அந்த பாட்டை கேட்டா நான் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல எந்த பக்கத்து வீட்டு அம்மாவை நான் காரி துப்புனனும், யாரை கேவலப்படுத்தணும்னோ அவங்க இந்த நியூஸை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, என்னை சுற்றி எல்லாரும் செத்துருவேன் அழறாங்க. இந்த அம்மா பைபிள் கொண்டாந்து என் மேலே வச்சுட்டு முழங்கால் போட்டு, முழங்கால் அப்போ எனக்கு தெரியாது, இந்த அம்மா அழுதுட்டே சொல்கிறாங்க, இயேசுவே இவளுக்கு உயிரத்தாங்க அப்படி, அந்த வேர்டு மட்டும் என் காதில் விழுது. அப்போவும் சாகிற நேரத்தில் என் திமிர் என்னை விட்டு போகலை. நான் நினச்சேன், இது ஏன் வருது, இது ஏன் அழுகுது இந்த அம்மா, நான் சொந்தம் கிடையாது, இயேசுவின் நண்புன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த அம்மா அழுதுட்டு போயிருந்தா பரவாயில்ல, இந்த அம்மா போல பக்கத்துல வந்து என் காது கிட்ட சொன்னாங்க, ஓ வாயால ஒரே ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னோட சிச்சுவேஷன் செத்து போயிடுவேன்றது வலி ஒரு பக்கம், இந்த சிச்சுவேஷன்ல காதுல வந்து நமக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னா நமக்கு இரிட்டேட் ஆகும் இல்லையா? காதுல சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒரு முறை இயேசுன்னு கூப்பிடு, உன் வாயால ஒரு முறை கூப்பிடுன்னு. போவே மாட்டேன் இந்த அம்மா, எங்க அப்பா அம்மா பிடிச்சி தள்ளுறாங்க அந்த அம்மாவை, விட்டு போங்க. இந்த அம்மா உறுதியா நின்னு 65 வயசுக்கு ஸ்டபானா நிக்கிறாங்க, உன் வாயால ஒரு முறை இயேசுன்னு சொல்ல. நான் நினைச்சேன், சாகும் போது இயேசு பேரை கெட்டு சாகக்கூடாது. ஆமா, அதனால இயேசுன்னு கூப்பிட்டு தொலைச்சலாம், சும்மா தானே கூப்பிட போறோம், ஒரு பேரு தானே அது, கூப்பிட்டா இந்த அம்மா போயிடும் நினைச்சேன். ஒரு பேரை சொல்றதுனால என்ன, இது பக்கத்துல நின்று காதுல சொல்லிட்டே இருந்தா நம்ம சாகும் போது நிம்மதியா சாக முடியாதுன்னு நினைச்சி திமுறா ஆணவமா சத்தமா அந்த வழியோட சொன்னேன், இந்த அம்மா சொல்ற அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம்னா உன்னால முடிஞ்சா எனக்கு உயிரை கொடுத்துப்பாருன்னு கேட்டேன். அந்த ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னேன், அந்த வேர்டை சொன்ன 5 minutesக்கெல்லாம் என்னோட கை எல்லாம் கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, விரல்கள்லாம். எதுவுமே இல்லை, அதே டாக்டர்ஸ் அங்கேயேதான் இருக்கிறாங்க. கை கால்லாம் செயல்பட ஆரம்பிச்சுது, என்னோட பெயின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு, என் உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்குது, என்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது, வெளியே யாருக்குமே அது தெரியாது. ஒரு 1/2 hour என் உடம்புல ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கல கர்த்தர் செய்தார். 1/2 hour பிறகு நானா எழுந்து உக்காந்தேன், உட்காந்தவொடனே எங்கள் அம்மா பக்கம் ஒரு பெரிய ஆச்சரியம், செத்துருவன்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா வலிக்கலையான்னு கேட்டாங்க, எனக்கு வலியே இல்லைம்மா, நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னால் அந்த டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் எனக்கு எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் செய்ய சொல்லுங்கப்பா, நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கல, என்னோட ஒரு குவஸ்டின் மார்க், இயேசுன்ற பேரை சொன்னால் நரம்பு இணையுமா, என்னால் நம்ப முடியல. ஸோ நான் ரிப்போர்ட்டில் பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா டாக்டரை கூப்பிட்டு என் பொண்ணு நல்லா ஆயிட்டான்ட்டோன்னே டாக்டர் ஓடி வந்தார், நல்லா உட்காந்து நல்லா பேசுறேன் நான், எல்லாம் நல்லா இருக்கேன், எங்க அப்பா சொன்னா நல்லா ஆயிட்டாலே என் பொண்ணு. டாக்டர் சொன்னாங்க, சாகிறதுக்கு முன்னால ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்களாம், நல்லா சாப்பிடுவாங்களாம், அதுதான் எதுன்றார், என்ன சான்ஸே கிடையாது, இந்த கேஸ் எல்லாம் பிழைக்காது. அப்ப நான் மறுபடியும் சொன்னேன், எனக்கு எல்லா டெஸ்டும் எடுக்க சொல்லுங்கப்பான்னு. எங்க அப்பா டாக்டர் கிட்ட சொன்னார், என் பொண்ணோட கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க, 1 hour 2 hours முன்னால எடுத்து அதே சேம் டெஸ்ட அதே எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கும் போதே அவர் டாக்டரோட கையெல்லாம் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவர் கொடுத்த ரிப்போர்ட், எல்லா நரமும் எப்படி ஜாயின் ஆச்சு, மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாங்க,
1: டாக்டர் ஒத்துக்கிட்டாங்க,
2: மெடிக்கல் மிராக்கல், நான் இப்படி பார்த்ததே கிடையாதுன்னாங்க. அந்த நிமிஷத்துல நான் கதறியால ஆரம்பிச்சேன், ஏசுன்ற பேரை சொன்னா நரம்பு இணைக்க கூடுமானால் இந்த உலகத்துல உண்மையான தெய்வம் அவர் ஒருத்தர் தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் முடிவெடுத்தேன், என் ஜீவன் இருக்கிறவரை இவரை மட்டும்தான் நான் வணங்குவேன் அப்படின்னு. எங்க அம்மா அப்பாக்கு இயேசுன்ற பேரை சொல்லிதான் உயிர் கிடைச்சது நல்லா தெரியும். ஏன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி என்ன அனுப்பிட்டாங்க.
1: உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பிராமண குடும்பத்தில இருந்து இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நல்லதுதான். ஆனா அதற்கு பிற்பாடு உங்களை உங்க குடும்பம் எப்படி பார்த்தாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு அந்த அம்மா கொடுத்த பைபிளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, ஆனால் அந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. ஏன்னா எங்க வீட்டில் மராட்டி கன்னடம் தான் மதர் டங். இந்த பிப்ளிக்கல் தமிழ் வந்து எனக்கு புரியாது. இது வரைக்கும் பக்கத்து வீட்டு அம்மா தான் விரோதி, இப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. வேற எந்த கிறிஸ்தவங்களையும் எனக்கு தெரியாது. அந்த அம்மா எனக்கு சங்கீதம் 1 அதிகாரம் மட்டும் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு அதை 1 மட்டும் படிப்போம், அர்த்தம் வந்து எனக்கு புரியாது. இது வந்து ஒரு 1 வீக் நடந்துச்சு. அந்த அம்மா கிட்ட பேசுறதே எங்க அம்மா அப்பா வேண்டான்னு சொல்லல, நான் பைபிள் வச்சிருக்கிறதையும் வேண்டான்னு சொல்லல. நான் நினைச்சேன் சரி ஓகே இப்படியே நம்மள விட்டுருவாங்கன்னு. 1 வீக் கழிச்சு எங்க அப்பா வந்து எங்கிட்ட நிதானமா சொன்னாரு, செத்து பொழைச்சி வந்திருக்கேன்னா ஒரு வாரம் நாங்க அம்மனு இருந்தேன், பைபிளை தூக்கி போட்டுரு.
1: நீங்க பொழைச்சி இயேசு அற்புதம் செஞ்சாருன்னு அவருக்கு தெரியும்.
2: தெரியும்,
1: தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தையை சொல்றேன்.
2: ஆமா, தூக்கி போட்டுறன்னு. இதுவரை எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் முதன் முறையாக எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறப்பா பைபிளை மட்டும் தூக்கி போடவே மாட்டேன் அப்படின்னு. அது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருச்சு. எதிர்த்தே பேசாத நம்ம பொண்ணு நமக்கு அகெயின்ஸ்டாக
1: முதல் முறையாக
2: பேசுகிறான்னு. ஸோ ஒரு 1 மந்த் இப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா எங்கிட்ட பேச மாட்டாங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் நடந்தால் நம்ம பொண்ணு இதை தூக்கி போட்டுருவா அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க செய்ய செய்ய எனக்கு வைராக்கியம் கூட ஆரம்பிச்சது. வைராக்கியம் கூட ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு ஜோம் பண்ண தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியும், அந்த 1 அதிகாரம் மட்டும் படிக்க தெரியும். இந்த அம்மா தான் எனக்காக ஜோம் பண்ணே ஒரு 4-5 வார்த்தை சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. 35 நாள்லயே அந்த அம்மாவோட மகன் வந்து விசா அனுப்பிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு வர சொல்லிட்டான்.
1: நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த 35 நாள்
2: 35வது நாள். ஸோ எனக்கு உதவியா இருந்த அந்த அம்மாவும் இப்போ கிடையாது. என் பேக்ரவுண்டும் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஆளும் கிடையாது. ஒன்னே ஒன்று தான் தெரியும், இயேசுன்னு கூப்பிட்டா உயிர் கிடைக்கும். அந்த ஒரு சத்தியம்தான் எனக்கு தெரியும். மற்றபடி பைபிள் என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன் ஜீவனே போறதா இருந்தாலும் இயேசுவை மட்டும் விடாத, உன்னை உயர்த்துவார். அந்த வேர்டனை வந்து நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். நான் அவங்க போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது. எங்கள் அப்பா நினைச்சா தூக்கி போட்டுருவான்னு. பட் நான் இப்படியே இருக்கிறத பார்த்தோன்னே எங்கள் அப்பா சுத்தமாக என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் போச்சு. எங்கள் அப்பா கோர்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ்லாம் பேசுவாங்க, நீ செய்யறது ரொம்ப தப்பு, அப்பாவுக்கு கீழ்ப்படியணுமான்னு. ஸோ எல்லாருக்கும் போனவனே நான் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணது போல் டெய்லி எங்கள் அப்பா கேட்பாங்களா, உன் பொண்ணு திருந்திட்டாளா? இப்போ உன்னால் பெருமைன்னு சொன்ன எங்கள் அப்பா உன்னால் கேவலம்னு பேச ஆரம்பித்தார். அதுக்குள்ளே எங்கள் ரிலேஷன்லாம் அவள் பைபிள் தொட்டானா கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோன்ட்டாங்க, ஜாதியை விட்டு ஒதுக்கி வச்சிருவோன்ட்டாங்க.
1: சொந்தக்காரங்க எல்லாருமே
2: எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு நாள் எல்லாரும் முன்னாடியும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு நான் வேணுமா பைபிள் வேணுமா அப்படின்னு. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்காக மாத்திரம்தான். எங்கள் அப்பா சும்மா கேட்குறாங்கன்னு நினச்சி, எப்போவுமே இது தானே கேட்குறாங்க, 3 மாதமாக இப்படி தான் கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சி நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு எது செய்யினாலும் நான் செய்கிறேன், நான் பைபிளை மட்டும் நான் தூக்கி போட மாட்டேன்ப்பா, எனக்கு எப்படி உயிர் கிடச்சிதுன்னு எனக்கு தான்ப்பா தெரியும்னு. எங்கள் அப்பா அமைதியாக போயிட்டாங்க. அடுத்த நாள் எங்கள் அப்பா தன்னைத்தானே தற்கொலை செய்துட்டார். எங்கள் அப்பா அந்த ரூமில் அவர் பேர்ன் ஆகிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய மனக்கசப்புகள், அவருடைய அந்த ஜாதி வைராக்கியம், அவர் அந்த ஸ்டேஜுக்கு எங்கள் அப்பாவை ஜிஹெச்சுக்கு கொண்டு போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணோம். ஆனால் காலையில் செய்தி வந்தது எங்கள் அப்பா இறந்துட்டார்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் நேசித்த ஒரே ஒரு ஜீவன் என்ன எங்கள் அப்பா தான். என் தாயை விட என் தகப்பனை தான் நான் நேசித்தேன். எல்லாமே முடிஞ்சு எங்கள் அம்மா என்னை ஒரு கொலைக்காரியை போல தான் பார்த்தாங்க. என் தங்கச்சி தம்பி சொன்னாங்க, எங்களுடைய சடங்குகளின்படி எங்க அப்பாவோட சடலத்தை எரிக்கும் போது நீ அதுல விழுந்து செத்துரு, இதெல்லாம் என் உயிரோட இருக்குது. இது வரைக்கும் மரியாதை கொடுத்த யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கல. நான் ஒரு கேவலமான பொருளாக கருதப்பட்டேன். ஆனா என் மைண்ட் வந்து எங்க அப்பா இறந்ததை ஏற்றுக்கொள்ளல. இன்னும் எங்க அப்பா உயிரோட இருக்காங்க, எங்க அப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நேசிச்சார் எங்க அப்பா அப்படின்னு. இதன் மத்தியில எல்லாரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கூட்டம் போட்டு என்னை நடுவில் நிறுத்தி கேட்டாங்க, உன்னால தான் உங்கள் அப்பா அப்படி பண்ணிக்கிட்டாரு, ஆனால் நாங்கள் அதெல்லாம் மறந்துடுறோம், இப்போ நீ வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அப்பா சொன்ன வழியில் நீ வரணும், அதுதான் உங்கள் அப்பாக்குன்னு செய்கிற ஒரு கடமைன்னாங்க. உனக்கு ஒரு வாரம் டைம் தரும், யோசிச்சு சொல்லு, அப்படி நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா சொத்துக்கள் இது எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததே என்னால் மறக்க முடியல, அதுக்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. என் தாயும் இல்லை, என் தங்கச்சி தம்பி யாருமே கிடையாது. இதில் 1 வீக் டைம் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு தெரியாது. இயேசு உயிரை கொடுப்பார், அது ஒன்று தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, ஜீவம் போறதா இருந்தாலும் இயேசுவை விடாதன்னாங்க, அதை நான் பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க், இயேசுவை ஏற்றுக்கிட்டா அற்புதம் நடக்கும்ன்றாங்க, ஆனால் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல. அப்பா இறந்தார், இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினச்சி. இப்போ இவங்க 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நான் என்ன பண்ணணும்னு நினச்சி இது வரைக்கும் பைபிள் திறந்தா திறந்து திறந்து பார்த்துட்டு மூடிடுவேன், ஏன்னா படிக்க தெரியாது எனக்கு, பிப்ளிக்கல் படித்தாலும் புரியாது எனக்கு. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் அந்த வேதாகமத்தை திறந்தேன். எனக்கு பேசுவே பேசுங்கன்னு கேட்கக்கூட தெரியாது, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. நான் திறந்தவுடனே ஒரே ஒரு வசனம் என் கண்ணில் பட்டது, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்றது. பைபிள்லேருந்து அந்த வார்த்தை மட்டும் பெருசாக என் கண்ணு முன்னால் வந்து நிற்குது. பைபிள் வேர்டு வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் நான் திறந்தவுடனே அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய லெட்டராக வந்து முன்னால் நிற்குது. அப்போ நான் நினச்சேன், பைபிள் வார்த்தை சின்னது தானே, இது எப்படி இவ்வளோ பெருசாக தெரிது நமக்கு, ஒன்னா நம்ம கூட அந்த இயேசு பேசுகிறார் போல இருக்கு, அவர் பேசுவாருன்றது அப்போதான் எனக்கு தெரியும். அப்போ என்ன, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா அதை படிச்சு அப்போ அதை படிக்கணும் போல இருக்குன்னு நினச்சி நான் அன்னைக்கு ஃபுல்லாக அதை என்ன பண்ண, ஒரு 100-200 வாட்டி நாங்கள் எங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்கிற மாதிரி போல இருக்குதுன்னு நினச்சி நான் ஒரு எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அதை என்ன பண்ண நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது அடுத்த நாள் நான் நினச்சா அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வருமா என்னன்னு தெரியாதே, ஏன்னா எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது. அடுத்த நாள் நான் வேதாகமத்தை திறந்தேன், மறுபடியும் அதே வசனம் பெருசாக வந்து நிற்கிறது, ஒரே வசனம். அப்போ நான் சொன்ன, அப்ப இன்னைக்கும் சொல்லணும் போல இருக்கதே, ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியும், அப்படிதான் அப்ப இன்னைக்கு இதே தான் சொல்லணும் போல இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு. அது வந்து எனக்கு நல்ல சத்தமா தான் இருக்குது, ஆனா அந்த வாய்ஸ்ல ஒரு மெலோடி எனக்கு. அப்ப நான் நினைச்சேன் எல்லாருக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கேட்டிருந்தேன், என்ன திரும்பி பார்த்திருப்பாங்க, யாரும் பார்க்கல. ஸோ எனக்கு மட்டும்தான் கேட்குது, என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்போ அப்போ அடுத்து ஏதாவது பேசுவார் போல இருக்க நம்ம கிட்ட
1: தெரிஞ்சிச்சு உங்களுக்கு,
2: ஆமாம் இது ஏதோ கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு, ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாகி வருது, இப்போ சத்தம் கேட்குது நமக்கு. ஸோ 2வது நாள் இந்த வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு அடுத்து பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அப்போ பைபிள் படிக்கணும்னு என்ன என் மனசுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஏவுதல். அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு, இல்லை இந்த சத்தம் கட்டிச்சில படிச்சு பார்க்கலான்னு நான் அந்த சங்கீதம் 1வது அதிகாரம் தானே அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க, 2வது அதிகாரத்தை படித்து பார்க்கலாம். நான் படிக்கிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அண்ணிலேருந்து செஞ்சார். அந்த அதிகாரத்தை படிக்க படிக்க ஒரு பைபிள் காலேஜில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அப்படி கர்த்தர் என்னை டீச் பண்ண ஆரம்பித்தார். நான் அப்போ அந்த டீச் பண்ண ஆரம்பித்த அந்த நாள்லேருந்து நான் 24 hours பைபிள் படிக்கிறது தான் எனக்கு வேலை, சாப்பாடு தூக்கம் அதெல்லாமே எனக்கு மறந்து போன நிலைமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ண மாதிரி எனக்கு கடவுள் டீச் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அர்த்தம் புரியுது, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி எனக்கு
1: கிளாஸ் நடக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே
2: நடக்குது. ஸோ 3 நாளாக நான் ரூமை விட்டு வெளியே வரல,
1: 3 நாள் ரூமை விட்டு
2: வரல. அப்போ நான் இப்படி இருக்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பசிக்குதுன்னு நான் போய் கேட்கல, ஏன்னா கேட்டாலே எங்கள் அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்க.
1: ஏன்னா உங்க நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டது
2: ஏத்துக்கிட்டது அப்ப நாலாவது நாள் எங்க அம்மா வந்து என்னை தட்டி, நீ உங்க அப்பா தான் போயிட்டாரு, நீயும் போயிடாத, அப்ப நீ பைபிளாவது படி, என்னமாவது பண்ணா சாப்பிட்டுட்டு செய்யினாங்க. அப்ப நான் நினைச்சவங்க மூணு நாள் பைபிள் படிச்சதுக்கு அம்மா வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, பேசாதவங்க வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காங்க, அப்போ இது கடவுள் செய்யறது போல இருக்கு அப்படின்னு நான் தொடர்ந்து வேதாகமத்தை அவங்க என் சொந்தக்காரங்க கொடுத்த ஏழு நாள்ல அந்த ஆறு நாள்ல நான் பைபிள் தான் படிக்கிறேன்.
1: எந்த முடிவும் நீங்க
2: எதுவுமே எடுக்கல. ஏழாவது நாள் அதே மாதிரி வந்தாங்க, அதே மாதிரி கூட்டம் போட்டு என்ன நிறுத்தினாங்க, பைபிளை தூக்கி போட்டணும், நீனு உங்க அப்பா சொன்ன வழிப்படி வரணும், அப்பதான் அவரோட ஆத்மாக்கு நீனு நன்மை செய்யற மாதிரி. அப்பவே நான் பதில் சொல்லல. இப்போ நான் பைபிள் எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டாரு. நான் கர்த்தரோட சத்தத்தை கேட்டுட்டேன். அப்போ நான் இப்போ எனக்குள்ள ஒரு தைரியம், அப்போ இருந்த பயம் எனக்கு இப்போ கிடையாது. எனக்குள்ள ஒரு வயிறாக்கி அந்த கும்பலுக்கு நடுவில் தைரியமாக சொன்னால் பைபிளை தூக்கி போட மாட்டேன், எனக்கு ஏசு மட்டும் போதும். எல்லாம் கேலி பண்ணாங்க, எனக்கு கிண்டல் அடித்தாங்க. சார் நீ ஏசு மட்டும் போதுன்றா, அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுவுமே தரமாட்டோம், விட்டுட்டு போயிடுறியான்னா பரவாயில்லன்னு. எங்கள் அப்பாவே எனக்கு கிடையாது, என்னோட உயிரே எங்க அப்பா
1: தான்,
2: இல்ல அப்ப அவரோட சொத்துக்கள் எதுவுமே எனக்கு. அப்ப வீட்டை விட்டு வெளியே போனாங்க. என் கூட வந்தா எங்க அம்மா அப்பா தங்க, எங்க அம்மாக்கும் தங்கச்சி தம்பிக்கும் கிடையாது எங்க அப்பாவோட இது எதுவுமே. எங்க அம்மா ஒரு பொண்ணை தனியா விடக்கூடாதுன்னு என் பின்னால வந்தாங்க, இயேசுவை ஏத்துக்கல. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் தங்கச்சி தம்பியோட நடுத்தெருவுல நான் நிறுத்தப்பட்டேன். நடுத்தெருவுல இருக்கும்போது நான் சொன்னேன் என் இயேசு ரொம்ப நல்ல வருமானு.
1: நடுத்தெருவுல இருக்கும்போது
2: இன்னைக்கு நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்றது, நல்லா இருக்கும்போது இயேசுவை துதிப்பதை விட கஷ்டப்படும் போது இயேசுவை நல்லவர்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அவர் நல்லவராகவே தான். எங்க அம்மா என்னை பார்த்து கிண்டலா கேட்டான், உன் இயேசு எப்படி நல்லவரா இருக்க முடியும், அப்பாவை சாவடிச்சிட்டாரு, சொத்தை பிடுங்கிட்டாரு, வீட்டை பிடுங்கிட்டேன். நான் சொன்னேன் அவரே அப்பாவா இருந்து நடத்துவாரு, உங்க உயிர் போற வரைக்கும் நான் உங்களை பாதுகாப்பமானேன். எங்க அம்மா பிப்ரவரி 26ஆம் தேதி தான் இறந்தாங்க, அது வரைக்கும் எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கிட்டேன். நான் சொன்ன வாக்க காப்பாத்தினேன். என் கணவர் எங்க அம்மாவை அவரோட அம்மாவை போல பாத்துக்கிட்டேன், இது வரைக்கும் காப்பாத்தினேன். என் தங்கச்சி தம்பி திருமணங்கள் எல்லாமே கர்த்தர் தகப்பனா இருந்து என்ன நடத்தினான்.
1: தகப்பனை இழந்துட்டீங்க, சொந்தக்காரங்களும் உங்களை வெறுத்துட்டாங்க, சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவில் நிறுத்தப்பட்டீங்க. இதன் மத்தியும் நீங்க இயேசுவை தேடுங்க. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இயேசுவை ஏற்றுக்கொண்ட இத்தனை வருடங்களுக்கு பிறகு நான் எந்த இடத்துல வெக்கப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார். எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போனாங்க, நான் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் வெக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்தணும்னு. அது உடனேலாம் செய்திட மாட்டார். ஆனால் இன்னைக்கு எப்படின்னா தீர்க்க தரிசனம் வந்தவொடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை காத்திருக்கணும். தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும். அதை வந்து நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லைன்றாங்க.
1: சொன்ன உடனே நடந்துடணும்.
2: எனக்கு ப்ராஃபஸி வந்து 10 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கர்த்தர் இதே இடத்துல ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு உதவுற அளவுக்கு எங்களை வசதியாக வச்சுருக்கார். எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்னை முதல்ல காரி துப்புன அதே ஜனம்தான் இன்னைக்கு என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுது.
1: நீங்கள் எந்தெந்த விதமான ஊழியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்வது, படிக்க முடியாத பிள்ளைகளை நிறைய பேரை படிக்க வைக்கிறோம், இன்னும் நிறைய சர்ச்சஸ் முடியாதவங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலனால உதவி செய்கிறவர்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி செய்கிறோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறோம், நிறைய ஜப கூட்டங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறது. இப்படி கர்த்தர் எதெல்லாம் நடத்துகிறார், முக்கியமாக கட்டுகளை உடைப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு தான் இருக்கிறாங்க, அதிலிருந்து விடுதலையாக. ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்க மூலியங்கள் எல்லாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம், உன்னை யாராவது தூற்றினாலும் பெருசாக நினைக்காத, போற்றினாலும் பெருசாக நினைக்காத. இனி ஊழியத்தில் அந்த பேலன்ஸ் இல்லை நிறைய பேர்கிட்ட. யாராவது நம்மளை பாராட்டி பேசிட்டா நமக்குள்ளே ஒரு கர்வம் வந்துடும். வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்வார், அமைதியாரு. யாராவது திட்டா, ஐயோ என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை என்ன கர்த்தர் சொல்லி கொடுத்தது, திட்டுனாலும் நீ கண்டுக்க கூடாது, உன்னை பற்றி உயர்த்தி பேசினாலும் அதை நினச்சி பெருமைப்படாத. அதனால இத்தனை வருடம் ஊழியத்துல கர்த்தரைங்களை அநேக தேசங்கள் கொண்டு போய் அநேகம் பேரை ரட்சிப்புகளில் கொண்டு வந்து இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்க தேவன் உதவி செய்திருக்காரு.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஐயோ கடவுளே அப்படிங்கிற அலறல் சத்தம் கேட்டு செருப்பு தச்சுக்கிட்டு இருந்த தந்தை ஓடி வந்தாரு. மகன் கண்ல இருந்து ரத்தம் வடிகிறத பார்த்து பதறி துடிச்சாரு. சிறுவன் விளையாட்டா செருப்பு தச்ச ஊசியால கண்ணை குத்திக்கிட்டான். குத்துப்பட்ட கண்ணுக்கு சிகிச்சை கொடுத்தப்போ துரதிருஷ்டமா அடுத்த கண்ணும் பாதிக்கப்பட்டு ரெண்டு கண்கள்லையும் பார்வை போச்சுது. ஆனா அவர் பிற்காலத்துல பார்வை இழந்தோரின் கல்வி கண் திறந்தவர் ஆனாரு. அவர்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயி பிரெய்லி. 6 புள்ளிகள்ல 63 வகை எழுத்துக்களை எழுதி காட்டினாரு. முரட்டு தாள்ல சிறு சிறு துளைகளால அமைக்கப்படும் எழுத்துக்களை விரலால தடவி படிக்கும் முறைய கண்டுபிடிச்சாரு. இது அவர் பெயராலேயே பிரெய்லின்னு அழைக்கப்படுது. 1 நிமிஷத்துல 145 வார்த்தைகளை பிரெய்லி மூலம் வாசிக்க முடியும். பார்வை இழந்த பலர் இந்த புது மொழி மூலம் பட்டதாரிகளாகி இருக்காங்க, வேலை வாய்ப்புகளையும் பெற்றிருக்காங்க. லூயி பிரெய்லி கண்கள்ல பார்வை போயிட்டுதேன்னு துவண்டு போயிருந்தா இப்படி ஒரு கண்டுபிடிப்பு உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா? செய்யும் செயல்கள்ல தடைகள் வரலாம், எதிர்பாராத விபத்துக்களால பின்னடைவு ஏற்படலாம். எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற உறுதியோட செயல்பட்டோம்னா அது முடிஞ்சே தீரும். அதுலயும் நாம எடுத்து செய்யும் செயல் நல்ல செயலா இருந்தா நல்ல மக்களும் நமக்கு உதவியா இருப்பாங்க. இது தெரியாம தோல்வியை கண்டு நம்ம துவண்டு போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிறது நாம போகும் பாதையில உள்ள மேடு பள்ளம் மாதிரி. வெற்றிய கொண்டாடும் நாம தோல்விக்கும் மதிப்பு கொடுக்கணும். எங்கேயோ நாம தவறு செஞ்சிருக்கோம், அதனாலதான் நமக்கு தோல்வி வருது. தவறு செய்யாத மனுஷங்க இங்க யாரும் இல்ல. தோல்விய சந்தோஷமா ஏற்றுக்கொள்றது மூலம் நாம நம்ம தவறுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். சாதனையாளர்கள் எல்லாருமே தோல்விகளை எதிர்கொண்டவங்க தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தோல்விகளை சந்திக்கும் போது நம்மள படைச்ச கடவுளை அண்டி பிடிச்சுக்கோங்க. நம்பிக்கையோட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. சோர்வு இல்லாம விடாமுயற்சியோட முன்னேறும் பலனை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க. அப்புறம் என்ன, நீங்க வெற்றியான வாழ்க்கை வாழலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம். நீங்க நீதிமானா துன்மார்க்கனா?

0: ஜீவன் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போற செய்தி, தேவனுக்கு கீழ்ப்படிவதில் புதுப்பிக்கப்பட்ட வைராக்கியம். செய்தி வழங்குபவர் ஊழியர் அகஸ்டின் பாலன். பாகம் ஒன்று.
1: கண்ணை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை வெறுமையாய் அனுப்பாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை குட்டி சேர்ப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டுமே, அந்த நோக்கத்தை இந்த நாளிலே முழுமையாய் நிறைவேற்ற என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். வேதத்தில் அடிக்கடி ஒரு புதிய குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இந்த மறுபடியும் என்ற ஒரு வார்த்தையை கவனிப்போம். மறுபடியும் என்றால் நமக்கு தெரியும், திரும்ப செய்கிறது. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அகைன், திரும்ப.